ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 12 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆணி திங்கள் 19 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 3 தேதி வெள்ளிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை கேட்கலாம். ராகம் கரஹர பிரியா.

மங்கள இசையை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம் அதிகாரம் 108 கயைமை. குறள் எண் 10. குறள் எச்சிக்கு உரியர் கயவரொன்று உற்றங்கால் விற்றற்கு உரியர் விரைந்து. பொருள் கீழ்மக்கள் எதற்கு உரியர்? தமக்கு ஒரு துன்பம் வந்தபோது தம்மையே விற்பதற்கு உரியர். குறளும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 108 கயைமை. குறள் எண் 10. குறள் எச்சிக்கு உரியர் கயவரொன்று உற்றங்கால் விற்றற்கு உரியர் விரைந்து. பொருள் கீழ்மக்கள் எதற்கு உரியர்? தமக்கு ஒரு துன்பம் வந்தபோது தம்மையே விற்பதற்கு உரியர். குறளமுதம் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது இன்றைய மதிநேயத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனதானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி தொல்கதைகள் வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள், 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, 7:15 தமிழில் செய்திகள்.

7:30 குட் மார்னிங் நீல்கிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3வது பருவம், நிறைவாக உணவே உன்னதம். 8:30 திரைகாலம், 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மகளிர் மட்டும். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம். இன்றைய தலைப்பு, உங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லப்படும் வசனம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

மூன்று மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி, 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி நான் யார், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகானம், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் பயிர்களில் நீர் மேலாண்மை குறித்து ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்

0: நேர்விருப்பம் 9:30 அரங்கிசை, 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்றைய மதநேயத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi and his Japanese counterpart Sane Takayuchi have unequivocally and strongly condemned terrorism and violent extremism in all its forms and manifestations, including cross-border terrorism from Pakistan. In the India-Japan annual summit joint statement, both leaders condemned in the strongest terms the terrorist attack in Pahalgam, Jammu and Kashmir on 22nd April last year. They also noted the United Nations Security Council monitoring team report of 29 July 2025 mentioning the Resistance Front TRF. They also condemned in the strongest terms the terror incident in Delhi on 10th of November last year. The two prime ministers reiterated their commitment to advancing cooperation among like-minded countries towards the shared goal of a resilient and prosperous Indo-Pacific. India and Japan have reaffirmed their shared commitment to the salience of economic security as one of the foundational pillars of India-Japan Special Strategic and Global Partnership. The India-Japan Joint Declaration on Economic Security Cooperation said the economic security partnership is underpinned by mutual trust, shared values and aligned interests, and is a recognition that the prosperity, security and economic futures of the two sides are deeply intertwined. It added that this declaration is a recognition that the synergy between the updated free and open Indo-Pacific and the mutual and holistic advancement for security and growth across regions, Mahasagar initiative, provides both sides with the required impetus to furthering economic security cooperation. Both sides will strengthen bilateral cooperation in 5 key sectors: semiconductor, critical minerals, information and communication technology, clean energy and pharmaceuticals. The annual Sri Amarnath Yatra will begin today from both Pahalgam and Balthal routes in Jammu and Kashmir. The Yatra will culminate on August 28, coinciding with the festival of Raksha Bandhan. The first batch of pilgrims reached the twin base camps of Nunwan in Anantnag district and Balthal in Gandharbal district yesterday under tight security. Governor of Bihar, Lieutenant General Retired Syed Atta Hasnain, and Minister of State for External Affairs Pavitra Margarita will visit Iran today to attend the funeral ceremony of late Supreme Leader of Iran, Grand Ayatollah Sayyid Ali Khamenei. Ministry of External Affairs said the high-level representation in the ceremony underscores the importance of civilizational ties, including people-to-people connection between the two countries, providing a robust foundation to political and economic engagements. In Thailand, 9 monks were killed yesterday when an 11-year-old boy crashed a pickup truck into a group of monks on a pilgrimage walk in the northeastern Mukdahan province. Officials said a total of 35 monks from Mukdahan province were on a pilgrimage. 5 monks were killed on the scene, while 4 others died at a hospital. In Ukraine, 27 people have been killed and 90 others were injured in a massive drone and missile strike by Russia on capital Kyiv. Damage was recorded in 30 locations across Kyiv, mainly residential buildings and civilian infrastructure. Russia's defense ministry said in a statement the deadly bombardment on Wednesday night was in response to Ukraine's long-range strikes on its civilian infrastructure. In Syria, an explosive device detonated in a Damascus cafe yesterday, killing at least 9 people. Interior Ministry reported the device was planted inside the cafe, located 100 meters from the Palace of Justice in the capital's Hejaz district. In the ICC Women's T20 World Cup, host England defeated South Africa by 40 runs in the second semi-final at the Kennington Oval in London to set up a title clash with Australia. And in FIFA World Cup, Spain defeated Austria 3-0 in their round of 32 match at Los Angeles Stadium in Inglewood, California to advance to the round of 16. Michael Oyarzabal put Spain ahead in the 36th minute before Pedro Porro doubled the lead in 66. And that is the end of this news bulletin.
2: Akashvani, Neram 6 mani 10 nimidam.
3: எனைத்தானும் நல்லவை கேட்க பெண் கல்வியின் அவசியம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
4: மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதுமம் செய்திடல் வேண்டும். பெண்மை வெல்கா என்று கூத்திடுவோம். பெண்கள் இல்லாத சமுதாயத்தினால் ஒரு பயனும் இல்லை. தங்கள் தாய்மொழியால் தமிழை வளர்த்த பெருமையும் அக்கால பெண்களை சேரும். வெள்ளி வீதியார், ஔவையார், காக்கை பாடினியார், பாரிமகளிர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய பெண்கள் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதனை தங்கள் குறிக்கோளாக கொண்டு வாழ்க்கையில் முறையாக கடைபிடிக்கவும் செய்கின்றனர். இதற்கு பக்கபலமாக பின்புலமாக அமைந்தது புதுமை கவிஞர்களின் புரட்சி கருத்துக்களே அன்றி வேறில்லை. இவையே பெண்களுக்கான ஏற்றத்தையும் அவர்களுக்கு உள்ளே பெரிய மாற்றத்தையும் ஏற்பட செய்தது என்றால் அது மிகையாகாது. இந்த ஏற்றமும் மாற்றமும் தான் பெண்கள் புதுமை பெண்களாக அவதாரம் எடுத்து தீயவற்றை அழித்து தேவையில்லாதவைகளை சம்ஹாரம் செய்து அழிப்பதற்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. பெண் கல்வியினால் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றம் காணப்பட்டதோடு புதுமை பெண்கள் புத்துணர்ச்சியோடு புதியதோர் உலகம் செய்யும் திறமையும் கைவரப் பெற்றனர். தற்காலத்து பெண்கள் ஆணுக்கு பெண் சரி நிகர் சமமாக எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண்கின்றனர். ஒரு சமூகம் ஆண் பெண் இரு பாலரையும் உள்ளடக்கியது. மனித உரிமைகளும் சுதந்திரத்திற்கான தேவைகளும் இருவருக்கும் அவசிய தேவையாகிறது. உணர்வுகள் ஏக்கங்கள் இருவருக்கும் பொதுவானவை. எல்லா பொறுப்புகளிலும் அனைத்து விதமான துறைகளிலும் ஆணும் பெண்ணும் ஈடுகொடுத்து தங்கள் திறமைகளை அதிகரித்து முன்னேறி வருகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனாலும் அந்த பெருமை புகழ் தொழில் முன்னேற்றம் அனைத்தையும் ஒரு சேர தக்க வைத்து கொள்ள பெண்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் கல்வியின் முக்கியத்துவம் உணர்ந்து அதனை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கிடையே பாரபட்சம் காட்டாமல் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை சமமாக பாவித்து கல்வி செல்வத்தை அள்ளி வழங்க ஆவன செய்ய வேண்டும். கல்வியே பெண்களுக்கானதொரு பெரிய சக்தி. தாய்மை என்னும் பெரிய வரத்தை பெண்களுக்கு தானாகவே மனம் உவந்து அளித்திருக்கிறான். இறைவன் தந்த வரத்தை வரப்பிரசாதமாக போற்றுவதும் பயன் அறியாமல் சாபமாக மாற்றுவதும் பெண்களின் கைகளில்தான் இருக்கிறது. பெண்ணின் உயர்தன்மையை போற்றும் வகையில் பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று பெருமைபட கூறுவார் நமது வள்ளுவ பெருந்தகை. பெண் முதலில் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களின் உணர்வுகளையும் மனநிலையையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதுவே அறிவார்ந்த செயலாகும். பெண் என்பவள் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கும் ஒரு தேவதையாவாள். தாயாக சகோதரியாக குடும்ப தலைவியாக போற்றப்பட வேண்டியவள் பெண் என்பதை ஆண்களும் உணர்ந்து அதற்கான ராஜபாதையில் இருவரும் கைகோர்த்து நடந்தால் குடும்ப முன்னேற்றத்திற்கும் சந்தோஷத்திற்குமான இலக்கினை சுலபமாக அடைய முடியும். இருவரும் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்தால் குடும்பம் கோயிலாக மாற என்ன தடை இருக்கப் போகிறது?

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 6:15. அருளிசை கேட்கலாம், பக்தி பாடல்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: நேரம் 6:40. நேயர்கள் கேட்க இருப்பது வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 17 முதல் 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% முதல் 100% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். வானிலை அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: இன்றிரவியல் 30 மணிக்கு தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில் ஸ்பிரிங்க்லர் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இதோட பயன்பாடு சொல்லுங்க, ஏன் இந்த பயன்பாடு குறைஞ்சது? அதை பத்தி
1: பயன்பாடு வந்து தண்ணி வந்து அதிகமாக வருங்க, கழட்டி கழட்டி மாட்டுறக்கு வந்து ஸ்பிரிங்க்லர் வந்து வேலை ஜாஸ்திங்க, அதுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க. இது இப்போ பட்டர்ஃபிளை மாட்டணும்னாக்கா உங்களுக்கு வந்து அப்படியே திருப்பி திருப்பி விட்டோம்னாக்கா ஒரு ஆள் இருந்தா போதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணியும் செலவு கம்மிங்க. இது ஸ்பிரிங்க்லர்னாக்கா ஓரமாக வச்சோம்னாக்கா கொஞ்சம் காடு ஜாஸ்தி வெளியே வேஸ்ட் ஆகுது. இப்போ ஸ்பிரிங்க்லர்னாக்கா உங்களுக்கு கழட்டி கழட்டி மாட்டிட்டு இருக்கணும், அது ரெண்டு பேர் வேணும். இது வந்து பட்டர்ஃபிளைனாக்கா ஒரு ஆள் திருப்பி விட்டு அப்படி இருந்துக்கலாங்க. அறுபடை ஒன்றரை வரைக்கும் ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு விட்டுருவோம். அப்புறம் வந்து இப்போது என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்பிரிங்க்லர்னாக்கா அது 2-3 டைப் இருக்குதுங்க. ஸ்பிரிங்க்லர்னாக்கா கொஞ்சம் ஒரு 20 அடிக்குங்க, 20 அடிக்கு வைக்கலாங்க. இது வந்து எப்படின்னாக்கா ஒரு 8 அடிக்கு வைக்கலாங்க ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைங்க. திருப்பி விட்டோம்னாக்கா கொஞ்சம் ஒரு ஆள் இருந்துச்சுன்னா போதுங்க, அப்படியே திருப்பி திருப்பி விட்டோம்னாக்க போதுங்க. பயிருக்கு வந்து இப்போது பட்டர்ஃப்ளை தாங்க ஸ்பிரிங்க்லரு, அந்த ஜெரிங்கிறது வந்து அது கொஞ்சம் மொத்தமாகவே அது வந்து யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அந்தளவுக்கு தண்ணி வந்து எல்லாம் போர் போட்டாங்க. இப்போ போர் போட்டு இல்லை தண்ணி வந்து ஒரு சில இடத்துல விலைக்கு வாங்கி அடிக்கிறாங்க. அது நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க இந்த
0: இன்னும் பல தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் ஆறுமுகம் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். நேயர்கள், இதுவரை வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இளையோருக்கான நிர்வாக பயிற்சி திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தலைமை பண்பு என்பது அதிகாரத்தால் வருவதல்ல என்றும் சேவையின் மூலமே அது மதிப்பிடப்படுவதாகவும் கூறினார். இளைஞர்கள் அறநெறியுடனும் அர்ப்பணிப்புடனும் தேசத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாநில மற்றும் மொழி எல்லைகளை கடந்து அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இமயம் முதல் குமரி வரை பரவியுள்ள பல்வேறு வகையான கலாச்சார பாரம்பரியம் நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு விழுமியங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உரிமைகளுடன் கடமைகளை நிறைவேற்றும்போது ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அவங்க சொன்னது போல உணவு தரத்துல குறைபாடு இருந்தது. சோ அந்த குக்கு வந்து மாத்தி வேற ஒரு குக்கு இந்த ஹாஸ்டல்ல போட்டுருக்கோம். அங்கோட தமிழர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்ப நம்ம வந்துட்டு போற அன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு உண்டான உரிமைகள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும் மாணவர்கள் முழுமையா போய் சேர வேண்டும் என்பது நமது உறுதியான ஒரு நோக்கமா இருக்குது. அந்த நோக்கத்தை வந்து முழுமையா செயல்படுத்துவது எனக்கு கடமையா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இங்க பல இடங்கள்ல வந்து சர்ப்ரைஸ் சீட், அதாவது சொல்லாம இடத்துல போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பாலும் அதை செய்வேன். கூடிய விரைவில் இங்கே மட்டுமல்ல அனைத்து மாணவர்கள் மாணவர் தங்க விடுதிகளில் காமன் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பர்ல அவங்க எப்போனா புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பாதுகாக்கப்படும், அதை வந்து வெளியே சொல்ல மாட்டோம். அது மட்டும் இல்லாம எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து சிசிடிவி கேமரா, பவர் பேக்கப்புக்கு வந்து இன்வெர்டர் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நெட்
0: தமிழகத்தில் இலவச வேட்டி சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் திண்டலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நூல் கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகளை வரும் 23ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று கூறினார். கடந்த முறை இலவச வேட்டி சிலை வழங்கியதில் புகார் எழுந்தது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் கைத்தறித்துறையில் முறைகேடுகள் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்பட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று திரு விஜய் பாலாஜி கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இலவச மின்சாரம் தொடர்பான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் தாவேக அளித்திருந்ததாகவும் ஆனால் அதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கீடு நடத்தப்படும் என்ற வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு அதிகரித்துள்ள நிலையில் அதுகுறித்து மின்துறை அமைச்சர் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய ஆட்சியில் குற்றவாளிகள் துணிச்சலாக சுற்றித்திருந்ததைப் போலவே தற்போதைய ஆட்சியின் நிலையும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு

மாற்று நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் மாநில கூட்டுறவுத்துறையும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகமும் இணைந்து விருது வழங்கும் விழாவுக்கு இன்று ஏற்பாடு செய்துள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு இது தொடர்பான உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி வருவதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பான கோரிக்கை ஏற்புடையதல்ல என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் உரிமைகளில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கு இடமில்லை என்றும் திரு ராஜேஷ்குமார் கூறினார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பிற மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். சிரியாவின் டமாஸ்கஸில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏடன் வளைகுடா பகுதியில் வெளிநாட்டு வணிகக் கப்பலில் நடைபெற்ற கடல் கொள்ளையை முயற்சியை அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படை கப்பல் INS திரிகண்ட் முறியடித்தது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பங்கேற்கிறார். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் குறித்த தேசிய பயிலரங்கு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லவாடி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு அரசு தோட்டக்கலை பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் நவணி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சியர் திரு மதுபாலன் பங்கேற்று இத்திட்டம் குறித்து உரையாற்றினார். தருமபுரி மாவட்டம் கே வேற்றப்பட்டியில் தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள செம்மறியாடுகள் வளர்க்கும் நவீன தொழில்நுட்ப பண்ணையை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 226 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது போட்டி அடுத்த மாதம் 15 தேதி கல்லவிலும் இரண்டாவது போட்டி அடுத்த மாதம் 23 தேதி கொழும்புவிலும் தொடங்கும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் மற்றும் ஆகர்ஷி கஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைந்து வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம்.
3: நீலகிரியில் வாழ்ந்து வரும் பழங்குடி மக்களின் வாழ்வில் இந்த தொல்கதைகளை வந்து வாரந்தோறும் நம்ம கேட்டுட்டு வரோம். இன்னைக்கு நம்ம கேட்க கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதை. கோத்தர் பழங்குடி மக்களோட ஒரு அழகான தொல்கதையை இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். சுதந்திர பிரபு அவர் வந்து குந்தா கோத்தகிரி கிராமத்துல இருக்காரு, பூஜாரியா இருக்காரு. ஐயாவை பாக்கிறதுக்கு நான் இங்க வந்து ஊட்டியிலிருந்து கிளம்புறேன். ஊட்டியிலிருந்து போகும்போது அந்த பஸ்ஸோட பாதி வழியிலேயே ஐயா ஏறுறாரு. ஏறி அன்போடு பேசுறாரு. நான் பக்கத்துலயே அமர்ந்துக்கிட்டேன். எங்களோட பயணத்துல வந்து பஸ்லயே அந்த கதை அப்படியே தொடங்குது. மழை இல்லையே அப்படின்ட்டு நான் பேசுறேன். ஜூன் ஜூலைல வந்து மழை அதிகமா இருக்கும், இப்ப மழை இல்லையே அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசும்போது, ஆமாங்க, தேன் பூச்செல்லாம் வந்து எங்க வீட்லயே ஊர்லயே இருக்கு, அதனால மழை வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு சொன்னாரு. அப்படிங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது, இது பத்தி ஒரு நல்ல கதை இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நாங்க நினைச்சோன்னா மழை வரும் அப்படியெல்லாம் ஒரு சத்தியம் இருந்துச்சு, இப்பவும் அது இருக்கு அப்படின்னாரு. ஐயா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னோடனே, இங்க இருந்து சமவெளி பகுதியிலிருந்து உப்பு வாங்குறதுக்கு நிறைய கோத்தர் பழங்குடி மக்கள் சமவெளி பகுதி போய் உப்பு தானியங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வருவாங்களாம். அப்போ வந்து மழை பெய்துச்சுன்னா மிகப்பெரிய மழையா இருக்கும், அது வந்து பாதிப்பு ஏற்படுத்துன்றதுக்காக மலைக்கு போய் அந்த மலைக்கு மேல இருந்து பூஜைகள் பண்ணுவாங்களாம். மழையே நாங்கள் வந்து உப்பு எல்லாம் வாங்கிட்டு வர போறோம், இந்த டைம்ல வந்து மழை பெஞ்சா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அதனால வந்து கொஞ்சம் நாங்கள் வந்த பிறகு மழை வேணும் அப்படின்னு கேட்குவாங்களாம். அந்த மழை வான்மழை வந்து கேட்டுக்குமா. இவங்க எல்லாம் போய் எல்லா உணவுப் பொருட்கள் உப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு மீண்டும் மலைக்கு போய் மலை மேல நின்று எல்லாரும் ஒன்று கூடி வானத்தை பார்த்து, இப்போ வந்து நீங்கள் மழை பெய்யலாம், எனக்கு மழை பெஞ்சாக்க இப்போ நாங்கள் எல்லாமே பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இனிமேட்டு நீங்கள் மழை பெய்யலாம்னு அவங்க பிரார்த்தனை முடிஞ்ச உடனே மழை பெய்யுமா. வான்மழைக்கும் பழங்குடிகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குன்றது வந்து இந்த கதை மூலமா உங்களுக்கு தெரிய வருது. பழங்குடி மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்திருப்பது தொல்கதைகள். இந்த தொல்கதைகள்ல வந்து அவர்கள் பழகிய வனவிலங்குகள், பறவைகள், மரங்கள், இயற்கை, வானத்திலிருந்து பெய்யும் மழையை வா அல்லது சற்று நேரம் கழித்து வா என்று சொல்ற வழக்கத்தை வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் கேட்க முடிஞ்சு. இவரோட பயணத்துல வந்து நான் குந்தா கோத்தகிரின்ற கிராமத்துல வந்து இறங்கி ஒரு தேநீர் எல்லாம் குடிச்சிட்டு அவங்க கிராமத்துல தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சோம். அந்த டைம்ல நிறைய விஷயங்களை வந்து ஐயா என்ன சொல்லிட்டு வந்தாரு. இந்த நாள் மலை நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்யும் கேட்கிற வழக்கம் வந்து அவங்கள்ட்ட இருந்துச்சுன்ற ஒரு அழகான கதையை உங்கள்ட்ட வந்து பதிவு பண்றதுல பேரானந்தம் கொள்கின்றேன். இனி எதிர்வரும் நாட்களில் வந்து மிகச்சிறந்த கதைகளை உங்கள்கிட்ட வந்து நான் சொல்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கேன். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை பண்டைய பழங்குடி மக்களின் தொன்மையான கதைகள் கூற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகை ஆவணமய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பழங்குடி மக்களின் தொல்கதைகளை கேட்கலாம். இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில்

0: 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
2: ஊட்டி எஃப்எம் 101.8. காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
3: எனக்கு ஒரு அந்தஸ்தை அளிப்பதற்காகவும் வேலை எளிதாக நடப்பதற்காகவும் அப்பொழுது இருந்த சம்பிரதத்தை அனுசரித்தும் பிரதம வைத்திய அதிகாரி என்னை தற்காலிக சார்ஜென்ட் மேஜராக நியமித்தார். நான் தேர்ந்தெடுத்த மூவரை சார்ஜென்டுகளாகவும் ஒருவரை கார்பொருளாகவும் நியமித்தார். இவற்றிற்குரிய ஆடைகளை அரசாங்கத்தினர் எங்களுக்கு அளித்தனர். எங்கள் படை 6 வாரம் சேவை செய்தது. கழக பிரதேசத்தை அடைந்ததும் கழகம் என்ற பெயர் அதற்கு சரி என்பதற்கான நியாயம் எதையும் நான் அங்கே காணவில்லை. கண்ணால் பார்க்கக்கூடிய வகையில் எதிர்ப்பு என்பதே இல்லை. சிறு கலவரம் பெரும் புரட்சியாக மிகப்படுத்தப்பட்டதன் காரணம் இதுதான். ஜூடுக்கள் மீது புதுவரி விதித்தார்கள். அதை கொடுக்க வேண்டாம் என்று ஒரு ஜூல் தலைவர் தம் மக்களுக்கு கூறினார். வரி வசூலிக்க போன ஒரு சார்ஜென்டை ஈட்டியால் குத்திவிட்டனாராம். விஷயம் எப்படி இருந்தாலும் என் அனுதாபம் ஜூலுக்கள் பக்கமே இருந்தது. எங்களுடைய முக்கியமான வேலை காயமடைந்த ஜூலுக்களுக்கு பணிவிடை செய்வதே என்று தலைமை காரியாலயத்திற்கு போனதும் நான் அறிந்து ஆனந்தமடைந்தேன். அங்கிருந்த வைத்திய அதிகாரி எங்களை வரவேற்றார். காயமடைந்த ஜூலுக்களுக்கு வெள்ளைக்காரர்கள் மனமாற பணிவிடைகள் செய்வதில்லை என்றும் அவர்கள் புண்கள் அழுகிக் கொண்டு வருகின்றன என்றும் என்ன செய்வதென்று தெரியாமல் தாம் திகைத்துக் கொண்டிருப்பதாகவும் அந்த அதிகாரி கூறினார். நாங்கள் வந்தது ஒரு பாவமும் அறியாத ஜூலுக்களுக்கு தெய்வ சகாயம் போல் ஆயிற்று என்று அவர் ஆனந்தமடைந்தார். புண்களுக்கு மருந்து வைத்து கட்டுவதற்கு வேண்டியவைகளையும் கிருமி ஒழிப்பு மருந்துகளையும் எங்களுக்கு கொடுத்தார். தற்காலிக ஆஸ்பத்திரிக்கும் எங்களை அழைத்து சென்றார். எங்களை பார்த்ததும் ஜூலுக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். எங்களுக்கும் வெள்ளைக்கார சிப்பாய்கள் இருந்த இடத்திற்கும் மத்தியில் கம்பி கிராதி போட்டிருந்தனர். அதன் வழியே வெள்ளைக்கார சிப்பாய்கள் எங்களை எட்டி பார்த்து ஜூலுக்களுக்கு சிகிச்சை செய்ய வேண்டாம் என்று எங்களை தூண்ட முயன்றனர். அவர்கள் சொல்லுவதை நாங்கள் கேட்காது போகவே ஜூலுக்களை சொல்லனா கேவலமான பாஷையில் திட்டினார்கள். நாலாவட்டத்தில் இந்த சிப்பாய்களுடன் நான் நெருங்கி பழகலானேன். பிறகு எங்கள் வேலையில் தலையிடுவதை அவர்கள் நிறுத்திவிட்டனர். இராணுவத்தில் பெரிய உத்தியோகத்தில் கர்னல் பார்சும் கர்னல் வைலியும் இருந்தனர். 1896 இவர்கள் என்னை அதிக கடுமையாக எதிர்த்தவர்கள். இப்பொழுது என் போக்கை கண்டு ஆச்சரியமடைந்தனர். என்னை பார்ப்பதற்கென்றே வந்து எனக்கு நன்றியும் தெரிவித்தனர். ஜெனரல் மெக்கன்சியையும் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தனர். இவர்கள் எல்லோரும் இராணுவ சேவையையே தொழிலாக கொண்டவர்கள் என்று வாசகர்கள் எண்ணிவிட வேண்டாம். கர்னல் வைலி டர்பனில் பிரபலமான வக்கீல். கர்னல் ஸ்பார்க் டர்பனில் ஒரு பெரிய கசாப்பு கடையின் சொந்தக்காரர் என்ற வகையில் பிரபலமானவர். ஜெனரல் மெக்கன்சி நேட்டாவில் பிரபல விவசாயி. இவர்கள் எல்லோரும் தொண்டர்களாக படையில் சேர்ந்தவர்கள். இதனால் இராணுவ பயிற்சியும் அனுபவத்தையும் இவர்கள் பெற்றனர். எங்கள் பராமரிப்பில் இருந்த காயமடைந்தோர் யுத்தத்தில் காயமடைந்தவர்கள் அல்ல. இவர்களில் ஒரு பகுதியினரை சந்தேகிக்கப்பட்டவர்கள் என்று சிறைபிடித்தனர். இவர்களுக்கு சவுக்கடி தண்டனை அளிக்கும்படி ஜெனரல் தீர்ப்பளித்தார். சவுக்கடியால் இவர்களுக்கு பலமான புண்கள் ஏற்பட்டன. புண்களுக்கு எந்த சிகிச்சையுமே செய்யாது போனதால் அழுகிவிட்டன. மற்றவர்களோ சிநேகமான ஜூலுக்கள். விரோதிகளிலிருந்து இவர்களை பிரித்து காட்டுவதற்காக இவர்களுக்கு பட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தும் தவறாக இவர்களை சிப்பாய்கள் சுட்டுவிட்டனர். இந்த வேலையல்லாமல் வெள்ளைக்கார சிப்பாய்களுக்கு மருந்து கலந்து கொடுக்கும் வேலையும் எனக்கு இருந்தது. டாக்டர் பூத்தின் சிறிய வைத்தியசாலையில் 1 வருடம் நான் இதில் பயிற்சி பெற்றிருந்ததால் இந்த வேலை எனக்கு எளிதாக இருந்தது. இந்த வேலையின் காரணமாக அநேக ஐரோப்பியருடன் எனக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. அதிக வேகமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தில்

0: இடத்திற்கு போய்க் கொண்டிருந்த ஒரு படையுடன் நாங்கள் இணைக்கப்பட்டிருந்தோம். எங்கெங்கே ஆபத்து இருப்பதாக தெரிந்ததோ அங்கே போகும்படி இப்படைக்கு உத்தரவிடப்பட்டது. இதில் பெரும் பகுதியினர் குதிரை வீரர்கள். எங்கள் முகம் நகர்ந்ததும் காயமடைந்தவர்களை தூக்குவதற்குள்ள டோலிகளை தோளில் சுமந்து கொண்டு நாங்கள் நடந்தே போக வேண்டும். 2-3 தடவைகளில் ஒரே நாளில் 40 மைல்கள் நாங்கள் நடந்து போக வேண்டி வந்தது. ஆனால் நாங்கள் சென்ற இடங்களெல்லாம் எங்களுக்கு தெய்வீகத் தொண்டு இருந்ததற்காக நன்றியுள்ளவனாகிறேன். தவறுதலாக கட்டப்பட்டு விடும் சிநேக ஜூலுக்களை நாங்கள் டோலிகளில் தூக்கிக் கொண்டு முகாம்களுக்கு போய் தாரிகளாக அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தோம். ஜூலுக் கழகத்தில் நான் அநேக புது அனுபவங்களை பெற்றேன். அது என்னை ஆழ்ந்து சிந்திக்கும்படி செய்தது. போரின் பயங்கரங்களை குறித்து ஜூலுக் கழகத்தில் நான் அறிந்து கொண்டதைப் போல போயர் கழகத்தின் போது நான் தெரிந்து கொள்ளவில்லை. இது மனித வேட்டையே அன்றி போர் அல்ல.
1: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள். இனி காந்திய பாடல் ஒன்று.

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று.
1: இது கொஞ்சம் கடுமையானது. காந்தி அப்போது ஒரு குறுகிய கால பயணமாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்திருந்தார். அவருடைய பயண நோக்கம் இந்தியாவிலிருந்து குடும்பத்தை அழைத்து வருவது, தென்னாப்பிரிக்க இந்தியர்கள் படும் இன்னல்களை தாய்நாட்டவர்களிடம் தெரிவிப்பது. அவர் ராஜ்கோட்டில் தங்கியிருந்த போது தென்னாப்பிரிக்க இந்தியர்கள் படும் துயரங்கள் பற்றி ஒரு சிறிய புத்தகம் வெளியிட்டார். அந்த நூலில் இருந்த விஷயங்களை ராய்ட்டர் என்கின்ற செய்தி நிறுவனம் இங்கிலாந்து பத்திரிகைகளுக்கு அனுப்பி வைத்தது. அங்கிருந்து நூல் சுருக்கம் தென்னாப்பிரிக்காவிற்கு அனுப்பப்பட்டது. தென்னாப்பிரிக்கா வாழ் வெள்ளையர்களுக்கு காந்தி எதிரானவர் என்ற கருத்தை அது ஏற்படுத்தியது. அவர்கள் காந்தி மீது கடுங்கோபம் கொண்டனர். காந்தி விரைவில் தென்னாப்பிரிக்கா திரும்புகிற தகவல் அவர்களுக்கு கிடைத்தது. அவர் பயணித்த கப்பலில் நிறைய இந்தியர்கள் இருந்தனர். வெள்ளையர்களுக்கு அது ஏதோ படையெடுப்பு மாதிரி தெரிந்தது. அந்த கப்பலை தொடர்ந்து வந்த மற்றொரு கப்பலிலும் ஏராளமான இந்தியர்கள். இந்தியர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது என வெள்ளையர்கள் தீர்மானித்தனர்.
2: காந்தியஞ்சலி கேட்டீர்கள்.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज, நீ டூ கேலியூர் கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நில நில
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
5: வணக்கம், ஆகாஷவாணி.

0: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டக்காய்ஷி பங்கேற்ற ஆண்டு உச்சி மாநாட்டுக்கு பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்து, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் அமைதியை நிலைநாட்ட இரு நாடுகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் மற்றும் எல்லை தாண்டிய தீவிரவாதம் தொடர்பான விவகாரங்களில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடமில்லை என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த கூட்டறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீவிரவாத முகாம்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், கழிவுநீர் சுத்திகரிப்பு, நிலத்தடி நீர் மேலாண்மை ஆகியவை தொடர்பான செயல்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தூய்மை கங்கை இயக்கத்தின் கீழ் இதுவரை 43,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 524 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவற்றில் 363 திட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சூழல் சீரமைப்பு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இதை செயல்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் அமைப்புகள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் கேட்டுக்கொண்டார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 24.27 மில்லியன் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டு 21.13% மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இது சுமார் 13% குறைவு என அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல், விநியோகத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் காரணமாக இறக்குமதி தொடர்ந்து குறைந்து வருவதாக நிலக்கரி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான பயிலரங்கத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த பயிலரங்கில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கடமைகள் மற்றும் பணிகள் குறித்து விளக்கும் வகையில் பல்வேறு அமர்வுகள் இடம்பெறுகின்றன. இதில் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவி, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர்

0: திரு பவித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டு செல்கின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் 28 அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அல் கமேனி உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நாளை தொடங்கி வரும் 9 வரை நடைபெறும் என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6 வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தின் திருவள்ளூரில் நேற்று நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் நிறுவப்பட்டு 5 நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் கூட்டுறவு வார விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவின் 4 கருப்பொருளான தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு நாள், வேளாண் இயந்திரமாக்கலில் ட்ரோன்களின் பயன்பாடு மற்றும் அண்மை கால முன்னேற்றங்கள் குறித்த கூட்டுறவு விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தல் தொழில்நுட்பம் குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் ட்ரோன்களை விவசாயத்திற்கு பயன்படுத்துவது குறித்த சிறப்பு அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியத்துவத்தையும் நவீன தொழில்நுட்ப சேவைகள் குறித்தும் அறிந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: சிறப்பாக சேவையாற்றும் ரயில்வே ஊழியர்களை பாராட்டி நாடு முழுவதும் சேவை விருதுகளை ரயில்வே வழங்கி வருகிறது. இந்த விருதை பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தின் விருது பெற்ற ஊழியர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் அர்ஜுன். நான் டீசல் யூனிவர்சிட்டி ஈரோடில் ஜூனியர் இன்ஜினியர் இருக்காங்க. போன வருஷம் ஒரு எங்களோட ஒரு லோக்கோ ஒரிசாயில் போய் பிரேக் பைண்டிங் ஆகி வீல் எல்லாமே அடிபட்டுச்சு. அதை அட்டன் பண்ணுறதுக்கு நானும் என்னோட 3 ஸ்டாஃப் சேர்ந்து ஒரிசாயில் போய் 20 அங்கே ஸ்டே பண்ணி எல்லா ரிப்பேரும் முடிச்சு இந்த லோக்கோ சேஃப்டியாக நியர்ஸ்ட் ஷெட்டுக்கு கொண்டு சேர்த்துறாங்க. அதனாலே எனக்கு இந்த வருஷம் DRM அவார்டு கிடைச்சிருக்கு.
3: இப்போ இது வந்து ஃபுல் மேன் பவர் தான். ஒவ்வொருத்தரும் அக்யூரஸியோட பண்ணல அப்படிங்கும் போது டைம் கன்சியூமிங். ஸோ ஒவ்வொரு இது ஒர்க்கும் நாங்கள் அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணி அது நாங்கள் டைமை வந்து டிலே பண்ணாமல் பர்ஃபெக்டாக அது முடிக்கிறதுக்கு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இது எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் லைன், அது பிளாட்ஃபார்ம் இது பண்ணிட்டு மெமு ட்ரெயின்ஸ்லாம் டீல் பண்ணுறதுக்காக இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யாரை வந்து ரீமாடல் பண்ணியிருக்கோம். பேசஞ்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு.
0: அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மின் ஆளுகை மாநாட்டில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தற்போது இன்றியமையாத அங்கமாக மாறியுள்ளது என்றார். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் நோக்கம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதுதான் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர். 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் 30 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஸ்திரியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. டொரண்டாவில் நடைபெற்ற மற்றொரு ஆடலில் போர்ச்சுகல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர். 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நிலையத்தில் நேரம் 7:25. நேயர்கள் கேட்க இருப்பது குட் மார்னிங் நீல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக டிராகன் திரைப்படத்திலிருந்து பாடலொலிக்க கேட்கலாம்.

கேட்ட பாடல் விவேக் பாடல் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் சந்தோஷ் நாராயணன் மற்றும் சுபலட்சுமி இணைந்து பாடிய பாடல் தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.

0: கேட்ட பாடல் டிஎன்ஏ திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்.

கெட்ட கனவு கண்டது போல் இவ்வளவும் நடந்து முடிந்ததும் சுரமஞ்சரி முதலியவர்கள் பல்லக்கை நோக்கிச் சென்ற பின்னர் கூட்டத்தில் இருந்தவர்கள் இளங்குமரனை மிக அருகில் நெருங்கி முய்த்துக் கொண்டு விட்டார்கள். நெற்றி பொருத்தில் இரத்தம் கசிய நின்று கொண்டிருந்த அவன் நீலனாக மரவர் மேல் சாய்ந்தாற்போல் இருந்தான். அன்று காலை படைக்கல சாலையிலிருந்து நாளங்காடிக்கு புறப்பட்ட போது தண்ணீரும் பருகாத வெறும் வயிற்றோடு புறப்பட்டிருந்தான் அவன். பசி சோர்வும் சேர்ந்து கொண்டது. நெற்றியில் இரத்தம் கசிவதை தமது மேலாடையால் துடைத்து விட்டார் நீலநாகமரவர். கூட்டமே இளங்குமரனுக்காக அலமந்தது, பரிந்தது, பதறியது. பாவி, இத்துணை பொறுமை ஆகுமாடா உனக்கு? இவ்வளவு கெட்ட எண்ணத்தோடு வந்தவர்களை சுகமாக திரும்பி போகவிட்டு விட்டாயே, அப்படியே கழுத்தை முறித்து போட்டிருக்க வேண்டாமா என்று அவன் மேலுள்ள அன்பை அவனுக்கு வேண்டாதது செய்தவர்களிடம் வைரம் பாராட்டுவது மூலமாக காட்டி குமுறிக் கொண்டிருந்தார் நீலநாகமரவர். சில நாழிகைக்கு முன் இளங்குமரனோடு சமயவாதம் புரிந்து தோற்ற சாங்கியன் கூட இப்போது அனுதாபம் பொங்க அருகில் நின்றான். அவன் நீலநாகரை பார்த்து சொல்லலானான், ஐயா, ஒளிமயமான இந்த அழகிய இளைஞரோ ஓர் அதிசய புருடர். அதுதான் சான்றாண்மை. எல்லா உயிரும் இறங்கத்தக்கவை. எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்பதுதான் தவம். ஆனால் பிறர் தீமையை வாய் திறந்து சொல்வதும் கூட கொலை போன்றது என்று தயங்கும் தயக்கமே சான்றாண்மை. தவத்தை காட்டிலும் உயர்ந்ததான அந்த சான்றாண்மையையே இவரிடம் பார்க்கிறேன். பிறருடைய உடம்பை புண்ணாக்குவது மட்டும் உயிர்கொலை என்று நினைப்பதற்கும் அப்பால் போய் பிறருடைய மனதை புண்ணாக்குவதும் கொலை என்று கருதி வார்த்தைகளை சொல்லும் பொழுதும் கடுமையை தவிர்த்து விரதம் காக்கிறவர்களான சான்றோர்களின் சாயலை இந்த சுந்தர இளைஞனிடம் காண்கிறேன் என்று இளங்குமரனை புகழ்ந்து சாங்கியன் இந்த வார்த்தைகளை கூறிய போது, ஆஹா, ஆஹா என்ற குரல்கள் சுற்றியிருந்தவர்களிடமிருந்து உருக்கமாக எழுந்து ஒலித்தன. கண்களில் விழிகள் சொருகுவதும் திறப்பதுமாக இளங்குமரன் நீலநாகமரவரின் மார்பில் முன்னிலும் தளர்ந்து சாய்ந்தான். உயரமும் பருமனும் இறுகி வைரம் பாய்ந்த அந்த முரட்டு உடலில் ஒளிமயமான இளங்குமரன் சரிந்த காட்சி மலை முகட்டில் மின்னல் சரிந்து நெளிவது போல் தோன்றியது. ஐயோ, பசி மயக்கம் போலிருக்கிறது என்று பக்கத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் பதறினார்கள். விலகி நிலங்கள், காற்று பட்டாலே தெளிவு வரும் என்றார் நீலநாகர். கூட்டம் விலகியது, காற்று வந்தது, ஆனால் தெளிவு வரவில்லை. அப்போது தற்செயலாக பூதசதுக்கத்தில் படையிலிடுவதற்கு தன் மகள் முல்லையோடு வந்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த வீரச்சோழிய வளநாடுடையார் யாரிடமோ அரைக்குறையாக இந்த செய்தியை கேள்வியுற்று பதறிப்போய் ஓடி வந்தார். அவரோடு அவர் மகள் முல்லையும் வந்தாள். கேள்விப்பட்ட செய்தி அரைக்குறையானது என்றாலும் மனதில் சந்தேகங்களுடனும் துடிப்புடனும் பறந்து பதறி தவித்துக் கொண்டே வந்திருந்தார்கள் முல்லையும் வளநாடுடையாரும். இதற்குள் கூட்டத்தில் யாரோ ஒருவர் பக்கத்திலிருந்த ஒரு முதிய முனிவரிடமிருந்து தண்ணீர் கமண்டலத்தை வாங்கி வந்து இளங்குமரன் முகத்தில் தெளித்தார். பொற்பேழையில் வெண்முத்துக்களாக நீர்த்துளிகள் அந்த நெற்றியில் உருண்டன. அதில் சில துளிகள் காயம்பட்ட இடத்து இரத்தத்தை கலந்து கொண்டு மாணிக்கங்களாகவும் உருண்டன. எதிரே நெஞ்சம் பதற, நினைவுகள் பதற நின்ற முல்லையின் வலது கை அந்த காயத்தை நோக்கி உயர்ந்து தீண்டுவதற்கும் நெருங்கிவிட்ட வினாடியில் அவனுக்கு தெளிவு வந்து கண்களை மலர்த்தி முன்னால் பார்த்ததனால் அவளுடைய கை பின்வாங்கிவிட்டது. தேவர் உலகத்து கற்பக பூவை திருட்டுத்தனமாக பறிக்க உயர்ந்த மனித கையை அந்த பூவே கற்பக மரத்துக்கு சொந்தக்காரனின் கண்கள் போல தோன்றி பயமுறுத்தி பின்வாங்க செய்யும் பிரம்மையைப் போல் இளங்குமரனின் நெற்றியை தீண்டும் ஆசையும் தீண்டலாமா என்ற பயமுமாக பின்னால் நகர்ந்தாள் முல்லை. என்னையா இது? நான் கேள்விப்பட்டது மெய்தானா? தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் பெயர் பெற்ற சோழர் கோ நகரத்தில் கூட இப்படி அநியாயங்கள் நடக்குமா? இந்த கொடுமை செய்தவர்களை புடைத்து உண்ணாமல் பூதசதுக்கத்து பூதங்கள் ஏன்

இன்னும் தங்கள் கைகளில் பாசக்கயிற்றை வைத்துக் கொண்டு வீணுக்கு உட்கார்ந்திருக்கின்றன. கொடுமைகள் அதிகமாகிவிடும்போது தெய்வங்கள் கூட சோம்பி இருந்து விடுகின்றனவோ என்று கொதித்தார் வளநாடுடையார். மனிதர்களே சோம்பி போயிருந்துவிட்டு அதற்கு சான்றாண்மை என்று பெயர் சூட்டி பெருமையும் கொண்டாடுகிற போது தெய்வம் என்ன செய்யும் ஐயா என்று அதே கொதிப்போடு பதில் சொன்னார் நீலநாகர். ஆத்திரத்தில் அவர் சான்றாண்மையையே சோம்பலாக சொல்வதை கேட்டு பக்கத்தில் நின்ற சாங்கியன் மெல்ல சிரித்துக் கொண்டான். முல்லையின் கைகளில் இருந்த தட்டில் கனிகளை பார்த்துவிட்டு, இதிலிருந்து ஏதாவது பழங்களை கொடுத்து அவரை உண்ணச் சொல்லுங்களே நம்மினி, பசிமயக்கமாவது தனியும் என்றான் சாங்கியன். அப்படியே தட்டோடு கனிகளை இளங்குமரனுக்கு முன்னால் நீட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் என்றாள் முல்லை. அப்போதும் இளங்குமரனின் முகத்தை நேரே ஏறிட்டு பார்க்கும் தெம்பு அவளிடம் இல்லை. என்னை பார் என்று தூண்டும் ஆசையும் பார்க்காதே என்ற பயமுறுத்தலும் சேர்ந்தே அவன் கண்களில் இருப்பது போல உணர்ந்தாள் அவள். அந்த கண்களின் அழகு அவளை அவன் முகம் பார்ப்பதற்கு தூண்டியது. தூய்மை பார்க்க விடாமல் அவளை பயமுறுத்தி பின்னால் நகரச் செய்தது. எங்கோ பார்த்தாற்போல் அவனையே பார்க்க முயன்றவளாய் கனிகளை அவனுக்கு முன் நீட்டினாள் முல்லை. எல்லா கனிகளையும் பார்த்துவிட்டு தட்டின் ஒரு மூலையிலிருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை மட்டும் எடுத்துக்கொண்டு போதுமே என்ற பாவனையில் கையசைத்தான் இளங்குமரன். இன்னும் எடுத்துக்கொள், காலையிலிருந்து தண்ணீர் கூட பருகவில்லையே நீ என்றார் நீலநாகமரவர். முல்லை மறுபடியும் தட்டை அவன் அருகில் நீட்டினாள். அவன் சிரித்தபடியே மறுத்துவிட்டான். மனம் நிறைந்திருக்கிற சமயங்களில் வயிறு நிறையாதது ஒரு குறையாக தெரிவதில்லையா? இந்த நகரத்தில் உலக அரவியிலும் இளஞ்சி மன்றத்தின் கரைகளிலும் பசித்து கிடப்பவர்களை பற்றி நினைத்து நினைத்து என் பசியை நான் மறந்து போன நாட்கள் பல. உலகத்தில் மற்றவர்களுடைய பசிகளை எல்லாம் உணர முடியுமானால் ஒவ்வொரு நியாயமான மனிதனுக்கும் தன் பசி மறந்துதான் போய்விடும். அப்படி மறந்து போவதற்கு விசாகையின் மனம் வேண்டுமே என்று இளங்குமரன் சொல்லிக்கொண்டே வந்தபோது சொல்லுவதை சில கணங்களுக்கு நிறுத்திக் கொண்டு விசாகையின் முகத்தை மன நினைவுக்கு கொண்டு வர முயன்றான். அவனுடைய மனக்கண்ணில் உலகத்தின் கண்ணீரை துடைப்பதற்காக தன் கண்களில் நீரை சுமந்து கொண்டு அட்சய பாத்திரமும் கையுமாக விசாகை தோன்றினாள். நாவில் நெல்லிக்கனியின் சுவையும் நெஞ்சில் விசாகையை பற்றிய நிர்மலமான நினைவுகளும் புரள நின்றான் இளங்குமரன். போகலாம்பா, நீ திருநாங்கூரிலேயே மேலும் சிறிது காலம் இருந்தால் கூட நல்லதுதான். இங்கே உன்னை அழித்துவிட முயல்கிறவர்கள் இன்னும் ஊக்கத்தோடு முனைந்து திரிகிறார்கள். ஓவியன் மணிமார்பன் முன்பு என்னிடம் கூறியது பொய்யல்ல என்று அவ்வளவு நேரமாக சிந்தித்துக் கொண்டிருந்த எதையோ வெளியிடுகிறவர் போல பேசினார் நீலநாகமரவர். ஐயா, ஒரு காலத்தில் என்னுடைய உடல் வலிமைக்கு எதிரிகளாக வருகிறவர்களையே நான் தேடினேன். அப்போது அவர்கள் மிக குறைவாகத்தான் எனக்கு கிடைத்தார்கள். இப்போதோ நான் ஞான வீரர்களையே எதிரிகளாக தேடிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் முன்பு என்னிடம் வந்திருக்க வேண்டியவர்கள் பலர் இப்போது வந்து தொல்லை கொடுக்கிறார்கள் என்று இளங்குமரன் நீலநாகர் வளநாடுடையார் இருவரையும் பார்த்து சொல்லிவிட்டு ஊன்றியிருந்த ஞானக் கொடியை கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம்.
1: மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.

0: இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் 7 முதல் 12 வயதிலான இடைநிலை பள்ளி பருவ குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் உணவு முறை குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: வணக்கம். 7 to 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரி உணவு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 7 to 12 வயது தான் மிக முக்கியமான வயது குழந்தைகளுக்கு. ஏன்னு கேக்குறீங்கன்னா, இந்த வயசுல தான் குழந்தைகளின் வளர்ச்சி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 6 to 7 சென்டிமீட்டர் வரும் உயரம் அதிகமா வருவாங்க. பிளஸ் வந்துட்டு 1 to 3 கிலோகிராம் வெயிட்டு அதிகமா குழந்தைகளுக்கு கூடும் இந்த ஸ்டேஜ். இந்த 7 to 12 வயது ஸ்டேஜ் தான் அடுத்து அவங்களோட டீனேஜ் பருவம் வந்து அடலசன் பருவம் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய போகுதுன்றது தீர்மானிக்குது. ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அதிகப்படியாக உணவு கொடுக்கணும் இந்த 7 to 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு. போதுமான அளவு உணவானது கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ 7 to 9 வயது இருக்கிற ஒரு குழந்தை வந்து எடை வந்து 25.3 கிலோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கலோரியானது இந்த டெய்லி ஆக்டிவிட்டி கலோரியானது 1700 கிலோ கேலரியால கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணுங்க. அதே மாதிரி புரத சத்தானது 23 கிராம் கம்பல்சரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுவே நார் சத்து 26 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கால்சியம் வந்து 680 மில்லிகிராம் அளவுக்கு உணவில் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இரும்பு சத்து 15 மில்லிகிராம் இந்த அளவுக்கு உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இந்த 7 to 9 வயதுள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் இது பொருந்தும். அடுத்தது இந்த 10 to 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு என்ன மாதிரி கேலரி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2220 கேலரி அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். அதுவே புரத சத்துன்னு பார்த்தீங்கன்னா 32 கிராம் வரைக்கும் கொடுத்துக்கலாம். நார் சத்துன்னு பார்த்தீங்கன்னா 33 மில்லிகிராம் கொடுத்துக்கலாம். கால்சியம் சத்துன்னா 850 மில்லிகிராம் வரைக்கும் குழந்தைங்க கொடுத்துக்கலாம். இரும்பு சத்துன்னு பார்த்தீங்கன்னா 16 மில்லிகிராம். அதாவது நான் இப்போ சொல்கிற ஊட்டச்சத்து எல்லாம் கண்டிப்பாக உணவில் குழந்தைங்க எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த 10 to 12 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு, அதாவது ஆவரேஜாக 36 கிலோ இருக்காங்க அப்படின்னா, அவங்களின் கலோரியானது 2060 கேலரி வரைக்கும் உணவில் சேர்த்துக்கணும். அதுவே புரதமானது 33 கிராம் அளவுக்கு உணவில் சேர்த்துருக்கணும். நார் சத்தானது 30 மில்லிகிராம் அளவுக்கு சேர்த்துருக்கணும். கால்சியமானது 850 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கணும். இரும்பு சத்தானது 28 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கணும். இந்த கேலரி தான் குழந்தைங்களின் டெய்லி ஆக்டிவிட்டிக்கும் அவங்களின் உடல் வளர்ச்சிக்கும் மற்றும் படிப்பில் கவனம் செலுத்தவும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஒவ்வொரு சிறுவருக்கும் ஏற்ற அளவு கேலரி அளவானது மாறுபடுங்க. அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு குழந்தை 1 மணி நேரம் விளையாடுறாங்க அப்படின்ற குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட 1700 கிலோ கேலரி தேவைப்படுது. இந்த 7 to 9 வயசுல இருக்கிற குழந்தை வந்து 1 மணி நேரம் கிரவுண்ட்லேயே

விளையாடுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1700 கிலோகிராம் தேவைப்படுது. இதுவே ஒரு மணி நேரத்துக்கு அதிகமாக விளையாடுறாங்க என்போது அதிகப்படியான கேலரி வந்து எரிக்கப்படுது. ஸோ அந்த இடத்துல கேலரி கொஞ்சம் அதிகப்படுத்தணும், இது குறைவாக இருக்காங்கன்னா கேலரி கொஞ்சம் குறைக்கணும், இந்த விஷயம்லாம் இருக்குங்க. ஸோ கம்பல்சரி ஒரு குழந்தை 7 to 12 வயசு இருக்கிற குழந்தை வந்து கம்பல்சரி ஒரு மணி நேரமாச்சு விளையாடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். சிறுவர்களை காட்டினும், அதாவது பசங்களை காட்டினும் பெண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதிகமான 10 to 12 வயதை விட அதிகமான கேலரியான உணவுகள் தேவைப்படுது. அதுவும் இல்லாமல் புரதமானது இந்த குழந்தைங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. புரதம் தான் வந்து இவங்களோட தசை வளர்ச்சிக்கும் சதை வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. மற்றும் உள்ளே இருக்க ஆர்கன் டெவலப்மெண்ட்டு, ஆர்கன் உள்ளே இருக்க சதை திசு மற்றும் உள்ள உடல் உறுப்புகள் வளர்ச்சிக்கும் இந்த புரதம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த புரதமானதும் கம்பல்சரி குழந்தைங்களுக்கு 23 கிராம் கண்டிப்பாக கொடுக்கணும். பின்பு கொழுப்பு எந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையின் ஒட்டு மொத்த கலோரியிலிருந்து, இப்போது இந்த 7 to 12 வயசு இருக்கிற குழந்தையில ஒட்டு மொத்த ஒரு நாள் கேலரியிலிருந்து கிட்டத்தட்ட 25% கொழுப்பு வந்து குழந்தைங்க எடுத்துக்கணும். 25% கொழுப்பு எடுத்துக்கணும், அதுக்கு குறையக்கூடாது. குறையாமல் 25% கொழுப்பு கம்பல்சரி எடுக்கணும். அதுவும் கொழுப்பு எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைகள்லேருந்து நம்ம எடுக்கலாம். விதைகள் இப்போ பாதாம், வால்நட், வேர்க்கடலை, அப்புறம் ஆலி விதை, சியா விதை, எள்ளு, ஆரோக்கியமான எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், கடுகு எண்ணெய், இந்த மாதிரில இந்த மாதிரி விதைகளிலிருந்து நம்ம அதிகப்படியான அவங்களுக்கு தேவைப்படுற கொழுப்பை வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பழங்களில் பார்த்தீங்கன்னா அவக்கடல் இருக்குது, இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அசைவத்தில் பார்த்தீங்கன்னா மீன் எண்ணெய் இருக்குது, சாலமன் மீனில் எண்ணெய் இருக்குது, சாட்டி மீன்லேருந்து எடுக்கலாம், மேக்கப் மீன்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம், டூனா மீன்லேருந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து இதயத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று, ப்ளஸ் மூளை வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்குங்க. ஸோ வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஊட்டச்சத்து மிக்க உணவை எடுத்துக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்க எந்த டைமில் நம்ம பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இரவு நேர உணவாக இருக்கும். இப்போ அப்பா அம்மா வீட்டில் குழந்தைங்க எல்லாம் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க, இல்லை ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின் போது இந்த நேரத்தில் தான் நம்ம உணவில் ஊட்டச்சத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கணும் குழந்தைங்களுக்கு வந்துட்டு எல்லாம். ஏன்னா இந்த டைமில் தான் நம்ம வந்து ஒன்றா இருப்போம். இப்போ மார்னிங் ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க, குழந்தைங்க ஸ்கூல் போகிற அவசரம் அவசரம் ஸ்கூலுக்கு போகிற அவசரம், ஆஃபீஸ் போக அவசரம், வேலைக்கு போவோம், இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து குழந்தைகிட்ட அவ்வளோவா பேச முடியாது. ஸோ இந்த இரவு நேர உணவில் வந்து நம்ம முழுமையாக குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம உட்காந்து குழந்தைங்களுக்கு இப்போ கேரட்டு நமக்கு உணவுக்கு ரொம்ப முக்கியம், கண்ணுக்கு ரொம்ப நல்லது, மீன் ரொம்ப உணவுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ ஈரல் வைக்கிறோம் அப்படின்னா ஈரல் வந்து ரத்தத்துக்கு ரத்தம் நல்லா ஊறும், அதை சொல்லணும். இப்போ நம்ம பழங்களை கொடுக்குறோம்னா அந்த பழங்களானது நம்ம உடம்பின் செல்களுக்கு ரொம்ப நல்லது, நம்ம உடம்புல உறுப்புகளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்லணும். சொல்லி நமக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாடு பற்றிய நம்ம போதிய விழிப்புணர்வு கொடுக்கணும், சரி விகித உணவை பற்றி பேசணும். அப்படி சொல்ல சொல்ல குழந்தைங்க விரும்பி அந்த உணவை நம்ம கேட்டுட்டு சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் காலை உணவானது ரொம்ப முக்கியத்துவமான ஒன்றா இருக்குது. இப்போ காலை உணவு நம்ம எந்த மாதிரி குழந்தைங்க கொடுக்குறோம் அப்படிதான் பொறுத்து தான் அந்த நாளே குழந்தைங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்டோட பாசிட்டிவ் வைபோட அந்த நாள் போகும். இப்போ காலையில் சாப்பாடு சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா காலை சோர்வாகவும் களைப்பாகவும் ரொம்ப இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக காலை சாப்பாடை கொடுத்தே ஆகணும். காலை சாப்பாடு கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இருக்கிற நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால நினைவாற்றல் அதிகரிக்கும், பாடத்தில் அதிக கவனம் செலுத்தலாம், ஊட்டச்சத்து முழுமையாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு பிஎம்ஐ அளவு, இந்த 7 to 12 வயசு குழந்தைங்களோட பிஎம்ஐ அளவு வந்துட்டு மேம்படும், அல்லது நம்ம சமநிலையாக வச்சுக்க முடியும். அதில் ரொம்ப வந்துட்டு ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க. ஸோ வந்துட்டு அதனாலே அவங்களுக்கு புத்துணர்ச்சியோட போகும். இப்போ குழந்தைகளுக்கு எந்த மாதிரி உணவு வந்து நம்ம சஜஷன் பண்ணலாம், சரிவிகித ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான சரிவிகித உணவு கொடுக்கணும். இந்த சரிவிகித உணவானது குழந்தைகள் தினசரி வேலைக்கும் படிப்பிற்கும் மற்றும் அவங்க உடலில் ஏற்பட மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. முக்கியமாக நோய் எதிர்ப்பு திறன் வளர்ச்சிக்கு அதிகமாக இருக்குது, அதாவது நோய் எதிர்ப்பு திறனோட அளவை கூட்ட ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போது 5 வகையான உணவு பட்டியல் கண்டிப்பாக சாப்பாட்டில் நம்ம சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். என்னென்ன உணவு பட்டியல்னு பார்த்தீங்கன்னா, தானியங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் குழந்தைங்களுக்கு, ப்ளஸ் காய்கறிகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், பழங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், இதிலேயே மாவு சத்து புரதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், கொழுப்பு சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், போதுமான அளவு நீர் இருக்கணும். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஊட்டச்சத்தில் வந்து நீரை சேர்த்துக்கலாம், நீர் கண்டிப்பாக இருக்கணும். குழந்தைகள் தேவைப்படும் மினரல்ஸ் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும், நீரானது சேர்த்துக்கணும். நீர் குடிக்கிறதுனால நம்ம செல்களுக்கு போதுமான அளவு குடிக்கிற தண்ணீர் தான், செல்களுக்கு போதுமான அளவு தண்ணீரை கொடுக்கறது. ஸோ தண்ணீரானது நம்ம அதிகமாக குடிக்கணும். டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா செல்கள் சுருங்க ஆரம்பிக்கும், நம்ம செல்கள் எந்த அளவுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு நாள் சிறப்பாக இருக்கும். ஸோ நம்ம தண்ணியானது கண்டிப்பாக 1 to 2 லிட்டர் தவிர தண்ணி தினமும் குடிக்கணும். இப்போ தினமும் குழந்தைங்க பால் குடிக்கல அப்படின் போது நம்ம வந்துட்டு அவங்களுக்கு தயிர் சாப்பிட கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு

0: ஸ்நாக்ஸ் டைமில் வந்து குழந்தைங்க வந்துட்டு ஃப்ரூட் சாலட் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு காய்கறி பொரியல் இல்லை காய்கறி சூப்பு சாண்ட்விச் மாதிரி சாப்பாடை சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவு சாப்பிட்ற சாப்பாடு வந்து கலர்ஃபுல்லாகவும் அதாவது வீட்லேயே குக் பண்ண ஃபுட்டாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் மோஸ்ட்லி வந்துட்டு நட்ஸு அல்லது சிறுதானியங்களை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. நீங்கள் கடை உணவுகளை விட சிறுதானியங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும். இப்போ ரொம்ப அதிகமாக வெயிலாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி நேரத்தில் வந்து குழந்தைங்களுக்கு லிக்விடான ஃபுட்டு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். லிக்விட் ஐட்டம் மாதிரி ஃபுட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா குழந்தைங்க போதுமான அளவு தண்ணி குடிப்பாங்களா நமக்கு தெரியாது. நம்ம கம்பல்சரி சொல்கிறோம் 1-2 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. குழந்தைங்க எந்த அளவு கவனத்தை வச்சுப்பாங்கன்னு தெரியல. அதனால் நமக்கு வந்து முடிஞ்ச நம்ம சொல்லவும் ட்ரை பண்ணுறோம். அந்த மாதிரி வெயில் நேரத்துக்கு வெயில் காலங்களில் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு கொஞ்சம் லிக்விடாகவே கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணுங்க. அதாவது சாப்பாடு கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும், மனமாகவும் இருக்கணும். அதாவது குழந்தைங்க அதிக நேரம் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்து அவங்களால மென்னு முழுங்குற மாதிரி ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும். ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி எனக்கு அவசர அவசரமாக சாப்பிடுவாங்க. இப்போது பிடி பீரியட் இருக்குது அப்படின்றதுனால லஞ்சை வந்து சீக்கிரம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்துட்டு சாப்பாடு நம்ம ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி செரிமானம் ஆகிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் ஸோ கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுவாங்க. அது காலை நேரத்துலேயும் வந்து அவசர அவசரமாக அவங்க ரெடி ஆகும்போது புறப்படும் போது அந்த காலை உணவு வந்துட்டு ஈஸியாக அவங்களால சாப்பிட முடியதாகவும் ரொம்ப விரும்பக்கூடிய உணவாகவும் நீங்கள் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணுங்க.
1: இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல்கிரிஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து.

0: கதை இன்னும் வரும் என் கதை.
1: கேட்ட பாடல் ஏ ரஹ்மான் இசையமைப்பில் தக் லைஃப் திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. தொடரும் பாடல் டியூர் திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டி எஃப்எம் 101.8 நேரம் 8:30. திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கொம்பன் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

கேட்ட பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. திரைக்கானத்தின் நிறைவு பாடலாக வருவது அநேகன் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்ட பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் ஹரிஹரன் மற்றும் சக்தி ஸ்ரீ இணைந்து பாடிய பாடல் அநேகன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s please.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: திங்கள் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
2: ஜீபும்பா, அப்படியே 2K songs கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
2: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

நேயர்களே, இனி தினந்தோறும் மாலை ஆறு நாற்பதற்கு வெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். நமது ஊட்டி FM 101.8 உலாவர கேட்கலாம்.

கேட்ட பாடல் வைரமுத்து பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் தர்மதுரை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நிறைவு பாடலாக வருவது இறுதி சுற்று திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் விவேக் பாடல் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் தே குரலில் இறுதி சுற்று திரைப்படத்தில் இருந்தொழித்தது. கேட்ட பாடலுடன் திரைக்கானம் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நிலையத்தில் நேரம் 9 மணி.

0: நேயர்கள் கேட்க இருப்பது ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்.
3: சைபால்
4: ஒரே ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையாண்டான். அவனுக்கு ரொம்ப அக்கறையோடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அப்பாடா என் கடமை முடிஞ்சது, இனிமே அக்கடான்னு எங்கேயாவது ஒரு மூலையில் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அந்த அம்மா. ஆனால் நினைக்கிறபடி எங்கே நடக்குது, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. மருமகள் குணம் சரியில்லை, ஒரு மாதிரி. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக மாமியாரை பார்த்து, அதுதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் உங்களுக்கு என்ன வேலைங்க, புறப்பட வேண்டியது தானே, காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போங்க அப்படின்னு விட்டுதான். மாமியாரை பார்த்தாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. இந்த பாருமா, நீ இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு புறப்படணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வீட்டை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டே கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம். என்ன விஷயம்னு கேட்டது இந்த மருமக பொண்ணு. வேற ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், ஒரு பேர புள்ள பிறந்து அதை என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த மாமியார். மாமியார் இப்படி சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கிறதாக பட்டுது அந்த பொண்ணுக்கு. சரி, அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது. கொஞ்ச காலத்தில் ஒரு பேரன் பிறந்தான். அந்த அம்மாவும் பேரனை கண்ணால் பார்த்துட்டாங்க. சரி, பேரனை பார்த்தாச்சுல, இனிமேல் புறப்பட வேண்டியது தானே அப்படின்னது மருமக பொண்ணு. மாமியார் பார்த்தாங்க, நீ சொல்கிறது சரிதாம்மா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னோடய பேரன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுறத என் காது குளிர கேட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னாங்களாம். சரி, அந்த ஆசையை நிறைவேறட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பேரன் வளர்ந்தான், நடந்தான், பள்ளிக்கூடம் போனான், பெரியவனானான். மருமக பொண்ணு மறுபடியும் மாமியாரை விரட்ட ஆரம்பிச்சுட்டுது, இன்னும் புறப்புள்ளியான்னு. இதை பாருமா, இது வரைக்கும் இருந்தது இருந்துட்டேன், பேரனோட கல்யாணத்தையும் கண்ணால் பார்த்தா தான் இந்த கட்டை வேகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தாங்க.

0: இதுவும் நியாயமான ஆசையாக தான் படுது அப்படின்னு அது யோசிச்சிருக்கு அந்த பொண்ணு. சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டது. உடனே பேரனுடைய கல்யாணமும் முடிஞ்சது ஒரு வழியாக. இனிமேல் ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது, புறப்படுங்க அப்படின்னு மாமியாரை விரட்டிச்சான் அந்த பொண்ணு. இப்போ அந்த மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க, இதோ கிளம்பிட்டாம்மா, என் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டேன், புறப்பட்டுட்டேன், அப்படியே நீயும் உன் துணிமணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவோம், என்னோட சேர்ந்து ரெண்டு பேருமா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னாங்களாம். அந்த பொண்ணு முழிக்குது, முழிக்காதே, உனக்கும் ஒரு மருமக வந்துட்டா, இனிமேல் நீயும் ஒரு மாமியார் தானே, உனக்கும் இனிமேல் இங்கே வேலை இல்லை, புறப்படு அப்படின்னாங்களாம். அப்போ தான் அந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பிச்சு தான், தன்னோட தவறு புரிஞ்சு தான். இந்த தகவலை கேட்டுக்கிட்டு இருக்கிற மருமகள்லாம் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம் மாமியார்கள் சார்பாக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடைச்சிது ஒரு கல்யாண வீட்டில். அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, நான் மாமியார்கிட்ட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்லிச்சு. அது எப்படிம்மா சாத்தியமாச்சுன்னு கேட்டோம். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம்தான் ஆச்சு, ஆனால் என் மாமியார் செத்து போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுது அப்படின்னு.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 12:02 நீங்கள் கேட்டவை நேர்விருப்பம் நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு உங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லப்படும் வசனம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 9:15. நேயர்கள் கேட்க இருப்பது உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். காய்கறிகளின் விலை கிலோ 1க்கு கத்தரி 52 ரூபாய்க்கும் வெண்டை 44 ரூபாய்க்கும் தக்காளி நாட்டு ரகம் 27 ரூபாய்க்கும் தக்காளி ஆப்பிள் ரகம் 35 ரூபாய்க்கும் அவரை 60 ரூபாய்க்கும் புடலங்காய் 30 ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் 50 ரூபாய்க்கும் சுரைக்காய் 30 ரூபாய்க்கும் பாகற்காய் 55 ரூபாய்க்கும் கொத்தவரை 35 ரூபாய்க்கும் பூசணிக்காய் 28 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் 50 ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் 58 ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் 38 ரூபாய்க்கும் பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும் முருங்கைக்காய் 60 ரூபாய்க்கும் தேங்காய் 44 ரூபாய்க்கும் மாங்காய் 25 ரூபாய்க்கும் வாழைக்காய் 45 ரூபாய்க்கும் சேனை கிழங்கு 40 ரூபாய்க்கும் மரவள்ளி கிழங்கு 38 ரூபாய்க்கும் சர்க்கரை வள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு 45 ரூபாய்க்கும் மேரக்காய் 25 ரூபாய்க்கும் முள்ளங்கி 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கேரட் 45 ரூபாய்க்கும் பீட்ரூட் 45 ரூபாய்

காலிஃபிளவர் 40 ரூபாய்க்கும், பட்டாணி 140 முதல் 160 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 190 முதல் 210 ரூபாய்க்கும், இஞ்சி 200 முதல் 220 ரூபாய்க்கும், பீன்ஸ் வகைகளில் கறி பீன்ஸ் 60 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 100 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 130 முதல் 150 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 40 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 80 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 40 ரூபாய்க்கும், பிரக்கோலி 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

0: கறிவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும். கீரை வகைகளில் அகத்தைக்கீரை, தண்டக்கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை, பாலக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை போன்றவை 60 முதல் 70 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கும், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி பழங்களின் விலை நிலவரம். எலுமிச்சம்பழம் 70 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45 முதல் 55 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 210 முதல் 230 ரூபாய்க்கும், திராட்சை 100 முதல் 116 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 முதல் 116 ரூபாய்க்கும், வாழைப்பழ வகைகளில் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தாலி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 40 ரூபாய்க்கும், நேந்திரன் 40 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 50 ரூபாய்க்கும், ஆப்பிள் 240 முதல் 260 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 முதல் 170 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 110 முதல் 130 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 முதல் 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரத்தை கேட்டீர்கள்.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
0: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்வது அலைப்பயிரை திரைப்படத்தில் இருந்து.

கேட்ட பாடல் தாமரை பாடல் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் மின்னலே திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: கேட்டு பாடல் வைரமுத்து பாடல் வரிகளில் தேவா இசையமைப்பில் வசுந்தரா தாஸ் குரலில் சிட்டிசன் திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

கேட்ட பாடல் அறிவுமதி பாடல் வரிகளில் வித்யாசாகர் இசையமைப்பில் சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் அள்ளித்தந்த வானம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. தொடரும் பாடல் 12B திரைப்படத்திலிருந்து.

வைரமுத்து பாடல் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் 12B திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

விஜய் பாடல் வரிகளில் பரணி இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் பார்வையொன்றை போதுமே திரைப்படத்திலிருந்தொழித்தது. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து.

மணி சர்மா பாடல் வரிகளில் உன்னிமேனின் குரலில் ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து கேட்ட பாடலுடன் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 10 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: നേരം 10:30.
1: ആകാശവാണി ഉദകമണ്ഡലം വാനൊലി നിലയം മറ്റും 101.8.

0: തവളും മണലയാകി, തല്ലാടും പേതയാകി, ചെല്ല പെരുമയാകി, മളച്ചൂടും മങ്കയാകി, കച്ചറിന്ന മടന്തയാകി, മലർമാലി സൂട്ടി, ആണിൻ വാഴ്ക്കയ്ക്ക് അർത്ഥം തരും അരുവിയാകി, പെൺമൈ പൂത്ത് ഉയിർ കൊണ്ടുവന്ന് പാലൂട്ടി സീനാട്ടി വളർത്ത് உலகை பண்படுத்தும் தெரிவையாகி, கல்வி வீரம் செல்வம் ஆகியவற்றின் அரசியாகி, அன்பை விதைத்தும் தீயோரை உதைத்தும் நாள்தோறும் குடியின் நன்மைக்காக போர் செய்யும் கொற்றவையாகி, உலகின் எல்லாமும் ஆகிய பெண்களை போற்றும் விதமாக இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். வாங்க நேர்களே, நம்ம ஒரு மகளிர் கிட்ட பேசலாம். வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: உங்களோட பேர் சொல்லுங்க.
1: என் பேர் வயலட்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து இப்ப வீட்டுல தற்கிறேன், படிச்சு முடிச்சேன், பிஏ படிச்சு முடிச்சிருக்கேன். இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு 2 வருஷமா வீட்டுல தற்கிறேன்.
0: ஓகே, சூப்பருங்க. இவ்வளவு நாள் வேலைக்கு போயிட்டு இப்ப ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க?
1: ஆமா, ரெஸ்ட் எடுக்கிறது.
0: ஓகேங்க. இப்ப வீட்டுல இருக்கும் பொழுது மார்னிங்ல இருந்து உங்க ரொட்டீன் எப்படி, அதை பத்தி சொல்லுங்க.
1: காலையில மார்னிங் எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு கோயில் போயிட்டு வருவேன். கோயில் போயிட்டு வந்தது அப்படியே ஒரு வாக்கிங். காலையில வாக்கிங் போயிட்டு வந்த பிறகு வீட்டுல வந்துட்டு டிஃபன் செய்வேன், வேலையெல்லாம் செய்வேன், எல்லாரையும் பருப்பிட்டு அனுப்பி வச்சுட்டு வீடெல்லாம் கிளீன் பண்றதுக்கு டைம் சரியா இருக்கு.
0: ஓகேமா, உங்க வீட்டுல எத்தனை பேர், ஃபேமிலில யார் யார் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க.
1: எங்க வீட்டுல வந்துட்டு மொத்தம் நாங்க வந்து கூட பிறந்தவங்க 9 பேர், 6 பொண்ணுங்க 3 பசங்க. 6 பொண்ணுங்கள வந்துட்டு 6 பேருக்கு நல்லா படிச்சு முடிச்சுட்டு எல்லாம் இங்கே தான் படித்தோம், த்ரைசஸ் ஸ்கூல்ல தான் படித்தோம். படிச்சு முடிச்சுட்டு இப்போ எல்லாம் நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனித்தனியா மேரேஜ் பண்ணி தனித்தனியா இருக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க 4 பேருக்கு, தம்பி, தம்பி ஒய்ஃபு, அக்கா பொண்ணு, நான், 4 பேர் இருக்கிற வீட்டில் இருக்கிறோம். அவங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க. 2 பேர் டீச்சரு, தம்பி வந்து ஆர்ஐசியில் வேலை செய்யறாரு, நான் வீட்டில்.
0: ஓகேமா, இப்போ வந்து இந்த காலத்தில் எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம், இந்த கல்வி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன

0: நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்க.
1: கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமா. நாங்கள் 9 பேர் இருக்கிறோம். 9 பேருமே எங்கள் அப்பா மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த 9 பேரையும் நல்லா படிக்க வச்சு டிகிரி படிக்க வச்சாரு, டீச்சர் ட்ரைனிங் முடிக்க வச்சாரு, ஐடிஐ படிக்க வச்சாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாருமே நல்லா படித்து முடிச்சு ஒரு நல்ல ஸ்டேஜில் கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கிற எல்லாருமே இருக்கிறோம். படிப்பு வந்து முக்கியமானதாக இருக்கு. அந்த காலத்தில் ஒரே ரூம் தான் இருக்கும். நாங்கள் வசதியே இல்லாதவங்க தான். ஒரே ஒரு மண்ணெண்ணெய் சீமெண்ணெய் விளக்கில் தான் வச்சு நாங்கள்லாம் படிச்சிருக்கிறோம். ஒரு விளக்க வச்சுட்டு 9 பேரும் ஒன்னா உட்காந்து உட்காந்து ரவுண்டா உட்காந்து படிக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சதுனால இன்னைக்கு நாங்க எல்லாமே கடவுள் கிருபையால நல்லா இருக்கு. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யறோம். படிப்பு வந்து எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் சொல்றது இதேதான், நல்லா படிச்சுக்கோங்க, படிப்புக்கு யாராவது உதவி வேணா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறோம்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்க மறைமுகமா உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம்.
0: ஓகேம்மா, சூப்பர், ரொம்பவே அருமையா. நீங்க எப்படி கஷ்டப்பட்டு படிச்சீங்க அதன் மூலமா இப்ப நல்லா இருக்கீங்க. அதே மாதிரி உங்களால முடிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததான் இப்ப நீங்க காலையில இருந்து வீட்டுல இருப்ப அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்ப உங்களுக்கு இந்த வீட்டு வேலைகளை தாண்டி வேற என்ன ஹாபிஸ் இருக்கு, என்ன பண்ணிட்டு
1: கொஞ்ச நேரம் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்குவேன். அப்புறம் வந்துட்டு உட்காந்து பாட்டு கேட்குவேன். பின்னுறது தான் மெயினா பின்னிட்டு இருக்குவேன். டைம் பாஸ்க்கு பின்னிட்டு உட்காந்து இருக்குவேன்.
0: ஓகேங்க, சூப்பர். என்னென்ன பின்னுவீங்க?
1: ஸ்வெட்டர் பின்னுவோம், ஸ்கார்ப் பின்னுவோம், மப்ளர் பின்னுவோம், பேபி செட்டர்லாம் பின்னுவோம், சாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பின்னி கொடுக்குவோம்.
0: ஓகேங்க, அப்ப வீட்டுல சும்மா இருக்காம ஏதோ ஒரு வேலை
1: செஞ்சிருக்கோம், கை தொழில் மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறோம்.
0: எப்படி இந்த பின்னல எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு?
1: சின்னதுல இருந்தே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். எங்க அம்மா வந்து பின்னுவாங்க. அம்மா பின்னும் போது நாங்க உட்காந்து பழகி பார்த்து பார்த்து பார்த்து நாங்களும் அதே மாதிரி பழகி பின்றோம்.
0: ஓகே சூப்பர், ரொம்ப அருமையா உங்க அம்மா சொல்லி கொடுத்தது இன்னும் ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு இருக்கீங்க. பின்னல் தாண்டி வேற என்ன பண்ணுவீங்க?
1: அக்கம் பக்கத்துல எல்லாம் எல்லாருக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குவோம், ஒரு குடும்பமா தான் இருக்கும். 20 வயசுனா இருந்தா கூட எல்லாருமே ஒன்னா சேர்ந்து எதெல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமா இருக்குவோம்.
0: ஓகேமா, இப்ப சொல்லும் பொழுது அக்கம் பக்கம் இருக்கவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னீங்க. இந்த காலத்துல இந்த பக்கத்துல இருக்க வீட்டுக்காரங்க கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க?
1: சகோதர சகோதரிகளை மாதிரி இருக்குவோம். எது ஒண்ணுனாலும் நல்லதுக்கு கெட்டதுக்கு முன்னால போய் நின்று முன்னால நின்று செய்வோம். பேரண்ட்ஸுங்க கத்தங்கச்சுங்க எல்லாமே தூரத்துல இருக்கிறாங்க, பக்கத்துல நம்ம தான் இருக்கிறோம். அதனால நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சகோதர சகோதரிகளா இருந்து உதவி செஞ்சுட்டு பேசிட்டு ஜாலியா இருக்கும். காலையில எந்திரிச்சதுமே நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கும். கோயில் போகும்போதோ வரும்போதோ ரோட்ல போற வரவங்கள பார்க்கும். அதனால நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது. ஒருத்தருமையா ஒற்றுமையா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடிய ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாம் வந்து ஒரு 10-15 பேர் ஒரு சொசைட்டி மாதிரி இருக்கிறோம். அதுல வந்து ஒரு குரூப்பா இருந்து ஏழை எளியவங்களுக்கு வந்து உதவி செய்யறோம். எப்படி வரணும்? ஒவ்வொருத்தர் இப்ப இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறோம். மெடிக்கல் குறிச்சுக்கு, எஜுகேஷனுக்கு உதவிக்கணும், வீடு வந்து வீடெல்லாம் வயசானவங்களுக்கு வந்து வீடு வீடா போய் சந்திச்சு அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன உதவி செய்யுமோ ஏதாவது ஒரு உதவியை செஞ்சு நாங்க வந்து அவங்கள வந்து பார்த்துட்டு ஆதரிச்சிட்டு வரோம். ஸ்கூலுங்களையும் போய் ஏழை பசங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து ஒரு சோசியல் ஒர்க்கா செஞ்சுட்டு இருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து.
0: ஓகேமா, ரொம்பவே அருமையா. உங்களால முடிஞ்ச அளவுக்கு இல்லாத ஏழைகளுக்கு வந்து நீங்க ஒரு குரூப்பா சேர்ந்து ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொன்னீங்க, இது ரொம்பவே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி எஃப்எம் சார் பெங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.
1: தேங்க்யூமா.
0: ஓகே, படங்கள்லாம் பாப்பீங்களா?
1: ஆ, படமெல்லாம் பாக்குவோம்.
0: உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஊட்டி எஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம். என்ன பாடல் வேணும்?
1: ஏதாவது ஒரு நல்ல பட்ட போடும்.
0: ஓகேமா, உங்களுக்காக ஒரு நல்ல பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: வணக்கம் மேம்.
1: வணக்கம்மா.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: என்னுடைய பேர் பிரியதர்ஷினிமா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: டெய்லரிங் கடை வச்சிருக்கேங்கம்மா.
0: ஓகேங்க. உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க.
1: எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன்மா. பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பையன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காம்மா.
0: ஓகே. இப்போ டெய்லரிங் கடை வச்சிருக்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்க வந்து இந்த கடையை வந்து எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவீங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க? அந்த டெய்லரிங் கடை பத்தி அந்த ரொட்டீன் சொல்லுங்க.
1: காலையில ஒரு 10:00 ஓபன் பண்ணுவோம்மா. ஈவினிங் வந்து 6:30-7:00. எப்படி தைக்கிற துணிங்கெல்லாம் எப்படி வருதோ இந்த பண்டிகை சமயத்துல அந்த மாதிரி சமயத்துலாம் கொஞ்சம் லேட்டா க்ளோஸ் பண்ணுவோமா, சீக்கிரமா திறக்கும். மீதி சமயத்துல 10 to 6 மினிமம் அவ்வளவுதான் அந்த டைம் தான்.
0: ஓகேங்க. நீங்க என்னென்ன ஸ்டிச் பண்ணி தருவீங்க?
1: பிளவுஸ், சுடிதார், இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ், கல்யாணத்துக்கெல்லாம் தேவைப்படுறது அந்த மாதிரி, குழந்தைங்க
0: பேண்ட் ஷர்ட் ஃப்ராக் எல்லாமே ரெடி பண்ணுவோமா. ஓகேங்க. இப்போ இந்த ஆரி பிளவுஸ்க்கெல்லாம் வந்துட்டு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? அதுக்கெல்லாம் எப்படி நிறைய வாண்டட் இருக்கா?
1: அது இப்போ நிறைய வர்க்குதுமா. கல்யாணத்துக்கு இல்லாத மற்றவங்க எல்லாமே விரும்பி அந்த மாதிரி பிளவுஸ் போடுறாங்க. அவங்க பட்ஜெட் எப்படின்னு சொல்லிட்டு என்ன டிசைன் சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்குவோமா.
0: ஓகே மேம். இப்போ கடையில வந்து
1: எனக்கு ஸ்கூல் படிக்கிற காலத்திலிருந்தே டெய்லரிங் ரொம்ப பிடிக்குமா. அப்பத்திலிருந்தே பழகி பழகி பழகி சின்ன பொருள்னாலும் தைக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். மேரேஜ்க்கு அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக

0: நிறைய டைம் இருந்துச்சுமா, அதனால அந்த சமயத்துல தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானா கொஞ்சம் கொஞ்சமா பழகி எல்லாம் தைச்சு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ரெண்டு மூணு பேர், அப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ரெண்டு மூணு பேர் லேடிஸ் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்தா நம்மளால ஒரு பயன் கிடைக்குமே அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேரை வச்சு அவங்களுக்கு சேலரி கொடுத்து இப்ப கடை நல்லா ஓடிட்டு இருக்குதுமா.
1: ஓகே மேம், அப்ப வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. சோ உங்களுடைய அந்த பிசினஸ் சீக்ரெட் என்ன, இவ்வளவு கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு நீங்க என்ன வந்து ஒரு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க, அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க.
0: பிளவுஸ் இல்லாம ஒரு சிலர் அர்ஜென்டா கேட்பாங்க, டூ ஹவர்ஸ்ல கேக்குறவங்க கூட இருக்காங்க. கடையில ஆள் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களாம நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்யறவங்க. அதனால அவங்க எப்ப கேக்குறாங்களோ அதுக்கு முன்னால ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாலே நாங்க போன் பண்ணி வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுவோம். அந்த ஸ்பெஷல்னால தான் எல்லாருமே எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லா கஸ்டமர்ஸும் நிறைய பேர் அதிகமா இன்னும் வந்துட்டே இருக்காங்க.
1: சூப்பர் மேம், அப்ப கேக்குற டைமுக்கு நீங்க கரெக்டா கொடுக்கறதுனால நீங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்றீங்க.
0: ஆமாமா.
1: ஓகே மேம், இப்போ பெண்கள் வந்து சுயதொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற டிப்ஸ் என்ன?
0: அது தைரியமா வரலாமா அந்த தொழில் செய்யறதுக்கு, எந்த தொழிலா இருந்தாலும் சரி. இப்ப டெய்லரிங் மட்டும்தான் கிடையாது, எல்லா தொழிலும் பெண்கள் வந்து நம்ம போய் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற மன தைரியம் மன உறுதி வேணுமா? அது இருந்தா நம்ம தாராளமா எந்த வேலையும் செஞ்சுக்கலாம். ஆனா கொஞ்சம் சிரமம் தான், சிரமப்பட்டா தான் எல்லாமே நடக்கும். ஃபேமிலியும் பார்த்துட்டு வீட்லயும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வெளியில வந்து செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தாமா. இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில உயரணும், மற்றவங்களை போல நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா சுய தொழில் நம்ம தொடங்கி செய்யறது ரொம்ப நல்லதுமா.
1: ஓகேங்க, ரொம்பவே சூப்பரான ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க. இப்போ நீங்க வந்து கடைக்கு வந்துருவீங்க, அப்போ வீட்டு வேலைகளை எந்த டைம்ல பாப்பீங்க, வீட்டுக்கான டைம் வந்து எப்போ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டு வேலைகளை பார்ப்போமா, மீதி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் நேரத்துல வீட்டுக்கு போனோம்னு செய்வோமா.
1: ஓகே மேம், ஓடிஎஃப்எம் நேயர்களுக்காக ஏதாவது ஒரு டிப் சொல்லுங்க.
0: இப்போ வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்கன்னா திடீர்னு வீட்டுல தேங்காய் மற்ற பொருள்கள்லாம் இருக்காதுமா, ஆனா பொட்டுக்கல்லாம் இருக்கும். அதனால பொட்டுக்கல்லை போட்டு மிளகா புளி போட்டு சும்மா கொஞ்சமா சட்னியா அரைச்சிட்டு அதை ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அந்த சட்னி தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும், விரைவில் கெட்டும் போகாது மாதிரி.
1: ஓகே மேம், சூப்பரா ஒரு ஷார்ட் டைம் சட்னி பத்தி சொன்னீங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம். என்ன பாடல் வேணும்
0: உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நல்ல பாடலா போடுங்கம்மா.
1: ஓகேங்க, ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ.
0: தேங்க்யூமா.

0: வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ஜூலியானா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வீட்டில் இருக்கிறேன், என் கணவர் இறந்துட்டாரு, தனியாக தான் வீட்டில் இருக்கிறேம்மா.
0: ஓகேம்மா. உங்களுக்கு எத்தனை பசங்க, அவங்கள பற்றி சொல்லுங்க.
1: எனக்கு மூணு பசங்க. பெரியவன் இங்கே குற்றப்பட்டில் வேலை செய்கிறான், சின்னவன் கீழே இருக்கிறான், பொண்ணு இங்கே டவுனில் இருக்கிறாங்க, ஸ்டுடியோ வச்சிருக்கிறாங்க.
0: ஓகேம்மா. இப்போ நீங்கள் தனியாக இருக்க அப்படின்னு சொன்னீங்க, ஸோ நீங்கள் வீட்டில் தனிமையில் இருக்கும் பொழுது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
1: தனிமையில் இருக்கும்போது ஒரு சமயத்தில் பல இதெல்லாம் ஞாபகம் வரும், நினச்சிட்டு ஒரு சமயத்தில் அழகு வரும், ஒரு சமயத்தில் தனிமையாக இருக்கும்போது கடவுள்கிட்ட வேண்டியிருக்கிறேன், தனியாக இருக்கிறது எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு துணை அப்படின்னு. நைட்டில் கூட ஒரு தடவை ரெண்டு தடவை வெளியெல்லாம் போகும்போது கூட கடவுளை நீ தான் எனக்கு துணைன்னு சொல்லிட்டு அப்படி இருப்பேன், ப்ரேயர் பண்ணுவேன். தனிமையாக இருந்தாலும் நமக்கு எங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல பழக்கம், ஒரு நாள் பார்க்கலன்னு கூட ஏன் இங்கே என்ன செய்யல உடம்பு இல்லையா அப்படின்லாம் இது பண்ணுவாங்க. அதனால எனக்கு தம்பி இருக்கிறான், கூப்பிடுவாங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், பக்கத்து சர்ச்சு இருக்கிறனால போயிட்டு தனிமையில் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறேன், கடவுள் இருக்கிறதுனால அந்த ஒரு ஆசீர்வாதத்தில் இருக்கிறேன்.
0: ஓகேம்மா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க, தனிமையிலும் கடவுளோட பிளஸிங்ஸில் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக வந்துட்டு, ஓகே, இப்போ நீங்கள் தனியாக வந்து காலையிலேருந்து வீட்டில் இருக்கும்போது உங்களோட ரொட்டீன் என்ன, என்னென்ன பண்ணிட்டு இருப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
1: காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போவேன், பக்கம் தான் சர்ச்சு, சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி ஏதாவது அப்படி இப்படி செய்துட்டு வேலைக்கு முடிச்சுட்டு பின் செய்தோம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுனாக்கா சும்மா இருக்க மாட்டேன், ஏதோ பின்னிட்டு பின்னுட்டுதெல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். வேலை

0: கரெக்டா இருக்கும். அப்படி இருந்தது சமயத்துல மழை காலம் வந்தா கட்டில படுத்துக்கோ, அந்த குளிர் ஒரு அப்படியே கட்டில இருந்துட்டு வீட்டுல அப்படியே பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்குவேன்.
1: ஓகேம்மா. சரி, இப்ப நீங்க வீட்டுல இருக்கும் பொழுது இந்த வீட்டு வேலைகளை தவிர்த்து வேற என்ன ஹாபிஸ் இருக்கு, வேற என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: வீட்டுல இருக்கும்போது பின்னல் எனக்கு ரொம்ப இஷ்டம், பின்னுவேன், ஸ்கார்ப்பு அந்த மாதிரி சொட்டருங்கெல்லாம் பேபி சட்டருங்கெல்லாம் போடுவேன். அது இல்லாத வீட்டில் ஏதாவது இந்த ஊறுகாய் செய்வேன், பெனல் செய்வேன், இந்த மாங்காய் தொக்குங்க அந்த மாதிரி எல்லாம் செய்து முந்தியெல்லாம் வித்துட்டு இருந்தேன். இப்போ வயசானெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவைக்கிழவை ஏதாவது செய்வேன், அந்த மாதிரி பொழுதுபோக்குவேன்.
1: ஓகேம்மா. வீட்டில் இருக்கும் பொழுது சும்மா இருக்காமல் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பீங்க?
0: ஆமாங்க, வீட்டில் சும்மா இருக்க முடியாது, ஏதோ ஒன்று செய்துட்டு நோண்டிட்டு இருக்குவாங்க.
1: ஓகேம்மா. இப்போ வந்து ஸ்கார்ப் போடுவேன், அப்புறம் ஏதோ சமையல் எல்லாம் செய்வேன், மாங்காய் தொக்கெல்லாம் செய்வேன்னு சொன்னீங்க. ஸோ ஓடிஎஃப்எம் நேயர்களுக்காக ஏதாவது ஒரு சமையல் டிப்ஸ் சொல்ல முடியுமா?
0: சின்ன சுருக்கமானதுனாக்க, இந்த இப்ப மாம்பழ சீசனு, இந்த மாங்காய் தொக்கு செய்யறேன், அது சுலபமான இது, அது உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அது குறிப்பு செய்து பாருங்க. மாம்பழத்தை வந்து தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன அறுத்து வச்சுக்கணும். அப்புறம் வரமிளகாவை கடுகு ரெண்டு போட்டு தாளிச்சிட்டு அந்த வரமிளகாவை பண்ணி இந்த மாங்காய் பொடி அரைஞ்சது அதுல போட்டு நல்லா வணக்கணும். அங்கே கொஞ்சம் அதை அப்படியே நசுங்கி வரும்போது கொஞ்சம் வெள்ளம் அதுல போட்டு நல்லா உருண்டு அப்படியே திரண்டு வரணும். அது வந்து வச்சோம்னாக்கா எத்தனை நாள் வச்சாலும் கெட்டு போகாது, ஒரு மாசம் வச்சா கூட கட்டு போகாது. நம்ம ஏதாவது ஒரு ஜாடியில் போட்டு வச்சுட்டு மாச கணக்கு வைக்கலாம். கரண்டி யூஸ் பண்ணும்போது கரண்டி யூஸ் பண்ணிட்டு தண்ணி இல்லாத வச்சுட்டு செய்தோம்னா நம்மளுக்கு தொட்டுக்கு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் அது.
1: ஓகேம்மா, ரொம்ப அருமையா ஒரு டிப்ஸ் சொன்னீங்க. அடுத்ததா வந்து இப்போ நீங்க அந்த காலத்துல வந்து நிறைய பிரச்சனைகளை தாண்டி ஒரு ஃபேமிலியில இருந்து நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்கும். இந்த கால பெண்களுக்கு ஒரு ஃபேமிலின்னு வரும்பொழுது எப்படி நடந்துக்கணும், அதை பத்தி நீங்க சொல்ற ஒரு குட்டி அட்வைஸ் என்ன?
0: அந்த காலத்துல எல்லாம் வந்து ஃபேமிலி எல்லாம் குடும்பத்தோட இருப்போம், எத்தனை பேர் இருந்தாலும் மாமனார் மாமியார் ஃபேமிலியோட இருந்துட்டு இருந்தோம். அந்த எவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் தெரியாது, அவங்க பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடந்துட்டு இருந்தோம். இந்த காலத்து பெண்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் கல்யாணம் ஆன உடனே தனியா போயிடணும், தனியா அவங்க இதாக்கணும்னு அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனா குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கிறது அதுக்கு வேற நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம். பெரியவங்க ஒரு நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு துணையா இருக்கும், நம்ம பிள்ளைங்களை பாக்குறதுக்கு அவங்க ஒரு ஆசீர்வாதமா இருப்பாங்க, நம்ம துணையா இருப்பாங்கன்றது நான் பண்றேன். மரியாதை கொடுக்கணும் பெரியவங்களுக்கும். முதலாவது நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு, நம்ம கணவர் மனைவியா இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒற்றுமை இருக்கும்போது நம்ம பேசுறத வச்சுதான் நம்ம பிள்ளைங்க அது பார்க்கும். நம்ம மரியாதை இல்லாத வீட்டுங்களில் பேசும்போது அந்த பிள்ளைங்க அதை பார்த்துட்டு அதை பழகிரும். அதனால பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டா இருக்கணும், பெரியவங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சும் மரியாதை கொடுத்து நம்ம பிள்ளைங்களை வளர்த்துனாக்கா அந்த ஆசீர்வாதம் பிள்ளைங்களும் அதே மாதிரி பழகிட்டு இருக்கும். வயசான காலத்துல பெரியவங்களை வந்து நம்ம தாய் தப்பனை மதிச்சு நடக்கணும். நம்ம தாய் தப்பனை எவ்வளவு இது பண்றோமோ அந்த இது தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம், நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் ஆசீர்வாதம். நம்ம தாய் தப்பனை நம்ம எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்களும் நம்மளை கவனிச்சுக்கோங்க. அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும், அது கண்டிப்பா வேணும். இந்த காலத்துல எத்தனையோ இடத்துல எவ்வளவு வசதி இருந்த பிள்ளைங்களுக்கு தாய் தப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு மாத்திருப்பாங்க, அவங்க வந்து அனாதை இல்லத்திலும் முதியோர் இல்லத்துங்களும் கொண்டு போய் விட்டுட்டு அந்த தாயங்களை கஷ்டப்படுத்துறாங்க. அவங்க மனசுல எவ்வளவு வேதனை இருக்கும், அந்த தனிமையில நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்த்தி ஆளாக்கணும், இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நம்மளை பார்க்க ஒரு ஆள் இல்லையான்னு அவங்களோட அந்த தனிமை வேதனை அது வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். அதனால பெரியவங்களை மதிச்சு நடங்க தாய் தப்பன முக்கியமா கனப்படுத்தணும். கடவுளுக்கு அடுத்து நம்மளுக்கு தாய் தப்பன் தான் கடவுள், அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கணும்.
1: ஓகேம்மா, ரொம்பவே அருமையா வந்து பெற்றோர்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்கள மரியாதையா நடத்தணும், வயதான காலத்துல அவங்கள நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நீங்க சும்மா இருக்கும் போது இந்த டிவி அதெல்லாம் பாப்பீங்களா, இல்ல அந்த காலத்துல படங்கள் எல்லாம் பாத்திருக்கீங்களா?
0: அந்த காலத்துல பாத்திருக்கிறேன், இப்ப வந்து அவ்வளவு இதா இல்ல, சீரியல்தான் கொஞ்சம் பாப்பேன் உட்காந்து. பழைய காலத்து படங்க அது பாட்டுங்கள்லாம் ரொம்ப இஷ்டம் தானே.
1: ஓகேம்மா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம். என்ன பாடல் வேணும்?
0: பழைய கால பாட்டுனாக்கா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி என்ற அந்த ஒரு பாட்டும் போடும்.
1: ஓகேம்மா, ரொம்ப அருமையா பேசுனீங்க, நன்றி.
0: நன்றிங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை கலாச்சார ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை மற்றும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் இணைந்து நடத்தும் விழாவில் மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளை இன்று சென்னையில் வழங்குகிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் 9 பழங்கால சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1200 ரூபாய் உயர்ந்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா உள்ளிட்டோர் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 317 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியந்தா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்வி கணிகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும் வாசிக்க கேட்போம்.
1: நீட் தேர்வு எத்தனை மொழிகளில் நடத்தப்படுகிறது? சரியான பதில் 13 மொழிகள். கேள்விக்கான சரியான பதிலளித்த நேயர்கள் தேவலஹட்டி பீலமூலை எஸ் கீர்த்திகா, மதுரை சோ சண்முக சுந்தரம், கருமத்தாம்பட்டி முகில், திருப்பூர் சிவா, தாராபுரம்

0: பாரதி, கரூர் வேலன், காருண்யாநகர் மதிமாறன், வேதாரண்யம் மித்ரா, வெள்ளையங்காடு முருகன். அடுத்த கேள்வி, மிஷன் மித்ரா திட்டம் எந்த நாட்டுடன் தொடர்புடையது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா. சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை எஸ் மித்ரன், அறந்தாங்கி ஐயப்பன், திருப்பூர் மனவை கா சந்திரசேகர், எடக்காடு சீனிவாசன், குன்னூர் வினோதினி, கோத்தகிரி தங்கம்மாள், ஆறுகுச்சி வீணா, கிண்ணக்கோரை பெள்ளன். அடுத்த கேள்வி, இந்திய மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் எங்கள் நாட்டில் முதலீடு செய்தால் சலுகைகளும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் என எந்த நாட்டின் தொழில்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்? கேள்விக்கான சரியான பதில் உஸ்பெகிஸ்தான். சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை ஐஸ்வர்யா, கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், சத்தியமங்கலம் தாரா, மசினங்குடி காயத்ரி, கிணத்துக்கடவு மாறன், வேலூர் திலகா, பழனி கிருஷ்ணன், பொள்ளாச்சி சீலா, ஆயக்குடி குமார். அடுத்த கேள்வி, அமெரிக்காவில் நடந்த தேசிய கல்லூரி தடகள கூட்டமைப்பு சார்பிலான பல்கலை அளவிலான தடகள போட்டியில் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் தங்கம் வென்ற தமிழக வீரர் யார்? கேள்விக்கான சரியான பதில் செல்வப்பிரபு. சரியான பதிலளித்த நேயர்கள் திருப்பூர் மாவட்டம் வெள்ளையங்காடு கீர்த்தி, மகேஸ்வரி ஹரிஷ், திருப்பூர் மாவட்டம் அவினாசி பிரபுதேஷ் ஸ்ரீஷாய், வெள்ளிப்பாளையம் பார்வதி, ஹெல்கில் குணவதி, சங்ககிரி ராதிகா, துடியலூர் குமாரன், தேனி மாவட்டம் பிரியா, எடக்காடு சுதா, கொல்லிமலை ரகு. அடுத்த கேள்வி, தமிழகத்தில் 2026 ஆண்டிற்கான தமிழ்தென்றல் திருவிக்கா விருது பெற்றவர் யார்? சரியான பதில் வே இறையன்பு. சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை சோ சண்முக சுந்தரம், அறந்தாங்கி ஐயப்பன், திருப்பூர் மாவட்டம் அவினாசி காந்திபுரம் பிரபுதேஷ் ஸ்ரீசாய், திருப்பூர் வெள்ளையங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரிஷ், ஊத்துக்குழி தருண், தொட்டாம்பாளையம் கிரிஜா, உடுமலை சிவன். அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் தூத்துக்குடி முல்லக்காடு பாபு, சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன்.
1: தொடுக்கப்பட்ட கேள்விக்கணைகள் அனைத்திற்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நேயர்கள் சரியான பதிலளித்துள்ளீர்கள், அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: இன்றைய கேள்வி, அரசு பள்ளிகளை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசின் பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் நிதி பயன்பாட்டில் இந்தியாவில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, அரசு பள்ளிகளை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசின் பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் நிதி பயன்பாட்டில் இந்தியாவிலேயே எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதோடு கூட சேர்ந்த இன்றைய தலைப்பு உங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லப்படும் வசனம், இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04231 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 83001919118 மற்றும் 9344901018 என்ற அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட தலைப்பு மீண்டும் ஒருமுறை, உங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லப்படும் வசனம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட முதல் பாடல் பீமா திரைப்படத்திலிருந்து.

0: கேட்ட பாடல் யுகபாரதி பாடல் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் பீமா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதோடு கூட சேர்ந்து இன்றைய தலைப்பான உங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லப்படும் வசனம், இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-23 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966-7811 மற்றும் 8300-0919-1018 9344-90-1018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான டாபிக், உங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லப்படும் வசனம். நம்ம வீட்டில் நம்ம பேசும்போது யூஸ்வலாக என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லலாம். மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் பேசும்பொழுது நம்ம வந்து பாசிட்டிவான விஷயங்களை வந்து பேசணும். எப்படியுமே வீட்டில் இருக்கும் பொழுது குழந்தைங்க செய்கிற குறும்புத்தனம் இல்லை பெரியவங்க செய்கிற ஏதாவது ஒரு தப்புனாலும் கண்டிப்பாக டென்ஷன் ஆகத்தான் செய்யும். அதனால் வாயில் ஒரு சில சொற்கள் வரதான் செய்யும். ஆனால் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சொல்கிறத வாயிலேருந்து வர வார்த்தைகள் அந்த பாசிட்டிவிட்டி தான் வந்துட்டு இந்த யூனிவர்ஸ் அதை கேட்டு செய்யும் அப்படின்னு இப்போலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு நினைச்சோம், விழுந்துருவோம் கீழே விழுந்துருவோம் நினைச்சா கண்டிப்பா விழுவோம். நான் விழமாட்டேன் நடந்து காட்டுவேன் அப்படின்ற ஹோப் இருந்தா கண்டிப்பா அதே மாதிரி எல்லா விஷயத்திலும் நான் இதை செஞ்சிடுவேனா, இதை செய்ய முடியுமா, இது என்னால பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. இந்த இல்ல நோன்ற அந்த நெகட்டிவ் திங்கிங்கே இல்லாம எல்லாமே முடியும் பாசிட்டிவா நம்ம ஓகே எஸ்ன்னு சொன்னாக்கா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாசிட்டிவா பேசுற விஷயங்களை வந்து வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட முதல் காலர் லைன்ல இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டறலாம். வணக்கம்.
1: ஹலோ பிரீத்தி மேம்.
0: ஹலோ, குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஊட்டில இருந்து ராஜ்குமார் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க. டாபிக் கேட்டிருப்பீங்க.
1: எனக்கு ஐ படத்துல இருந்து என்னோட நீ இருந்தால் அந்த சாங் ப்ளே பண்ணுங்க.
0: ஃபர்ஸ்ட் சாங் கேட்டிங்க.
1: நான் வந்து வார்த்தைகள் வந்துங்க அடிக்கடி பயன்படுத்து உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புகி அப்பொழுது உன் நினைவுகள் நிலை பெறும்.
0: ஓகே,
1: இதுக்கான

0: அர்த்தம் வந்து நாம் பேசும் ஒவ்வொரு நல்வார்த்தையும் நம் வாழ்க்கை பயணத்தில் திசையை மாற்றும் ஆற்றல் கொண்டது.
1: கண்டிப்பா.
0: அப்ப நம்ம ஒரு ஒரு வார்த்தைகளை பேசும்போது நம்ம நெகட்டிவ் திங்கிங்ல போகாம பாசிட்டிவான திங்கிங் போகும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இதுதான் எந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நம்ம அந்த படிக்கும் போது ஒரு நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யும்போது அப்ப நம்ம அது நம்ம அதுல ரொம்ப நம்ம ஈடுபட்டு செய்வோம். அப்ப நெகட்டிவான திங்கிங்களை விட்டு நம்ம ஒரு பாசிட்டிவான திங்கிங் வரதான் இந்த வார்த்தை. இப்ப வந்து இன்னைக்கு என்கிட்ட கருத்து பேசுன அந்த வார்த்தை இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்.
1: ஓகேங்க, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நெகட்டிவ் திங்கிங் இல்லாம எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு
0: சொல்லிட்டு.
1: ஓகேங்க, ரொம்ப அருமையா பேசுனீங்க. வாழ்த்துக்கள். நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
0: நன்றி.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு உங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லப்படும் வசனம். இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-23 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966-7811 மற்றும் 8300-19-1908 9344-9001018 என்ற அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கோவை மாவட்டம் சின்னவம் சேலது மஞ்சுளா செல்வராஜ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கிறீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம். எனக்கு வந்து பாட்டு வந்து மேடம் படையப்பாடு சுத்தி சுத்தி வந்தீங்க அந்த பாட்டு போட்டுருங்க மேடம்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாட்டு கண்டிப்பா போட்டுடலாம். தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு கேட்டாங்க மேடம். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்ற வார்த்தை பாத்தீங்கன்னா பாத்து பாத்து பாத்து தான் சொல்லுவோம் மேடம். ஏன்னா எங்காச்சும் போனா இருந்தாங்க வண்டியில போனாங்க கூட பாத்து போயிட்டு வா அப்படிம்போம்.
0: பாத்து பாத்து சொல்லுவீங்களா?
1: ஆமாங்க, பாத்து போயிட்டு வா சொல்லுவான். அப்புறம் வீட்டுல ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது ஏதாவது தவறு செஞ்சிட்டாலுமே பாத்து செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க மேடம்.
0: யாரு, நீங்க சொல்லுவீங்களா இல்ல உங்க வீட்டுல சொல்லுவாங்களா?
1: எங்க வீட்டுலதான் சொல்லுவாங்க மேடம், நாங்க சொல்ல மாட்டேன். எங்க வீட்டுலதான் சொல்லி தேர்ப்பாங்க மேடம். ஏதோ ஒண்ணு
0: பாத்து பாத்து உங்களை அவ்வளவு இதா கவனிச்சுக்கிறாங்க, பாத்து பாத்துன்னு சொல்லி சொல்லி.
1: ஆமாங்க, வண்டியில வெளியே போயிட்டு இருந்தா கொஞ்சம் பாத்து போயிட்டு வாங்க அப்படிமாங்க அடிக்கடி சொல்லுவாங்க மேடம். இந்த வார்த்தை எங்க வீட்டுல யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க மேடம்.
0: ஓகேங்க, நீங்க என்ன வார்த்தை சொல்வீங்க அடிக்கடி?
1: நான் சொல்ற பாத்துங்க, நான் அதுல காதல் போட்டுக்க மாட்டேன் மேடம்.
0: என்ன அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை பாத்து பாத்துன்னு சொல்றாங்க, நீங்க காதுல போட்டுக்க மாட்டேன்னு சொல்றீங்க?
1: நான் சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு சரி நான் பாத்து போயிட்டு வரேன் அப்படின்னு
0: சொல்லிடுவேன்
1: மேடம். அப்படின்னு சொல்லிடுவேன்.
0: இப்ப கேட்டுட்டு இருக்காங்களா?
1: கேட்டுட்டுதான் இருக்கிறாங்க மேடம். அவங்க கிட்ட குடுக்கட்டுங்களா இல்லீங்களா?
0: ஆ குடுங்க.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஆ எல்லாம் நல்லா இருக்கோங்க. என்ன நீங்க அடிக்கடி பாத்து பாத்துன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவீங்களாமா வீட்ல?
2: அப்படியே சொன்னாலும் எங்க எங்க கேக்குறாங்க.
0: கேக்குறது இல்லையா?
2: நான் என்ன கேக்குறேன்னு போறாங்க
0: அப்படின்னு
2: சொல்லுவாங்க. அட மதியம் சொன்னா நம்ம கேக்கல
0: சொல்ற பேச்சு கேக்கலன்னா ரெண்டு அடி கொடுத்து கேக்க வச்சிடலாம்.
2: சொன்னீங்களா அடி கொடுக்க?
0: ஓகே சார், இனிமேல் கேட்டுக்குவாரு. ஓகேவா? வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க.
2: அடிக்கடி வீட்டுல சொல்றது எல்லாருக்கிட்டயுமே, கவலைப்படாத, நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும் ஒரு நாளைக்கு.
0: ஓகே, சூப்பர்.
2: அது அது வந்து நம்ம சொல்லணும். அப்பப்ப வந்து குழந்தைங்கள்ட்டையும் சரி, பெரியவங்கள்ட்டையும் சரி, நடுத்தரமா இருக்கிறவங்கள்ட்டையும் சரி, நீ நினைச்சது நடக்கும், கவலைப்படாத, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கும், இன்னைக்கு கிடைக்கலையேங்கிறதுக்காக நீ வந்து வருத்தப்படாத, அதை வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத, மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணு, உனக்கு கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும். அதனால வந்து மனசு வருத்தப்படாத, வேதனைப்படாத, ஏன்னா அதுக்காக என்னமே நம்மளுக்கு இதுமே கிடைக்காதோ அப்படின்னு நினைக்காத, எல்லாமே நடக்கும், நீ கவலைப்படாம இரு, நிச்சயமா நீ நினைச்சது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லாருக்கும்.
0: ஓகேங்க, ரொம்ப சூப்பர். ஏன்னா நம்ம நினைச்சது உடனே நடந்துடாது இல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து எல்லாமே சக்சஸ் ஆயிடாது, எல்லாமே ஒரு 2-3 தோல்விகளுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு அந்த இடத்த வந்து பிடிக்க முடியும். சோ ரொம்பவே சூப்பரா ஒரு பாசிட்டிவா நல்ல ஒரு விஷயத்த சொல்றீங்க, அதையே ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி கேட்டுட்டு இருக்க எல்லாருமே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு ரங்கா படத்துல இருந்து ஜானகி எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடிய 2 பேஸ்ட் இருக்கு, பிரஷ் இருக்கு, இளந்தேரி மாமான்னு குழந்தை குரல்ல பாடிப்பாங்க ஜானகி அம்மா, அந்த பாட்டு
0: பிடிக்குமா? அந்த பாட்டு ரொம்ப
2: ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, உங்களுக்கு பிடித்தமான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
2: நன்றி.

0: la la la la la la la la la.
1: எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களோட குரல்ல ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. இன்றைய தலைப்பு, உங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லப்படும் வசனம். இது குறித்து நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை கூட ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-23 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 8300019 1018 எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் கோயம்புத்தூர் அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன் பேசுறேம்மா. நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கம்மா, நலமா இருக்கேன். எங்க வீட்டுல நாங்க அடிக்கடி பேசக்கூடிய வார்த்தை வந்து, எங்க குடும்ப உறவினர் யாராவது தோல்வியில அப்படியே ஒரு மாதிரி விரக்தியா இருப்பாங்க. அப்ப நான் அடிக்கடி சொல்றேன், உன்னால முடியும், தோல்விக்கான என்ன காரணங்கிற மாதிரி யோசி, அடுத்த ட்ரிப் கண்டிப்பா உன்னால வெற்றி அடைய முடியும், தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சொல்லி அவங்கள தேர்த்தி அடிக்கடி அதை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பேன். ஆமா, பி பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்னு சொல்லிட்டே
1: இருப்பேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
2: எல்லோரும் நல்லவரை படத்துல வந்து, பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம், அந்த பாட்டை கொடுங்கம்மா.
1: எதுக்காக இந்த பாட்டு கேக்குறீங்க, பிடிக்குமா?
2: இல்ல, இது ஒரு தத்துவ பாடல்மா. யார்ட்டையுமே கோவப்படாம பகை இல்லாம இருந்தாலே போதுமா, அது வந்து பகை இருந்துச்சுனாலே துயரம் நம்மள அறியாம வந்துட்டு நிம்மதி இழந்துருவோம். ஆமா, அதனால யார்ட்டையும் நம்ம அன்பு காட்ட வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க, அழைத்தமைக்கு நன்றி.
2: மிக்க நன்றி, மிக்க நன்றி.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

0: உங்கள் வீட்டில் அடிக்கடி பேசும் வசனம் எது என்பது குறித்து நீங்கள் கிட்டவே நிகழ்ச்சியில ரொம்பவே அருமையா காலேஜ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். அன்பு அறிவிப்பார் திருச்சிக்கு உற்சாகமான வணக்கம் கூறுவது தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து பாட்டி கடைக்காரர் விஜயன் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: வணக்கம். ஒரு மூணு வணக்கம் சொல்லிட்டீங்க, சூப்பரா.
1: ஆமா மேடம், என் வீட்டுக்கு இந்த நீங்க குடுக்கிற டாபிக் வந்து அது மாதிரி.
0: ஓகே ஓகே.
1: யார் வந்தாலும், என் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி,
0: வணக்கம் வணக்கம்ன்றீங்களா?
1: ஆமா, வணக்கம்ன்ற ஒரு இதுதான் மரியாதை. வந்த உடனே சாப்பிட்டீங்களா உட்காருங்க அப்படின்னு வாங்க போங்க மரியாதை தான் பேசுவோம். சாப்பிட்டு சாப்பிடுங்க, கூலிங் சொல்லுவோம், என்ன சாப்பிடுன்னு கேட்போம். அவங்களுக்கு அதே அவங்களுக்கு சாப்பிட்டு திருப்தி ஆயிடும்.
0: கேட்டாலே திருப்தி ஆயிடும்.
1: ஆமா, அது எங்க வீட்டுல ஒரு செல்ல குட்டி ஒண்ணு இருக்குது. எங்க பேச்சி அவங்க கூட அம்மா அம்மா நாங்க எங்க வீட்டுக்காக தான் செல்ல குழந்தை. அதிகமா இப்ப கொஞ்சாங்க அம்மா அம்மா சொல்லிட்டு.
0: உங்களோட பேத்தியா?
1: ஆமா பேத்தி, மகனோட பொண்ணு. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அது ரொம்ப செல்லமா இருக்குது. எல்லாமே எங்க பையன்ல இருந்து எங்க மனைவியில இருந்து எல்லாமே அம்மா அம்மனு தான் செல்லமா கூப்பிடுறாங்க. எங்க பேத்திய பேர் வந்து இவ சுவாதி. ஆனா கூப்பிடுறது சுவாதி இல்ல அம்மன் தான் கூப்பிடுவாங்க.
0: ஓகே சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் கணா. பாடல் வந்து வாயாடி பெற்ற வரப்போற செய்தி சொல்ல
0: பேட்டிக்காகவும் சேர்த்து வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: நன்றி.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியோட நிறைவு காலரா யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நஞ்சமி.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவை சிறுவாணிச்சாரல், நரசிபுரம், என் கே கந்தசாமி.
0: நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கு மேடம். கிளைமேட் நல்லா இருக்குது. ஊட்டி மாதிரி இன்னைக்குங்க.
0: ஓ, மழை வருதா?
1: மழை இல்லாம லேச பனி பெஞ்ச மாதிரி, ஆனா மழை நல்லா வரலீங்க.
0: ஓகே ஓகே, அப்ப ஜாலியா அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுங்க.
1: ஆமாங்க, தோட்டத்துல அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கேன் ரேடியோ கேட்டு.
0: ஓகே, சூப்பர் சூப்பர். லாஸ்ட் கலரா வந்து

0: இருக்கீங்க. டாபிக் கேட்டிங்களா? நிகழ்ச்சியோட தலைப்பு
1: கேட்டங்க.
0: சரி, உங்க வீட்ல அடிக்கடி நீங்க சொல்ற அந்த ஒரு டயலாக் இல்ல ஒரு வசனம் என்ன?
1: எல்லாம் நன்மைக்கு.
0: சொல்லிட்டே இருப்பீங்களா அப்படி, எல்லாம் நன்மைக்கேன்னு?
1: ஆமாங்க, எல்லாமே நன்மைக்கு தான். நல்லது நடந்தாலும் கெட்ட நடந்தாலும் சரி, எது இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கே தான் மேடம்.
0: ஓகேங்க, லாஸ்ட்ல வந்து சூப்பரா ஒரு பஞ்ச், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு
1: சொல்லிட்டீங்க. கண்டிப்பா.
0: என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில
1: மேடம்? ஜே பி சந்திரபாபு பாடிய தடுக்காதே என்ன தடுக்காதே, நாடோடி மன்னன் போட பாடலுங்க. இந்த பாடல் மேடம் வீரபாண்டி நாயக்கனூர் வேலுமணிக்காங்க மேடம்.
0: ஓகேங்க, கண்டிப்பா அவங்களுக்காக இது பண்ணிடலாம். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இத நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு உழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்பை போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.
5: நேயர்கள் எல்லாம் இதுவரைக்கும் ரொம்பவே அழகா நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில உங்கள் வீட்டில் அடிக்கடி பேசும் வசனம் இது என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழமையா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. சோ வந்து நம்ம வீட்டுல என்ன பண்ணணும்னா

இதுக்கு மேலேயாவது முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவாக பேசுறத அவாய்ட் பண்ணிட்டு பாசிட்டிவாக பேச ட்ரை பண்ணும். அதே மாதிரி யாராவது மனக்கவலையோடு வந்து நம்மக்கிட்ட பேசும்போதோ இல்லை அப்படி இருக்க பர்சன் நம்ம பார்க்கும்போதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்பான வார்த்தைகளை சொல்லி இது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும், இது சரியாயிடும், எல்லாருமே இதை தாண்டி தான் வரணும்னு சொல்லிட்டு அப்படி நம்ம பேசுகிற அந்த அன்பான வார்த்தைகள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஸோ எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக பேசலாம், அன்பாக இருக்கலாம், பாசிட்டிவான விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஊட்டி எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.

இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் 1:55 திரைகானம் 2:30 இலக்கிய இன்பம் சேகிழார் தந்த பெரிய புராணம் என்ற தலைப்பில் தமிழ் உரையும் தொடர்ந்து ஹெர்மன் ஹெஸே அவர்கள் இயற்றிய சித்தார்த்தன் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனம் இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி நான் யார் 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள் 6:40 பெட்டது கமலு படுகுமொழி பாடல்கள் 7:00 திரைகானம் 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு 7:30 தோட்டமும் தொழிலும் பயிர்களில் நீர் மேலாண்மை குறித்து விவசாயி

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் மற்றும் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. லிசனர்ஸ், இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு பெறலாம். அது மட்டுமல்ல, பெண்கள்னாலே அழகு, அதை இன்னும் அதிகப்படுத்திக்கிறங்க. அவங்க செய்யற அலங்காரம் அப்படின்னா நிறைய அழகு குறிப்புகள் கூட தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தான் மட்டுமே அந்த அழகு குறிப்புகளை வச்சுக்காம மற்ற பெண்களுக்கும் சொல்லலாம் இல்லையா. அதே போல பெண்கள் வீட்டின் கண்கள், சமையல் அசத்தி எல்லோரையுமே சந்தோஷப்படுத்துறவங்க. அதுக்கு சமைப்பதில் பல உத்திகளை கையாளுவார்கள். அதற்கான டிப்ஸ், குடும்பத்து ஆரோக்கியத்தை காப்பாத்துறதுல பெண்களுக்கு இணை பெண்கள் தான். அப்போ அதற்கான முயற்சியில் கண்டுபிடிச்ச டிப்ஸ், இப்படி பல வழிகளில் டிப்ஸ். இந்த மாதிரி டிப்ஸ் சொல்ல நினைக்கும் அழகான விஷயங்கள் என எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமா சொல்லி பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ற நிகழ்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது 9344901018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 8300019101018 இன்னொரு நம்பர் கூட இருக்கு.

024-0042-3 இந்த இணைப்பு எண்ணை சேர்த்து 2966-7811 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கலந்துட்டு உங்களுடைய டிப்ஸ் எல்லாமே எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டு நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கூட இந்த நிகழ்ச்சியில கேட்டு பெறலாம்.

நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சமையல் குறிப்பு ஒன்று சொல்ல போகிறேன், அதை கேளுங்க. இப்போ நம்ம வந்து கோதுமை மாவு பிசைகிறோம் இல்லையா, அந்த மாதிரி கோதுமை மாவு பிசையும்போது வெறும் வந்து கோதுமை மாவு எண்ணெய் அந்த மாதிரி எல்லாம் நம்ம உப்பு அந்த மாதிரி போட்டு பிசைவோம். அது மட்டும் இல்லாமல் அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் ருசியாக இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னா, கம்பு ராகி மாவெல்லாம் இருக்கு இல்லையா, கம்பையும் கொஞ்சம் கம்பு கொஞ்சம் ராகி மாவு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சப்பாத்தி சாப்பிட்ற குழந்தை வந்து ரெண்டு மூணு சப்பாத்தி சாப்பிடும். அதே மாதிரி வந்து சப்பாத்தியும் ரொம்ப மிருதுவாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே லிஸ்னஸ், ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். கேங்க என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: அடுத்து ஒரு நேர்கூட லைன்ல வந்தாச்சு. யார் எங்கிருந்து அவங்க என்ன சொல்லி இது சொல்ல போறாங்கன்னு பாக்கலாம். அவங்களோட டிப்ஸ் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: மேம் நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
0: ஓகே சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸ் மேம்.
0: சொல்லுங்க என்னன்ட்டு.
1: ஹெல்த் டிப்ஸ் தான். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கெல்லாம் அனீமியா அந்த மாதிரி எல்லாம் நிறைய ரத்த சோகைலாம் இருக்கு இல்லைங்களா?
0: ஆமா ஆமாங்க.
1: அதை வந்து எப்படி நம்ம போக்கலாம் அப்படிங்கறதுக்காக சொல்ல போறேன் மேம். சோ இதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் இன்டேக் தான் மேம். நம்ம வந்து ரொம்ப ரிச்சான ஃபுட்ன்ட்டு இல்லை, டெய்லி நம்ம கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து நல்லா நம்ம ஹீமோக்ளோபின் இதை லெவல இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளம், அப்புறம் பீட்ரூட்டு, பீட்ரூட் கீரை, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னு வைங்களேன், நம்ம வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் மேம். ரத்தம் வந்து நல்லா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் டயர்ட் ஆகுறது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஆகாதுங்க மேம். சில பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை பண்ணாலும் சீக்கிரம் உங்களுக்கு டயர்ட் ஆயிரும். சோ அதெல்லாம் இல்லாம நம்ம பாத்துக்கலாம் மேம்.
0: ஓகேங்க, சூப்பர்.
1: அத்திப்பழம் இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்.
0: ஓகேங்க, ரொம்ப சூப்பர்.
1: ஓகேங்க
0: மேம். தேங்க்யூங்க, தேங்க்யூங்க,
1: தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
0: ரொம்ப சூப்பரான ஒரு டிப் சொன்னாங்க இல்லையா, இதே மாதிரி கேட்டு நீங்கள் நம்மளும் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி தொடர்ந்து ஒரு பாடல் அவங்களுக்காக கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்காக கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி ஒரு சூப்பரான டிப்ஸ் அமைச்சு வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன். உளுந்து வடைக்க உளுந்து அரைக்கும் முன்பு மிக்சியில் ஒரு தேக்கரண்டி சமையல் எண்ணெய் விட்டு அதன் பின்னர் உளுந்தை அரைத்தால் மிக்சியில் இருந்து சுலபமாக மாவு எடுத்து விடலாம். நம்ம வந்து மாவு அரைச்சிட்டு உளுந்து அரைச்சிட்டு அதெல்லாம் அப்படி இப்படி ஒட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி கஷ்டமே இல்லை. நீங்க ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு அரைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த டிப்ஸ் சொன்னது மட்டும் இல்லை, இன்னொரு டிப்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க ஒரு பாடலை கேட்டுருக்காங்க, அந்த பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க கேட்ட பாடல் எங்க சின்ன ராசா படத்திலிருந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: முத்தம் முத்தம் என்று பூ வச்சுத்தோம்.
1: நீ வட்டம் போடும் பட்டு பூச்சி மாமா எம்மா.
2: இனி அடுத்த ஒரு லிசனர் கூட லைன்ல இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: நான் காந்தல்ல இருந்து கீதா பேசுறேன் மேடம்.
2: ஓகே சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க
3: மேடம்? இப்போ ஒரு அடிபட்டுச்சுன்னு மேடம், அந்த காயம் வந்து ஆறதே இல்ல, ரொம்ப நாள் ஆகுது அப்படி ஆறதுக்கு.
2: ஆமா ஆமாங்க, இப்போ கொஞ்சம் அடிபட்டா அப்படித்தான் இருக்கு இல்லையா?
3: ஆமாங்க மேடம். அந்த டைம் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, ஒரு துண்டு இஞ்சி மேடம், காயம் எந்த அளவுக்கு ஆயிட்டதோ அந்த அளவு துண்டு இஞ்சி, அதுல கொஞ்சம் சுகர் கலந்துக்கணும் மேடம். நல்லா அரைக்கணும் மேடம்.
2: அரைக்கணுங்களா? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி, ரெண்டையும் சேர்த்து
3: ரெண்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிடணும் மேடம்.
2: சரிங்க.
3: அரைச்சி அந்த காய்ச்சி மேல போட்டாக்க நல்லா காஞ்சிடும் மேடம்.
2: அப்படிங்களா? ரொம்ப சூப்பர். செஞ்சு பாத்திருக்கீங்களா? ஓகே ஓகேங்க, ரொம்ப சூப்பர். நிறைய பேர் வந்து இப்படி தான் அடிபட்டு காயமாய் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொன்னீங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு எந்த பாடல்ங்க வேணும் என்னங்க? ஓகேங்க, கட்டாயமா உங்களுடைய விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, நீங்க கேட்கலாம். நன்றிங்க.
3: தேங்க்யூ மேடம்.
1: ஏனையா

0: இது நிகழ்ச்சியில அடுத்த ஒரு நேர் கூட லைன்ல வந்தாச்சு. யார், எங்கிருந்து அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து?
1: முந்தானி வந்து தனிய ஒரு முடியோட போட்டு சென்டர் துணி சீலை மட்டும் அப்படியே அமுச்சு எடுத்துங்கன்னா நல்ல பெருசா இருக்குங்க.
0: ஓகேங்க, ரொம்ப சூப்பர்.
1: எல்லாம் போகாதுங்க. எங்க வீட்டுக்காரர் ஒரு மணி நேரமா போன் போட்டு போட்டு கிடைக்கவே இல்லைங்க.
0: ஐயோ, அப்படிங்களா? ரொம்ப சாரிங்க, இங்க வந்துட்டே இருக்காங்க இல்லைங்களா, அதனால உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஆனாலும் பாத்தீங்களா, உங்களை ஏமாத்தாம நாங்க கொடுத்துட்டோம் இல்லையா?
1: நன்றிங்க.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யாத்ரீகர்கள் 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையை கடைபிடிப்பது, பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவது, போக்குவரத்து செலவில் 10% பயணம் மேற்கொள்ளும் இடங்களில் செலவிடுவது, அன்னையின் பெயரில் மரக்கன்று நடுவது, தேசத்திற்கு முன்னுரிமை அளிப்பது ஆகிய 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வளர்ச்சியடையவும் புனித யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காகவும் பாபா அமர்நாத்திடம் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் வழங்கி வரும் இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, எல்லை பாதுகாப்பு படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, மருத்துவர்கள், தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் அமர்நாத் புனித யாத்திரை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரையில் 3,888 மீட்டர் உயரத்தில் உள்ள அமர்நாத் குகையில் உள்ள பனிலிங்கத்தை யாத்ரீகர்கள் வழிபட உள்ளனர். ரக்ஷா பந்தன் பண்டிகையான அடுத்த மாதம் 28 தேதி இந்த யாத்திரை நிறைவடைய உள்ளது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸ் நகரில் இருநாட்டு தொழிலதிபர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர், இரு நாடுகளும் இணைந்து புதுமையான திட்டங்களுடன் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தொழில்நுட்ப மேம்பாடு, விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், உலக அரசியல் நிகழ்வுகள், எரிசக்தி பகிர்வு உள்ளிட்டவை உலக அரசியலில் பெரும் மாற்றங்களை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இந்தியா முனைப்பான நடவடிக்கையை எடுத்து வருவதாக கூறிய அமைச்சர், பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கட்டமைப்பை கொண்டு வருவதில் ஒட்டுமொத்த உலகிற்கும் இந்தியாவும் பிரான்ஸும் வலுவான நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், மின்னணு கட்டமைப்பு மற்றும் அடுத்த தலைமுறையினருக்கான தொழில்நுட்பத்தை வழங்குவதிலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்த அவர், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், மின்கலம் தயாரிப்பு, காற்றாலை மின்சக்தி திட்டங்கள் ஆகியவற்றில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறினார். 2030 ஆண்டுக்குள் 500 கிகாவாட் கரிமம் சாரா மின் உற்பத்திக்கான இலக்கை அடைவதற்கான முயற்சிகள் இந்தியாவில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெட்டிப்பது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசித்ததை கியோடோ நாளேடு வரவேற்றுள்ளது. இதனிடையே தமது இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சி இன்று ஜப்பான் புறப்பட்டுச் சென்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி என் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள்

0: ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மருத்துவ நிவாரண உதவிகளை வெளியுறவு அமைச்சகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்குள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா சார்பில் அளிக்கப்பட்டு வரும் மனிதாபிமான அடிப்படையிலான நிவாரண உதவிகள் முறையாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் உடனுக்குடன் கிடைத்து வருவதாகவும், சேவையும் தரமாக உள்ளதாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் அமிஸ்தா திட்டப்பணிகளை அந்நாட்டு மக்கள் பாராட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில் வர்த்தக அமைப்புகளுக்கான மை பாரத் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. இம்மாநாட்டில் உரையாற்றிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். தொழில் நிறுவனங்களையும் மை பாரத் இயக்கத்தையும் இணைப்பதன் மூலம் இளைஞர்களின் ஆற்றலை நாட்டின் மேம்பாட்டுக்கான இலக்குகளை அடைவதற்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாநாட்டில் அசோச்சம், ஃபிக்கி, கெய்ட் மற்றும் சிஐஐ ஆகிய தொழில் வர்த்தக கூட்டமைப்புகள் பங்கேற்றுள்ளன. தொழில் நிறுவனங்களை மை பாரத் கட்டமைப்பில் கொண்டுவரும் முயற்சியாக இம்மாநாடு நடைபெறுகிறது. 16வது நிதியாணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் தற்போதைய உயர்தலைவர் திரு மொஜ்தபா கமேனி கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள மொஜ்தபா கமேனியின் பிரதிநிதி திரு அயத்துல்லா ஹக்கீம் வெளியிட்டுள்ள செய்தியில், பாதுகாப்பு காரணங்களுக்காக உயர்தலைவர் இதில் பங்கேற்கவில்லை என்றும், பொது வழியில் அவர் தோன்றுவது பாதுகாப்பானதாக இல்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகாஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அமெரிக்க அதிபர் இஸ்ரோலுடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 7-5 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் மடலேனா, சுவிட்சர்லாந்தின் மிரோஸ்லோவா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 366 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல், ஸ்பெயின் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. போர்ச்சுகல் 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவையும், ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியாவையும் வென்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50 15:00 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்றும் நாளையும் ஏதுமில்லை. நாளை மறுநாள் 5ஆம் தேதியன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு, மத்திய வங்கக் கடற்பரப்பு, தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பு, தெற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு, வடகடலோர ஆந்திரப்பிரதேசம், தென்கடலோர ஆந்திரப்பிரதேசம், வடக்கு வங்கக் கடற்பரப்பு, தெற்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மத்திய வங்கக் கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55.
3: பயங்கரமா தலை வலிக்குது.
4: அவ்வளவுதானே, நான் ஒரு காஃபி போட்டு தரேன், அதை சாப்பிட்டு எவ்ரிதிங் வில் பீ ஆல் ரைட் சார்.
2: 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் ஒரு மணிக்கு ரெயின்போ பயாஸ்கோப் நிகழ்ச்சியில் கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம்.
3: உங்க கண்ணாடி போட்டோன்னு காணாம போயிடுச்சு, கொஞ்சம் இருக்கு.
2: கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம் 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் ஒரு மணிக்கு ஒலிபரப்பாகும். மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். எஸ் என் சுப்பிரமணியன்.

இந்தியாவின் கலாச்சாரத்திலும் பொருளாதாரத்திலும் கால்நடைகளுக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு. ஆனால் காலப்போக்கில் நமது தாய் நாட்டு மாடுகளின் எண்ணிக்கை, அவற்றின் பாலின் உற்பத்தி திறன் குறைந்து வருகிறது. இந்த சவாலை எதிர்கொள்ளவும் நமது பாரம்பரிய கால்நடைகளை பாதுகாக்கவுமே மத்திய அரசால் 2014 இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம் பாரம்பரிய இனங்களை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல். நம் நாட்டு மாடுகளான கிர், சாகிவால், காங்கேயம், உப்பளச்சேரி போன்ற இனங்கள் நமது தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவை. அவற்றின் பால் மருத்துவ குணங்களை கொண்டது. இவற்றை சிரிவுடன் மற்றும் அறிவியல் பூர்வமாக பாதுகாப்பதே முதல் நோக்கம். பால் உற்பத்தியை அதிகரித்தல். பாரம்பரிய இனங்களின் மரபணு தரத்தை மேம்படுத்துவதன் மூலம் அவற்றின் பால் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை நிலைத்தன்மையுடன் உயர்த்துவது, இதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவது. முன்னேறிய இனப்பெருக்க தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல். செயற்கை கருவூட்டல் சேவைகளை அதிகப்படுத்துதல். உயர்தர மரபணு கொண்ட காளைகளை உருவாக்குதல் மற்றும் IVF போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல். இந்த நோக்கங்களை அடைய ராஷ்டிரிய கோகுல் மிஷனின் பல முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அவை கோகுல் கிராமங்கள். இந்த திட்டத்தின் கீழ் கோகுல் கிராமங்கள் என்று அழைக்கப்படும் ஒருங்கிணைந்த கால்நடை மேம்பாட்டு மையங்கள் அமைக்கப்படுகின்றன. இவை உயர்தர பாரம்பரிய காளைகளை உருவாக்குவது, அவற்றை விவசாயிகளுக்கு வழங்குவது மற்றும் விஞ்ஞான ரீதியாக கால்நடைகளை வளர்ப்பது குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இனப்பெருக்கத்தை மேம்படுத்துதல் மற்றும் தொழில்நுட்பங்கள். பசு ஈஹட், இது ஒரு மின்சந்தை இணையதளம். இதன் மூலம் விவசாயிகள் மற்றும் இனப்பெருக்க வல்லுநர்கள் உயர்தர மரபணு கொண்ட கால்நடைகள் மற்றும் கருக்களை நேரடியாக வாங்கலாம் விற்கலாம். IVF ஆய்வகங்கள், அதிக மரபணு தரம் கொண்ட கன்றுகளை உருவாக்குவதற்காக செயற்கை கரு உற்பத்தி ஆய்வகங்கள் நிறுவப்பட்டுள்ளன. கால்நடை பராமரிப்பு மற்றும் விழிப்புணர்வு. பசு சஞ்சீவினி, இது கால்நடைகளுக்காக ஆரோக்கிய அட்டைகளை வழங்குவதையும் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கவும் உதவுகிறது. மைத்ரி, கிராமப்புறங்களில் உள்ள விவசாயிகளின் வீட்டு வாசலுக்கு சென்று தரமான செயற்கை கருவூட்டல் சேவைகளை வழங்க பலநோக்கு செயற்கை கருவூட்டல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு நியமிக்கப்படுகிறார்கள். கோபால் ரத்னா மற்றும் காம்தேனு விருதுகள். சிறந்த கால்நடை பராமரிப்பு மற்றும் பாரம்பரிய இனங்களை பாதுகாக்கும் விவசாயிகளுக்கும் நிறுவனங்கள்

இந்த விருதுகள் வழங்கப்பட்டு ஊக்குவிக்கப்படுகின்றன. ராஷ்டிரிய கோகுல் மிஷன் தொடங்கப்பட்டதன் விளைவாக நமது பால்வளத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பால் உற்பத்தி உயர்வு. கடந்த ஆண்டுகளில் இந்தியாவில் பால் உற்பத்தி கணிசமாக உயர்ந்துள்ளது. இது கிராமப்புற பொருளாதாரத்திற்கு வலு சேர்த்துள்ளது. பாரம்பரிய இன பாதுகாப்பு. அழிவின் விளிம்பில் உள்ள பல பாரம்பரிய இனங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பாதுகாக்கப்பட்டு அவற்றின் எண்ணிக்கை உயர தொடங்கியுள்ளது. விவசாயிகளின் வருமானம். தரமான இனப்பெருக்க சேவைகள் மற்றும் அதிக பால் உற்பத்தி திறன் கொண்ட கால்நடைகளை பெறுவதன் மூலம் பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் வருமானம் உயர்ந்துள்ளது. இது வேளாண்மைக்கு ஒரு துணையாகவும் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது அவர்களுக்கு ஒரு நிதி பாதுகாப்பை அளிப்பதாகவும் உள்ளது. குறிப்பாக கால்நடை வளர்ப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் பெண்களுக்கு இது ஒரு பெரிய பொருளாதார பலத்தை அளிக்கிறது. தற்சார்பு இந்தியா. வெளிநாட்டு இன மாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து நமது பாரம்பரிய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாடுகளை நம்பி நம் நாடு பால் உற்பத்தி தற்சார்பு அடைவதற்கு இந்த திட்டம் வழிவகுத்துள்ளது. ராஷ்டிரிய கோகுல் மிஷன் என்பது வெறும் கால்நடை வளர்ப்பு திட்டம் மட்டுமல்ல, இது நமது கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தும், நமது பாரம்பரிய செல்வத்தை காக்கும் மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் ஒரு மகத்தான தேசிய இயக்கம்.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 12:57:40. இனி மெலிசை கேட்கலாம்.

0: கேட்ட இந்த பாடலோடு நிறைவேறுகிறது மெல்லிசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi and his Japanese counterpart Sanae Takaichi have unequivocally and strongly condemned terrorism and violent extremism in all its forms and manifestations, including cross-border terrorism from Pakistan. The 16th India-Japan Annual Summit joint statement said,

வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். பன்மொழி திரைப்பட பாடல்களை நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாடலாக ஹிந்தி மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

ரூப்குமார் ராத்தோட் சாதனா சர்கம் இவங்களோட வாய்ஸ்ல சிவா இந்த ஹிந்தி படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி தொடர்ந்து ஒரு மலையாள பாடலை கேட்கலாம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

ஹரிசங்கர் வாய்ஸ்ல ஓ சிண்டலா அந்த படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இது மலையாள மொழி பாடல். இனி தொடர்ந்து ஒரு கன்னட மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: ಎಲ್ಲ ಓಕೆ, ಮದುವೆ ಯಾಕೆ?
1: கேட்ட பாடலின் படம் ஐஸ்வர்யா, பாடியவர் உபேந்திரா. இது கன்னட மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து அடுத்த பாடலை கூட கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: தெலுங்கு படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்கும் முன்,
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-425-0111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34-5350.
0: நிலையத்தில் நேரம் 1:30. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். பன்மொழி திரைப்பட பாடல்கள்ல தொடர்ந்து நம்மளுடைய அடுத்த பாடலை ஹிந்தி மொழி பாடலா கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம்

கேட்ட பாடலின் படம் உம்ரோஜான். இது ஹிந்தி மொழி திரைப்படம், பாடியவர் அல்கயத்மிக். இனி தொடர்ந்து ஒரு மலையாள பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் அஜய். இது கன்னட மொழி திரைப்படம். கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைந்து செயலாற்ற பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இளங்கலை வேளாண் பாடப்பிரிவில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு திறன் வளர்ச்சி மற்றும் நீடித்த நிலைத்தன்மைக்கான அடுத்த கட்ட மேம்பாட்டிற்கு வழிகோலும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸில் இந்தியா பிரான்ஸ் வர்த்தக வட்டமேஜை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வேகமான மாற்றங்களை உலகளாவிய பொருளாதாரம் சந்தித்து வருவதாக சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களும் முதலீட்டாளர்களும் இந்தியாவுடன் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் செயலாற்ற அவர் அழைப்பு விடுத்தார். மின்னணு பொருளாதாரத்தின் முன்னோடி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர் சர்வதேச டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியாவின் பங்களிப்பு பாதி அளவிற்கு உள்ளதாக எடுத்துரைத்தார். வங்கி வாய்ப்புகள், நிதி மேலாண்மை, குத்தகை, சர்வதேச திறன் மேம்பாட்டு மையங்கள், மறுகாப்பீடு, நிலையான நிதி வளர்ச்சி போன்றவற்றில் சர்வதேச நிதி சேவைகள் ஆணையம் வாய்ப்புகளை விரிவுபடுத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வருடாந்திர அமர்நாத் யாத்திரை ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் இன்று காலை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த புனித யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர். 3,888 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் பனிலிங்க குகைக்கு பக்தர்கள் ஆண்டுதோறும் பயணித்து பனி வடிவிலான சிவலிங்கத்தை தரிசித்து வருவது வழக்கமாகும். அடுத்த மாதம் 28 தேதி வரை அமர்நாத் யாத்திரை நடைபெறும். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் யாத்ரீகர்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் முன்னணி தொழிற்சாலைகளையும் கூட்டமைப்புகளையும் மை பாரத் தளத்துடன் இணைத்து திறன் கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்வதே அரசின் நோக்கம் என்று மத்திய இளைஞர் விவகாரத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் மை பாரத் சார்ந்த தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதன் மூலம் நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் கிராமங்கள் தோறும் திறன் வளர்ச்சி, தொழில் பயிற்றுவித்தல், பரீட்சார்த்த முயற்சிகள், தொழில்நுட்ப ஆலோசனைகளுக்கு வழிகோலப்படும் என்றார். இளையோர் தொழிற் கூட்டமைப்புடனும் தொழிற்சாலைகளுடனும் எவ்வாறு இணைந்து பணியாற்றுகிறார்கள் என்பதை அமைச்சகம் ஆய்வு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் இளையோருக்கான தொழில் வாய்ப்புகள் அதிகரிப்பதோடு அவர்களிடமிருந்து தேச கட்டமைப்பிற்கான பங்களிப்பு ஊக்குவிக்கப்பட்டு ஆளுமை உறுதி செய்யப்படும் என்றார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான தாவேக்கு அரசின் நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் துறை ரீதியான ஆலோசனைகளை முதலமைச்சர் நேற்று தொடங்கினார். முதற்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் பட்ஜெட் சார்ந்த அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் கலந்துரையாடினார். வரும் 22 தேதி வரை பல்வேறு துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தொடர் ஆலோசனைகளை மேற்கொள்ளவுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக விடுதிகளில் மாணாக்கரின் தேவைகளை அரசு முன்னுரிமையுடன் நிறைவேற்றும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மாநிலம் முழுவதும் சமூக விடுதிகளில் உணவின் தரம், படிப்பதற்கான சூழல் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார்.
1: தமிழகத்தில் உள்ள சமூக நீதி விடுதியின் மாவட்டந்தோறும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இன்று ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சமூக விடுதி மாணவர் விடுதியில வந்து இன்னைக்கு ஆய்வு செஞ்சேன். மாணவர்கள் கலந்துரையாடல் செய்து அவங்களுடைய நிறை குறைகளை வந்து கேட்டிருந்தேன். படிச்சு நல்லபடியா வெளியே வரணும், அதுக்குண்டான சூழ்நிலைகள் நல்லபடியா இருக்குதா என்பதை வந்து அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். தேவையான வசதிகள் இருக்குது, எங்களுக்கு உண்டான படிக்கிறதுக்கு சூழ்நிலைகள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு வேளாண்

0: பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை மாணாக்கர் சேர்க்கை தரவரிசை பட்டியலை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தஞ்சாவூரில் இன்று வெளியிட்டார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவிலைச் சேர்ந்த மாணவி மெர்லினும் ஈரோடு மாணவர் மாதவராஜனும் தலா 200 மதிப்பெண்களுடன் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தை பகிர்ந்துள்ளனர். நடப்பு கல்வியாண்டில் வேளாண் துறையில் 14 பாடப்பிரிவுகளில் சேர்க்கைக்காக மொத்தம் 26,709 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் 24,435 மாணாக்கர் தகுதி பெற்றுள்ளனர். தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை கோவில் திருப்பணிகளில் முறைகேடு, வேலைவாய்ப்பிற்கு லஞ்சம் போன்ற குற்றங்கள் குறித்து மினிஸ்டர் _hrce@tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். இப்புகார்கள் மீது நேரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்லாமல் நம் மாநிலத்திலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்னிந்திய மண்டல ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தொழில்துறையினருக்கான அடிப்படை தேவைகள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பது உறுதி செய்யப்படும் என்றார். மதுரையில் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி விஸ்வநாதன் தலைமையில் இன்று மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்புக் குழு கூட்டம் நடைபெற்றது. கண்காணிப்புக் குழுவின் தலைவர் திரு சு வெங்கடேசன் இதில் பங்கேற்றார். மதுரை மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கூட்டுறவு வாரவிழாவையொட்டி மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற திமுக உறுப்பினருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர். அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இவ்வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கோரி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஆத்தூர் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதனிடையே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் வரும் ஆகஸ்ட் 10 வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் கணைய நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் வருகின்ற ஆகஸ்ட் 10 வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தங்களது பசுக்கள், எருமைகள் மற்றும் 4 மேற்பட்ட இளங்கன்றுகளுக்கு இந்த தடுப்பூசியை தவறாமல் செலுத்தி தங்கள் கால்நடையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஈரோடு பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதகுகளில் பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை தமிழ்நாட்டிலேயே மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய நீர்த்தேக்கமாக விளங்குகிறது. தற்போது அணையின் மதகுகள் பகுதியில் பராமரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு எந்த நேரமும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதகுகள் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக பவானிசாகர் அணை பிரிவு நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஈரோட்டிலிருந்து பி சி.
0: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் 9 உலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் நாகநாத சுவாமி திருக்கோவிலின் தெற்கு வீதியில் பூமிக்கடியிலிருந்து பழமை வாய்ந்த 9 சுவாமி சிலைகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் நேற்று நள்ளிரவு துவங்கி இன்று அதிகாலை வரை பொக்கலின் இயந்திரங்கள் மூலம் தோண்டி எடுக்கப்பட்டது. இந்த சிலைகள் அனைத்தும் மன்னார்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: ருமேனியாவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை ஆஸ்திரியா, செக் குடியரசு இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைந்து செயலாற்ற பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இளங்கலை வேளாண் பாடப்பிரிவில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை

0: முடிவடைந்தது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. இனி ஒரு திரைக்காலம் கேட்கலாம்.

0: கேட்ட பாடலின் படம் ஹீரோ, பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா. கேட்ட இந்த பாடலோடு திரையானம் நிறைவேறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashvani and I am Valsa Williams with the Midday News.

0: தருவது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: நீலமலை நேரம்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் செங்கல்புதூர் பகுதியைச் சேர்ந்த பண்டைய பழங்குடி மக்களான ஆலுக்குறும்பர் இன மக்களின் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.
4: எங்களுடைய ஆலுக்குறும்பர் சமுதாயத்திலிருந்து திருவிழா காலங்களில் எங்களை தெய்வ வழிபடும் போது நாங்கள் இப்போ வாசிக்கக்கூடிய இந்த இசையை வந்து வாசிச்சது நாங்களுடைய பாரம்பரிய முறைப்படி தொடங்கி இந்த இசையை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோங்க.

0: இந்த ஆளுக்குரும சமயத்திலேருந்து ஜானகி அம்மா அவங்க வந்து இந்த அத்திகத்திகன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து ஒரு விதவை பொண்ணு குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவா மச்சினன் வந்து ஒரு பாட்டு பாடுறதா என்னுடைய அர்த்தம்.
1: அத்திக

0: அதனே
1: எங்களுடைய ஆளு குறும்பர் சமுதாயத்திலிருந்து காடுகளில் இருந்து என்னென்ன பொருள் வந்து சாப்பிடக்கூடிய பொருள் அதெல்லாம் கொண்டு வந்து தர்றேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு பாட்டு சின்னரங்கன் அப்படிங்கிறவரு இந்த பாட்டை பாடுறாரு.
2: குருமா

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி ஆளுக்குறும்ப இன மக்களின் பாடல்களும் இசையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: எங்களுடைய ஆளுக்குறும்பர் சமுதாயத்திலிருந்து காடுகளுக்கு போகும்போது தேனை கிழங்கு கனி வகைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடிட்டு போவாங்க. அதை வந்து இந்த அரைக்குவல் இசையில அந்த இசையை பாடுறோம்.

0: நிலையத்தில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் பெரிய புராணம் தந்த சேக்கிழார் பெருமான் என்ற தலைப்பில் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து ஹெர்மன் ஹேசே அவர்கள் இயற்றிய சித்தார்த்தன் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம். முதலில் பெரிய புராணம் தந்த சேக்கிழார் பெருமான் என்ற தலைப்பில் தமிழுரை இடம்பெற கேட்கலாம். குலோத்துங்க சோழனின் அரசவை பணியை உதறிவிட்டு திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்தை அருளிய சிவத்தொண்டர் இவர். 2 குலோத்துங்க சோழனின் முதன் மந்திரியாக விளங்கியவர். வைகாசி மாதம் சேக்கிழார் சுவாமிகளுக்கு குரு பூஜை நிகழ்த்தப்படுகிறது. தொண்டை மண்டலத்தை சேர்ந்த புலியூரில் உள்ள குன்றத்தூர் என்ற ஊரில் அவதரித்தவர் சேக்கிழார் பெருமான். வேளாளர் மரபில் வெள்ளியங்கிரி மற்றும் அழகாம்பிகை ஆகியோருக்கு முதன் மகனாக சேக்கிழார் பிறந்தார். இவருக்கு பெற்றோர் அருண்மொழி தேவர் என்று பெயரிட்டனர். சேக்கிழாரின் தந்தை அனபாயச்சோழன் என்னும் 2 குலோத்துங்க சோழனிடம் பணியாற்றி வந்தார். அப்போது ஒருமுறை சோழ நாட்டு அரசனான 2 குலோத்துங்க சோழன் அனபாயச்சோழருக்கு, கடலினும் பெரிது எது, உலகினும் பெரியது எது, மலையினும் பெரியது எது என்ற கேள்விகள் தோன்றின. அனபாயச்சோழரின் அமைச்சராக இருந்த சேக்கிழாரின் தந்தை இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாது தவித்த பொழுது சேக்கிழார் பெருமான் விடையை அளித்தார். அதனை மன்னரிடம் கூறியமையால் சேக்கிழாருக்கு அமைச்சர் பதவியை அரசர் வழங்கினார். சே என்பதற்கு காலை என்றும், சேக்கிழார் என்றால் காலைக்கு உரியவர் என்றும் பொருள் தருவதாகும். காலையை வைத்து உழவு தொழில் செய்து வந்தோர்களில் அமைச்சராகவும் சிவனடியாராகவும் சிறந்து விளங்கியமையால் இயற்பெயரான அருண்மொழி தேவர் என்பது மறைந்து சேக்கிழார் என்னும் பெயர் ஏற்பட்டது. தனது பணியை செவ்வனே செய்து வந்த சேக்கிழார் பெருமான் ஒருமுறை திருநாகேஸ்வரத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானின் தரிசனம் கண்டதும் கண்கள் பணிக்க மெய்சிலிர்த்து போனார். அரச பணியை விட்டுவிட்டு இறை பணியில் ஈடுபட மனம் கொண்டார். அப்போது 2 குலோத்துங்க சோழன் போர்களில் ஈடுபடாமல் கேளிக்கைகளில் மனதினை செலுத்தியதாகவும், அதன் காரணமாக சமண முனிவரான திருத்தக்க தேவரால் எழுதப்பெற்ற சீவக சிந்தாமணி எனும் நூலை படித்து இன்புற்று சிற்றின்ப கேளிக்கைகளில் ஈடுபடத் துவங்கினான். அது கண்டு வருத்தமுற்று சேக்கிழார் பெருமான், சீவக சிந்தாமணி என்பது கலவி நூலாக இருந்தமையாலும் அந்நூல் இம்மைக்கும் மறுமைக்கும் துணை செய்யாது என்பதையும் மன்னனுக்கு எடுத்துரைத்தார். மறுமைக்கு துணை புரியக்கூடிய சிவபெருமானின் தொண்டர்கள் வரலாற்றை சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற திருத்தொண்டர் தொகையிலிருந்து சோழ மன்னனுக்கு சேக்கிழார் எடுத்துரைத்தார். அத்துடன் நம்பியாண்டார் நம்பி அவர்களால் பாடப்பெற்ற திருத்தொண்டர் திருவந்தாதியையும் கூறினார். அவற்றை கேட்ட சோழ மன்னன் நாயன்மார்களின் வரலாற்றை விரிவாக எடுத்துரைக்கும்படி சேக்கிழாரை வேண்டினான். அதன் காரணமாக சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவருடைய நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள 60 சிவத்தொண்டர்களின் வரலாற்றையும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் தந்தை சடையனார், தாயார் இசை ஞானியார் வரலாற்றையும் ஊர் ஊராக சென்று அதிக தகவல்களை திரட்டினார் சேக்கிழார். எழுதா இலக்கியம் எனும் நாட்டுப்புற பாடல்களையும் கல்வெட்டுக்களையும் அடியார் கதைகளையும் கேட்டறிந்து அவர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு சென்று குறிப்புகள் எடுத்துக்கொண்டார். புராணம் இயற்ற தில்லை எனப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சென்றார். அங்கு சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடி தில்லை நடராஜ பெருமானை வணங்கினார். பின்பு 1000 கால் மண்டபத்தில் அடியார்கள் முன்னிலையில் இறைவன் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க புராணம் பாடத் தொடங்கினார். சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திர நாளன்று புராணம் தொடங்கி, அடுத்த வருடம் சித்திரை மாதம் அதே திருவாதிரை நட்சத்திரத்தில் புராணத்தினை முடித்தார். ஓராண்டு காலம் புராணம் இயற்றப்பட்டது. சேக்கிழார் சோழ மன்னனின் வேண்டுகோளை ஏற்று தில்லை சென்று நடராஜ பெருமானை வணங்கி நின்றார். தில்லை அம்பலவன் உலகலாம் என்று சேக்கிழாருக்கு அடியெடுத்து கொடுத்தான். அதனையே முதலாக கொண்டு உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்ற வாழ்த்தை முதலாக அமைத்து கொண்டு திருத்தொண்டர் புராணத்தை இயற்றினார். சோழன் முன்னிலையில் இந்நூல் தில்லையில் அரங்கேற்றம் செய்யப்பெற்றது. நிறைவில் சோழன் சேக்கிழாரையும் பெரிய புராணத்தையும் யானை மீது ஏற்றி தானும் பின்னிருந்து கவரி வீசி நான்கு வீதிகளிலும் ஊர்வலமாக அழைத்துச் சென்று பெருமை சேர்த்தான். தொண்டர் சீர் பரவுவார் என்ற பட்டத்தையும் அளித்து சிறப்பித்தான். இந்நூலில் திருத்தொண்டத் தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியவாறே அடியார்களின் வரலாற்றை அதன் வரிசையிலேயே பாடினார். அத்துடன் சுந்தரமூர்த்தியாரையும் அவரது பெற்றோர் சடையனார் இசைஞானியாரையும் நாயன்மார்களாக இணைத்து கொண்டார். பெரிய புராணத்தில் இரண்டு காண்டங்களும் 13 சருக்கங்களும் 4286 பாடல்களும் உள்ளன. அதனால் வரை சைவ சமய இலக்கியங்களில் 11 திருமுறைகள் இருந்தன. அதனுடன் 12 திருமுறையாக பெரிய புராணம் சேர்த்து கொள்ளப்பட்டது. சேக்கிழார் பெரிய புராணத்தினை திருவாதிரை நட்சத்திரன் தன்று பாடி முடித்ததும் அரசன் வந்து அவரை தன்னுடைய பட்டத்து யானையின் மீது ஏற்றினார். பின்பு தானும் அந்த யானையின் மீது ஏறி சேக்கிழாருக்கு வெண்சாமரம் வீசி புராணத்தோடு ஊர்வலம் சென்றார். அடியார்கள் பின்தொடர்ந்து வந்தனர். தில்லையில் வாழ்ந்த அடியார்கள் பெரிய புராணத்தினை சிவபெருமானாக கண்டனர். இவ்வாறு தில்லையம்பலத்தில் ஆடும் கூத்தனான சிவபெருமானின் அம்பலத்தில் 63 நாயன்மார்களின் வரலாற்றை தொகுத்து வழங்கிய சேக்கிழார் மேலும் திருத்தொண்டர் புராண சாரம் மற்றும் திருப்பதி கோவை என்னும் நூல்களையும் இயற்றி வழங்கியுள்ளார். சிவத்தொண்டின் காரணமாகவும் மதிநுட்பத்தின் காரணமாகவும் இவர் உத்தம சோழ பல்லவன், தொண்டர் சீர் பரவுவார், தெய்வ புலவர், தெய்வ சேக்கிழார் போன்ற பட்டங்களை பெற்றவர். பின்னர் அரச பதவி துறந்து தில்லையம்பலத்தானின் புகழ்பாடி இறைவனடி சேர்ந்தார். பெரிய புராணம் தந்த சேக்கிழார் பெருமான் என்ற தமிழுரையை தொடர்ந்து ஹெர்மன் எக்ஸே அவர்கள் இயற்றிய சித்தார்த்தன் என்ற நூல் குறித்த விமர்சனம் இடம்பெற கேட்கலாம். இன்றைய நூல் விமர்சனம் நிகழ்ச்சியில் ஹெர்மன் ஹேசே அவர்கள் இயற்றிய சித்தார்த்தன் என்ற நூல் குறித்த விமர்சனம் இடம்பெற கேட்கலாம். இதன் தமிழ் மொழியாக்கம் திரிலோக சீதாராம் அவர்கள் இயற்றியுள்ளார். 144 பக்கங்களை கொண்ட இது ஒரு நாவல் மொழிபெயர்ப்பு என்று சொல்லலாம். கற்றலின் நன்று கேட்டல், கேட்டலின் நன்று பார்த்தல், பார்த்தல் நன்று என்பதற்காக சித்தார்த்தன் புத்தகத்தை படிப்பதற்கு முன்பாக திரைப்படத்தை முழுமையாக பார்த்தேன். சசிகபூர் அவர்கள் நடித்த ஆங்கில படம் பார்த்து புத்தகத்தை படித்து திருப்தியை முழுமையாக வாங்கிக் கொண்டேன் என்றே சொல்ல வேண்டும். அடுத்து கட்டலின் நன்று கேட்டல் என்பதற்கு ஒப்புவ, இந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்பாக செவி வழியாக கதை சொல்லப்பட்டு ஆடியோ மூலமாக இந்த கவிதையை நடைப்பயிற்சியின் பொழுது உள்வாங்கிக் கொண்டேன். மூன்றாவதாக இந்த புத்தகத்தை படித்து பார்த்தேன், பிரமித்து போனேன் என்று சொல்லலாம். ஓம் ஓம் ஓம், இதுதான் பிரபஞ்ச ஒளி, இதய ஒளி, ஆன்மா ஒளி, இயற்கை ஒளி, இறைவன் ஒளி. கௌதம புத்தர் வாழ்ந்த காலகட்டத்தின் பின்னணியில் சொல்லப்படும் இந்த நாவல் பௌத்தம், தாவோயிசம், கிறிஸ்துவம், இந்து போன்ற சமய கருத்தாக்கங்களின் தாக்கமாக எழுதப்பட்டிருந்தாலும் இறுதியில் பொதுவான சமய கருத்துக்களை நிராகரித்து சுய அடையாளத்தை தேடும் அகப்பயணமாக விளங்குகிறது. அகப்பயணத்தில் கண்டுபிடித்து ஓம் என்ற ஒளி மட்டும்தான். அந்த ஒளி எல்லோருக்கும் ஆகப்படுவதில்லை, கேட்டுவிடுவதில்லை. கதையின் நாயகன் எவ்வளவோ முயன்றும் அவனுக்கு கிடைக்காதது அவனது காதலிக்கு கிடைத்து விடுகிறது. நதியில் நின்று நாள்தோறும் அதையே உற்று பார்த்து கொண்டிருந்த அவனுக்கு ஒற்று ஒளியாக ஒளித்தது ஓம். அவனுக்கு அவனது நண்பனுக்கு கேட்ட ஒளி அவனுக்கு கேட்கவில்லை, இறுதியில் கேட்பதாக இந்த கதை முடிகிறது. 1922 ஹெர்மன் ஹேசே ஜெர்மன் மொழியில் எழுதிய இந்நாவல் 1951 ஆங்கிலத்தில் வெளியானவுடன் உலக புகழ் பெற்றது. தமிழிலும் திரிலோக சீதாராம் மொழிபெயர்ப்பில் 1957 வெளியாகி நிலைத்த புகழை பெற்று வருகிறது. இந்நாவலை 1972 கான்ட்ராக்ட் ட்ரூஸ்

அடிப்படையாக கொண்டு ஒப்பிலக்கண நூலை எழுதிய அதே காலத்தில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டாக்டர் குண்டட் மொழிக்கு ஒரு இலக்கண நூல் எழுதி புகழ்பெற்றார். அவருடைய பேரன்தான் இந்த புகழ்பெற்ற சித்தார்த்தன் நாவலினை படைத்த ஹெர்மன் ஹெஸ்ஸே. ஆதி அந்தமற்று தொடர்ச்சியாக இயங்கி வருகின்ற இந்த பிரபஞ்ச ஓட்டத்தை பிறந்தும் இறந்தும் மறைந்து போகின்ற நிலையற்ற இந்த மனிதன் தன்னுடைய சிந்தைக்குள் தேக்கி வைத்து அளக்க முயலுகிறான் என்பதும் இதனை புத்தரையும் அவருடைய போதனைகளையும் மையமாக வைத்து ஓர் அந்தணன் தேட முயல்கின்றான் என்பதும் இந்த நூலின் உரையாடல்களாக விரிவடைகிறது. இந்த உரையாடல்களின் உள்ளடக்கம் என்பது மனித வாழ்க்கை அர்த்தமுள்ளதுதானா என்பதை தேடுவதாக நீள்கிறது. அத்தகைய தேடல் என்பது இளமை, வாலிபம், முதுமை போன்ற பருவங்களில் ஏற்படும் மனிதனின் அனுபவங்களின் ஊடாக பயணிக்கிறது. அதில் இந்த மனிதன் தான் யார் என்பதையும் இந்த வாழ்க்கை எத்தகையது என்பதையும் மனிதனானவன் முழுமையாக உணர்ந்து கொண்டு கையகப்படுத்த முயற்சி செய்கின்றான். அந்த முயற்சியின் விளைவாக குடும்பத்தையும் உற்றார் உறவினரையும் துறந்து துறவியாகி காடு மேடுகளில் அலைந்து திரிந்து யோகத்தையும் ஞானத்தையும் பயின்று உலகையும் தன்னையும் புரிந்து கொண்டதாக கற்பனை செய்கின்றான். தான் சந்தித்த முனிவர்களின் ஞானிகளின் போதனைகளினால் வாழ்வின் தொடக்கத்தையும் முடிவையும் இதனூடாக அவன் கண்டுகொண்டானா? அல்லது அந்த முனிவர்களும் ஞானிகளும் கூட இந்த உலகின் மர்மத்தை உணர்ந்து கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொண்டானா? இந்த அனுபவத்தை சித்தார்த்தன் ஒரு ஆற்றின் கரையில் அமர்ந்து அந்த ஆறு இவருடன் பேசுகின்ற உணர்வுகளின் ஊடாக தெளிவு பெற்றதாக கட்டமைக்கின்றார் ஹெர்மன் ஹெஸ்ஸே அவர்கள். கதையில் வாசுதேவன் படகோட்டி தெரிவித்தான், நான் நினைத்தது போலாயிற்று. ஆறு உன்னிடம் பேசியிருக்கிறது, உன்னிடமும் அது அன்பு கொண்டிருக்கிறது. அது நன்று, மிக நன்று. மிகச்சிறந்த நல்மை நீர் மாதிரி நீர் எல்லா பொருளுக்கும் நன்மை செய்கிறது என்றாலும் அது எதனுடனும் போட்டியிடுவது இல்லை. தாழ்வு என்று மற்றவை நினைக்கிற இடங்களில் அது தங்கியிருக்கிறது. எனவே நீர் தாவோவிற்கு நெருக்கமாக இருக்கிறது. ஆற்றின் ஓட்டமும் அந்த ஓட்டத்தினால் ஏற்படுகின்ற ஓசையும் அதன் விரிவும் ஆழமும் இனிமையும் குளிர்ச்சியும் அந்த அந்தன சித்தார்த்தன் அடைந்த ஞான அனுபவங்கள், உலகியலில் வணிக வெற்றி, காமத்திளைப்பு ஆகிய அனுபவங்களின் ஊடாக வயது முதிர்ந்து தளர்ச்சியடைந்து தன் இளமை அழகு நலிந்து முதுமையின் துயரத்தை சுமந்து வாழ்வு அர்த்தமற்று போனதா என்று அவனை சிந்திக்க வைக்கின்றது அந்த நதி. படகோட்டி வாசுதேவன் நண்பன் புத்தபிக்ஷு கோவிந்தன் தான் காதல் வயப்பட்ட கமலாவின் வழியாக தனக்கு பிறந்த மகன் என்று அவன் வாழ்வின் ஊடாக பயணம் செய்த மனிதர்களின் வழியாக தான் அடைந்த அனுபவ உணர்வுகள் ஆற்றின் தன்மையுடன் இணைந்திருப்பது வாழ்க்கை அனுபவங்களின் நுண்மைகளை விளக்கியது. பசித்திருத்தல், காத்திருத்தல், சிந்தித்திருத்தல் என்று அவன் அடைந்த பயிற்சி அறிவை பிறருக்கு வழங்கலாம், ஆனால் ஞானத்தை பிறருக்கு வழங்க முடியாது. அதிகாரம், பெண்ணின்பம், செல்வத்திமிர் போன்றவை சிறுவன் இளைஞன் கிழவன் போல் மலர்ந்து வளர்ந்து உதிர்ந்து விழும். இதுவே வாழ்க்கை என்ற பல்வேறு வகையான வாழ்க்கை அனுபவங்களை அந்த ஆறும் படகோட்டி வாசுதேவனின் உரையாடல்கள் வழியும் சித்தார்த்தனுக்கு தத்துவார்த்த சிந்தனையின் ஊடாக மிகச் சுவையாக நிகழ்த்தி முடித்திருக்கிறார் இந்த நாவலில் ஹெர்மன் ஹெஸ்ஸே அவர்கள். ஞானம் பெற்றுவிடலாம், ஆனால் ஞானத்தை யாருக்கும் உபதேசிக்க முடியாது என்ற வார்த்தையின் வரிகளோடு நிறைவு பெறுகிறது இவரின் புத்தக வரிகள். நாமெல்லாம் கௌதம புத்தரின் வாழ்க்கையை வரலாறாக படித்திருக்கின்றோம். ஆனால் ஹெர்மன் ஹெஸ்ஸே அவர்கள் சித்தார்த்தன் என்ற நூலில் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் மிகவும் வித்தியாசமான முறையில் படைத்திருக்கிறார். அதிலும் அவர் சொல்லும் ஞானம் பெற்றுவிடலாம், ஞானத்தை யாருக்கும் உபதேசிக்க முடியாது என்ற வார்த்தைகள் மிகவும் வலிமையான வார்த்தைகள். அதன் உணர்வுகளையும் உள் அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சித்தார்த்தன் போன்றே நாமும் ஆசைகளையெல்லாம் துறந்து மீண்டும் துறவியாக ஆசை என்ற ஆசையை கொள்ள வேண்டும் என்றே இந்த நூலில் பிரதிபலிக்கிறது என்று சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் பெரிய புராணம் தந்த சேக்கிழார் பெருமான் என்ற தலைப்பில் தமிழ் உரையும், அதனைத் தொடர்ந்து ஹெர்மன் ஹெஸ்ஸே அவர்கள்

0: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா 4 சென்டிமீட்டர், சோலையாறு, வால்பாறை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2 சென்டிமீட்டர் அளவு மழையும் பதிவாகியுள்ளது. சிறுவாணி அடிவாரம், மேல்பவானி, சூரலக்கோடு, பாலமோர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் சித்தாறு, நீலகிரி மாவட்டம் ஹாரிசன், பேச்சிப்பாறை, குழித்துறை, புத்தனணை, உட்பிரையர், எமரால்டு, அடையாமடை, தேவாலா, பெரியாறு, பூதபாண்டி, கொளச்சல், முக்கூடல் அணை, இரண்யேல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலிலும் உதகமண்டலத்திலும் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கடலூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். வடதமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 5ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். இதே வானிலை 9ஆம் தேதி வரை தொடரக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 5ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலை சற்று குறைந்திருக்கக்கூடும். 6ஆம் தேதியன்றும் 7ஆம் தேதியன்றும் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் சில இடங்களில் இயல்புக்கு குறைவாகவும் இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான முதல் சற்றே பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 23.1 டிகிரி செல்சியஸ். இன்றும் நாளையும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. நாளை மறுநாள் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும்
1: 65 கிலோமீட்டர். காஃபி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தாவேக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த இரண்டு நாட்களில் வலு

0: அடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியின் இரண்டு கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வீன், முஸ்கான், மான்யா ராஜ்புத், சவிதா, மனிஷா, காஜல் ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 3:02.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். வானவில் வணக்கம் நேயர்களே. அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். திரைத்துறைக்கே என பல பரிமாணங்களில் தன் முழு திறமையோடு பன்முக திறமையாளராக திகழ்ந்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் உதவி பாடலாசிரியராக திரைத்துறையில் பயணத்தை தொடர்ந்து பாடலாசிரியர், எழுத்தாளர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக திறமைகளோடு வளம் வந்து ரசிகர்களின் மனதில் நீங்காத பல நினைவுகளை தந்திட்ட, திரைக்கதை மற்றும் பாடல்கள் தந்திட்டவர்தான் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் எழுதிய பாடல்களில் சில இன்றைய வானவில் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகிறது.

காரைக்குடி சிறுகூடல்பட்டி கிராமத்தில் 1941 ஜூன் மாதம் 18ஆம் தேதி பிறந்த பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் கண்ணதாசன் அவர்களின் உதவியாளராக பணியாற்றி பின்னாளில் பல நல்ல பாடல்களையும் தமிழ் திரையுலகிற்கு எழுதியிருக்கிறார். இவருடைய முதல் பாடல் நானும் மனிதன்தான் என்ற பாடல் 1960 வந்து வெளியானது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நடத்திய தென்றல் என்ற பத்திரிகையில அருணன் என்ற பெயரில் இவர் எழுதிய சில கதைகள் பிரசுரமாகியது. இப்படி பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பன்முக திறமைகளோடு வந்த படங்கள் எத்தனையோ எனலாம். அதில் இந்த பாடலை விரும்பி கேட்கும் பாடலாக காலத்தை வென்ற பாடல் அப்படின்னு சொல்லலாம். 80களில் இந்த பாடல் ஒலிக்காம இருந்திருக்காது என சொல்லும் பாடல் தான் அந்த பாடல். 1976 வெளிவந்த படமான அன்னக்கிளி படத்திலிருந்து எஸ் ஜானகி அவர்களின் குரல்களுக்காக ஒலிக்கின்றது இந்த பாடல்.

என்ன ஒரு சூப்பரான பாடல். இந்த பாட்டுக்கு சிறப்பு எதுன்னு சொல்ல முடியுமா? எஸ் ஜானகி அவர்களின் அழகான குரலால் வந்த பாடலா, இல்லை இளையராஜா அவர்களின் இன் இசையால் இந்த பாட்டுக்கு அழகு சேர்க்கிறதா, இல்லை பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய பாடல் வரிகளால் இந்த பாடல் வந்து புகழ் பெற்றதா அப்படின்னு சொல்லும்போது தனியாக எதையும் குறிப்பிட்டு விட முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அடுத்த பாடலையும் இந்த மூன்று பேரோட கூட்டணியில் வந்த பாடலாகவே கேட்க போறோம். இப்போ கேட்கக்கூடிய இந்த பாடல் கதாநாயகி மட்டும் வேறுங்க. முதல் பாடலுக்கு சுஜாதா அவர்கள் வந்து நடித்திருப்பார் அந்த பாடல்களுக்காக. அடுத்து இப்போ நம்ம கேட்க போற இந்த பாடல் நடிகை ஸ்ரீதேவி அவர்களுக்காக பாடியிருப்பாங்க. எஸ் ஜானகி அவர்கள் கவிக்குயில் படத்திற்காக பாடலை கேட்கலாம். கேளுங்க, இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் கவி வரிகளால் மனதிற்கு மருந்தாக இருந்த பாடல்கள் எத்தனையோ, அதில் இந்த மெல்லிய சோக பாடலும் கட்டாயம் இடம் பிடித்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்குறு கிளைகளும் உண்டு, எனக்கென்று என்ன உண்டு, ஏன் படைத்தானோ இறைவன், எனக்கு என்றும் நிம்மதி இல்லை, ராஜா என்பேன் மந்திரி என்பேன் ஆனால் ராஜ்யம் இல்லை இங்கே ஆள என்ற வரிகளோடு எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவர்களின் குரல்களுக்காக ஒலிக்கின்றது புவனா ஒரு கேள்விக்குறி படத்திலிருந்து இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 வானவில்லி.

பாடல்களின் தொகுப்பு. கவியரசு கண்ணதாசன் அவர்களின் உதவியாளராக இருந்த இவருக்கு கண்ணதாசன் அவர்களுக்கும் உறவு முறை இருக்கு. கண்ணதாசன் அவர்களின் அண்ணன் கண்ணப்பன் அவர்களின் மகன்தான் பஞ்சு அருணாச்சலம் என்கின்றனர். ALS ஸ்டுடியோவில் செட் உதவியாளராக வேலைக்கு சேர்ந்து தனது திரையுலக பயணத்தை தொடங்கினாராம். தன்னுடைய சொந்த முயற்சியால் பெரும் இலக்கை எட்டி உச்சபட்ச நட்சத்திர நடிகர்களின் புகழிற்கு இவரின் திரை பயணத்தின் உழைப்பு பெரும் பங்கு அளித்ததாக இருந்ததாம். நேயர்களே, அடுத்த பாடலையும் கேட்கலாம். மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும் பாடல்களின் பட்டியல்ல இந்த பாடலையும் வைக்கலாம். அப்படியான ஓர் இசையமைப்பை தந்திருப்பார் இசைஞானி இளையராஜா அவர்கள். பிரியா படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் குரலில் ஒலிக்கின்றது இந்த பாடல்.

பாட்டுனா இதுதாங்க பாட்டு, இசைனா இதுதாங்க இசை அப்படின்னு இந்த அழகான ஒரு இசையமைப்புல இளையராஜா அவர்கள் கொடுத்திருப்பார் இல்லைங்களா. ஒரு பாடல் வந்து வெற்றி அடையுது அப்படின்னா அது இசையமைப்பாளருக்காகவா, இல்லை பாடகர்களுக்காகவா, பாடல் வரிகளுக்காகவா, இல்லை காட்சி அமைப்புகளுக்காகவா அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு சொல்வோம். பஞ்ச அருணாச்சலம் அவர்களின் பாடல்கள்னா சும்மாவா என சொல்லும் அளவிற்கு தன் பாடல் வரிகளால் மெய்ப்பித்தவர். அப்படி இருக்கும்போது 1979 வெளியான படமான கல்யாண ராமன், இந்த படத்துல கமலஹாசன் அவர்கள் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருப்பார். படத்தின் பெயரை கேட்டவுடனே அந்த பாடல் தான் நம் நினைவுக்கு வரும். அந்த படத்துல சூப்பரான பாடல்கள் இருந்தாலுமே இந்த பாட்டுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. தன் காதலிக்கு காதல் கவிதைகளை பாடலில் சொல்லி இருப்பார். அந்த பாட்டோட வரிகளை தன் இடுப்புல வந்து சுருகி வச்சு அப்பப்போ அந்த பாத்து பாடுவது போல படத்தில் காட்சி அமைச்சிருப்பாங்க. பாடலில் ஒரு நகைச்சுவை உணர்வையும் தர முடியும் என்பதை இந்த பாடல் மூலமாக, பாடல் வரிகள் மூலமாக பஞ்ச அருணாச்சலம் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பார். மலேசிய வாசுதேவன் அவர்களின் குரலில் ஒலிக்கின்றது இந்த பாடல். கேளுங்க, இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

நடிகர் ரஜினிகாந்த் கமலஹாசன் அவர்களின் படங்களை அதிக அளவில் தயாரித்த பெருமை பஞ்சு அருணாச்சலம் அவர்களுக்கு உண்டு எனலாம். இதைத்தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தனது ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருப்பார். ரஜினிகாந்தை நான் ஒரு நடிகராக ஆக்கினேன், ஆனால் நட்சத்திர நாயகனாக ஆக்கியது பஞ்சு அருணாச்சலம் தான் என பாரதி ராஜா அவர்களே தனது பேட்டியில் ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார் என ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கார். குறிப்பாக புவனா ஒரு கேள்விக்குறி, முள்ளும் மலரும், பிரியா, 6-60 வரை, முரட்டுக்காலை, அடுத்த வாரிசு, தம்பிக்கு எந்த ஊரு, தர்மத்தின் தலைவன் போன்ற பல படங்களை தந்தவர் இவர்தான். அடுத்த பாடலையும் கேட்கலாம் நேயர்களே. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் கவரிமான் படத்திற்காக ஒலிக்கின்றது இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் திரைத்துறையில பன்முக திறமைகளோடு வளம் வந்த பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் எழுதிய திரைப்பாடல்களில் சில இன்றைய வானவில் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. இவரின் அன்னக்கிளி திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்களை அறிமுகப்படுத்திய பெருமை இவரை சாரும் எனலாம். அதுபோல எஸ் முத்துராமன் அவர்கள் இயக்கிய 15 படங்களுக்கு மேல் இவரே திரைக்கதை வசனம் எழுதி கொடுத்திருக்கிறார். இவர் கதை வசனம் எழுதி தயாரித்த எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான தமிழக அரசின் விருதும் கிடைத்திருக்கு. தமிழக அரசின் கலைமாமணி விருதினையும் பெற்றிருக்கிறார். அடுத்த பாடலையும் கேட்கலாம். 1983 இவரின் தயாரிப்பில் வெளிவந்த படமான அடுத்த வாரிசு படத்தில் 4 பாடல்களையும் எழுதியிருக்கிறார். ஆசை 100 வகை. இந்த பாடலை இன்றும் பல மேடைகளில் இந்த பாடலை வந்து பாடாமல் இருக்க மாட்டார்கள் பாடகர்கள், இந்த பாட்டிற்கு ஆடாமலும் இருக்க மாட்டார்கள் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு மெலோடி பாடலாகவே ஒரு வேகத்தை தனித்துவத்தோடு தந்திட்ட பாடல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வாரிசு படத்தில இருந்து SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவர்களின் குரல்களுக்காக பாடலை கேட்கலாம். கேளுங்க, இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

கவிக்குயிலின் ஒரு சுபரான பாடலை வந்து நம்ம கேட்டோம். நாம் ஒரு செயலை செய்யும் போது பார்த்து பார்த்து நேரம் எடுத்து செய்யும் செயல்களை விட ஒரு சில நேரங்களில் அவசரமாக இதை செஞ்சிடலாம் என தன்னம்பிக்கையோடு குறுகிய காலகட்டத்திலே எதிர்பார்ப்பில்லாம செய்யும் போது அதில் ஒரு சிறப்பம்சங்கள் அமைந்து நமக்கு சூப்பராகவே அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோலதான் இந்த படத்திற்கான பாடல்களும் அமைந்தது என்று பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் ஒரு நேர்காணல்ல வந்து நிகழ்ச்சியில சொல்லியிருப்பார். இளையராஜா அவர்கள் உடல்நிலை சரி இல்லாமல் மருத்துவமனையில வீடு திரும்பிய சமயம் அது. அவரின் உடல்நிலையை கருத்தில் கொண்ட இந்த படத்தை பல மாசங்களுக்கு தள்ளி போடலாமே அப்படின்னு சொல்லி பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் நினைச்சாராம். இதை ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சொல்லிவிடலாம் என இருக்கும் போது இளையராஜா அவர்கள் தன்னை அழைத்து அந்த படத்தை வந்து தொடங்கிடலாம், அதற்கான இசையமைப்பை நான் தருகிறேன் என வந்து சொன்னாராம். ஆனால் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் முதல்ல உன்னுடைய உடம்பை பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் ஒரு வருடம் கழித்து போடலாம் என சொல்ல, மியூசிக் போட்டா தான் என்னுடைய உடம்பு வந்து சரியாகும், மியூசிக் தான் என்னுடைய மருந்து என சொல்லி எந்த ஒரு இசை கருவியும் இல்லாமலே அந்த மெட்டுக்களை போட்டு காட்டினாராம் இளையராஜா அவர்கள். அப்படி வந்த படம் தான் தம்பிக்கு எந்த ஊரு. இந்த படத்தில் வந்த இந்த பாட்டுக்கு ரசிகர்கள் மனதில் பெரும் வரவேற்பை பெற்ற பாடல் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல இந்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பாடல்களில் ஒரு கவிநயம் இருக்கும். அது மட்டுமில்லாம அனைவராலும் கேட்டு ரசிக்கும் வண்ணம் பண்பான வரிகளை தரக்கூடிய ஓர் கவிஞர் அப்படின்னா பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான். 1988 எஸ்பி முத்துராமன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த படமான தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து ஒரு பாடலையும் இப்பொழுது கேட்க போறோம். அந்த பாடலில் வரும் வரிகளால் முத்தமிழ் கவியாக கேட்போருக்கு மொக்கணி சுவைகளையும் செவிகளில் தந்திட்ட ஒரு பாடல் கவி பஞ்சு அருணாச்சலம் அவர்களே எனலாம். சித்ரா மற்றும் கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரல்களுக்காக ஒலிக்கின்றது இந்த பாடல்.

1960களில் வந்த தெய்வப்பிறவி, ஆசை அலைகள், கலங்கரை விளக்கம் படங்கள் தொடங்கி 2001 வரைக்கும் வந்த படமான ரிஷி திரைப்படம் வரையில் பல படங்களில் திரைப்பட பாடல்களை தந்திட்ட திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, எழுத்தாளர், இயக்குனர் என பன்முக திறமைகளோடு திரைத்துறையில் பயணித்த பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் எழுதிய திரைப்பாடல்களில் சில இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் இதுவரை நேர்கள் கேட்டீங்க. மீண்டும் அடுத்த வாரம்.

பின்னணி பாடகர் மனோ அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்போடு வானவில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ்.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 4 மணி. எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. எதிரும் புதிரும்ல இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம் கார்முகில்?
1: இன்னைக்கு நம்ம நார்மலா வந்துட்டு என்ன
0: விளையாட போறோம் அப்படின்னாக்கா, நான் யார் அப்படின்னு நீங்க சொல்லணும், நீங்க யார் அப்படின்னு நான் சொல்லுவேன்,
1: நீங்க யாருன்னு நான்
0: சொல்லணும். ஆமா, அதே மாதிரி வந்து நம்ம லிசனர்ஸ்டையும் கேட்டுக்கலாம், நம்ம யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறேன். நம்மளோட இன்னைக்கு கேம் வந்து நான் யார் தான், சரியா?
1: ஓகே
0: ஓகே. இப்போ நான் யார் கேம்ல ஒரு சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் சொல்லிடலாம், அதுக்குள்ளே வந்து இங்கே வந்துட்டே தான் இருக்காங்க. சரி பரவாயில்ல, பிஸ்னஸ் அதுக்கப்புறம் பேசலாம். ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் வந்து நம்பர்ஸ் தெரியாமே இருப்பாங்க இல்லையா. அப்போ ஒரு சிலர் வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க நம்பர் எடுத்துட்டோம்னாக்கா மற்றவங்க வந்து ஐயோ நம்ம எப்படி விளையாடுற நம்பர் தெரியாமல் உட்காந்துருக்கோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்லிடலாம். பிஸ்னஸ் இது நான் யார் உங்களுக்கான கொஸ்டின் நான் கேட்பேன். ஈஸியான கொஸ்டின், நானும் சரி கார்முகியும் சரி ஈஸியான கொஸ்டின் தான் கேட்போம், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டோம். நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து சொல்லணும், சரியா? அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா 9344901018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 8300191018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0423 இந்த கோட் நம்பர் இணைத்து 2966781 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் யார் நான் கேட்க போகிற ஈஸியான கொஸ்டினுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா இது ஒரு கேம் ஷோ மட்டும்தான். ஓகேவா கார்முகில்? இப்போ ஒரு லிசனர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாமா? நேரடியாக நம்ம கொடுத்துடலாம். ஹலோ,
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து?
2: பழனி நரிக்கல்பட்டியிலிருந்து மோகனா பாலசுப்ரமணி. நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, சூப்பரா இருக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காலர் இந்த கேம் ஷோல வந்திருக்கீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? க்வெஸ்சனுக்கு ஆன்சர்லாம் பண்ணிடுவேன் அப்படி சொல்லி கான்ஃபிடண்டா இருக்கீங்களா?
2: ஆமாங்க.
0: ஓகேங்க. ஓகே, அப்ப நம்ம க்வெஸ்சன் கேக்கலாமா?
2: கேக்கலாம் மேம்.
0: ரெடியா இருக்கீங்க? கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெடியாகவே இருக்கீங்க. ஓகேங்க, கேட்டுடுறேன். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரசிச்சு கேட்கலாம், கேட்க வேண்டிய கொஸ்டின் இது. நீங்களும் ஜாலியாக வந்து அழகான ஆன்சர் பண்ணலாம், ஓகேவா? மலைகள் இருக்கு ஆனால் கற்கள் இல்லை. மலைகள் இருக்கு ஆனால் கற்கள் இல்லை. ஆறுகள் இருக்கு ஆனால் தண்ணீர் இல்லை. நகரம் இருக்கு ஆனால் கட்டிடம் இல்லை. நான் யார்?
2: இன்னொரு தடவை சொல்லுங்க.
0: மலைகள் இருக்கு ஆனால் கற்கள் இல்லை. ஆறுகள் இருக்கு ஆனால் தண்ணீர் இல்லை. நகரம் இருக்கு ஆனால் கட்டிடம் இல்லை. நான் யார்?
2: மேகங்களா?
1: இல்ல, மேகங்கள் கிடையாது. இன்னமும் கொஞ்சம் நல்லாவே நீங்க யோசிக்கலாம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, மலைகள் இருக்கும் ஆனா அங்க வந்து கற்கள் இருக்காது.
0: நிறைய இருக்க கூடாது, சரியா?
1: தண்ணீர் இல்லை, நகரம் இருக்கும் ஆனா கட்டிடங்கள் இருக்காது. நான் யார் அப்படின்னு?
0: ஹலோ, அடுத்த ஒரு லிசனர் கூட வந்தாங்க, என்னாச்சும் தெரியல, கட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒருத்தர் வந்துட்டாரு. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: கோவை மாவட்டம் சிந்தாவன் சார், மஞ்சுளா செல்வராஜ் பேசுறேன் மேடம்.
0: ஓகே, நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், அது கேட்டிங்களா?
3: மேப் மேடம்.
1: மேப்.
3: ஹலோ, மேப் மேப்.
0: கரெக்ட்டா சொல்லிட்டீங்களா?
3: வரைபடம், வரைபடம்.
1: ஓகே, எப்படி கண்டுபிடிச்சீங்க செல்வராஜ்?
3: அதே தெரிஞ்சிருச்சு மேடம் சார்.
1: ம்,
0: சரி.
3: அவங்களுக்கு
0: மழை இருக்கு, நீங்க மட்டும்
1: செல்வராஜ்க்கு இன்னொரு கேள்வி கேக்கலாம்.
3: கேளுங்க.
0: கேக்கலாங்களா?
3: கேளுங்க, கேளுங்க.
0: அறைகள் உண்டு, இது வீடு அல்ல, சித்திரமும் அல்ல, காவலுக்கு 1000 வீரர்கள் உண்டு, கோட்டையும் அல்ல. நான் யார்? எப்படி ரொம்ப சூப்பராவே எல்லா ஆன்சர் தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கீங்களா
3: மேடம்? இது லேட்டா பேட்ட கேட்டா நினைக்கிறேன் மேடம்.
0: ஓ, அதனால தான் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்களா?
3: ஆமா மேடம்.
0: ஓகேங்க சூப்பர், இன்னொரு கிளாப் கூட. ஓகேங்க சூப்பர்.
3: ஹலோ மேடம், பாட்டு போடுவீங்களா? நான் கேட்குற பாட்டு
0: ரெண்டு ஆன்சர் பண்ணதும் நீங்கள் கேட்குற பாட்டு போட சொல்கிறீங்க. எந்த பாட்டு கேட்குறீங்க?
3: எனக்கு வந்து மேடம் புது பாட்டுலேருந்து ஒரு பாட்டு போடுங்க.
0: புது படத்துலேருந்து ஏதோ ஒரு பாட்டு போட்டுருலாங்களா?
3: புது பாட்டு, படத்து பேர்
0: புது பாட்டு.
3: ஆமாங்க.
0: சரி சார், நான் இன்னொரு க்வெஸ்சன் கேட்குறேன், அதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். உங்களுக்கு பாட்டு கொடுக்கலாமா வேண்டாம்னு யோசிக்கிறேன்
3: சார். கொடுங்க சார், சொல்லுங்கள்.
0: புது பாட்டுலேருந்து எந்த பாட்டு பாடலை கேட்குறீங்க? கடல் நீரில் வளரும் நான், மழை நீரில் மடிந்து போவேன், நான் யார்? இது ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான். கடல் நீரில் வளரும் நான், மழை நீரில் மடிந்து போவேன்.
3: மழை நீர் மடிந்து போவேன். பனிங்களா மேடம்? ஐஸ் கட்டியா இருக்கு?
0: இல்லை, நான் எதிர்பார்த்த க்வெஸ்சன் இல்லை.
3: ஐஸ் கட்டி இல்லீங்களா?
0: இல்லீங்களே.
3: பாடலை

0: க்ளூ கொடுத்தா ரொம்பவே ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஆனால் வந்து ஒரு நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் ரெண்டு நிமிஷம் பேச போறீங்க, அதனால கட் பண்ணிட்டு அடுத்த அன்லிஸ்னர் கொடுக்கலாம். அவங்க அதுக்கான ஆன்சர் அதுக்குள்ள கண்டுபிடிச்சு வச்சுட்டுப்பாங்க. சரி, உங்களுக்கே க்ளூ கொடுத்துட்றேன்,
1: கொடுங்க.
0: என்ன க்ளூ கொடுக்கறது? க்ளூ கொடுத்தா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்களே. அது மட்டும் இல்லைனா வேஸ்ட் தாங்க எல்லாமே.
1: உப்புங்க மேடம்.
0: அதுதான் பார்த்தீங்களா, சின்ன ஒரு க்ளூ கொடுத்த உடனே எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு.
1: பாடல்
0: கேளுங்க.

ஒழித்த பாடல் புதுப்பாட்டு திரைப்படத்துக்காக இளையராஜா சித்ரா இணைந்து பாடியது. இளையராஜா அவர்களோட இசையில நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 4:12.

0: நிலையத்தில் நேரம் 4:16. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நேயர்களே, இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நான் யார் அப்படின்ற தலைப்பில் தான் வந்துட்டு வினாடி வினா நிகழ்ச்சி வந்து நடத்திட்டு இருக்கு. அதை தான் நாம் வந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ நான் யார் அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு ஒரு 3 குழு கொடுப்போம். அந்த குழுவை வச்சு நான் யார் அப்படின்றது, யாரை பற்றி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். திருப்பூர் வந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: வணக்கம் சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டீங்களா? இது முதல் க்ளூ. கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
1: அதாவது கவிஞர் வாலிக்கு ரங்கராஜன் பெயரு.
0: ஓகே.
1: எழுத்தாளர் சுஜாதாவுக்கு ரங்கராஜன் பெயரு.
0: ஓகே, இவங்க ரெண்டு பேர் சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ ரெண்டாவது க்ளூ நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டு நீங்கள் சொன்ன ரெண்டு ஆன்சரில் தான் நீங்கள் ஆக்சுவலி ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்க ஓரளவு. இருந்தாலும் அடுத்த க்ளூ கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து யாருன்னு நீங்களே சொல்லிடுவீங்க. ஓகே, நான் எழுதிய பாண்டவர் பூமி, கிருஷ்ண விஜயம் ஆகிய கவிதை தொகுப்புகள் புகழ் பெற்றவை. நான் யார்?
1: கவிஞர் வாலி.
0: ஓகே, அருமையாக கண்டுபிடிச்சிட்டீங்க. முதல் க்ளூலேயே வந்து சூப்பராக கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள், ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாம். ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி.
2: தொடர்ந்து நம்ம ஒரு பாடலை கொடுத்துடலாம்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-4550-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

0: கார்பியில் அடுத்த ஒரு லிசனர் கூட லைனில் இருக்காரு. நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்களா? இப்போ
1: கண்டிப்பாக கேட்கலாம்.
0: கேட்கலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நாகர்கோவிலேருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன்.
1: வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம், நீங்களா எப்படி இருக்கிறீங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கோம் நிலையத்தில். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா?
1: ஓகே, நீங்க யாருன்னு சொல்லிட்டீங்க. இப்ப நாங்க வந்து ஒரு மூணு குழு கொடுப்போம், அது யாரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? ஓகே. 1990களில் தொடக்கத்தில் துணை நடிகராக தமிழ் திரையுலகில் நடிக்க தொடங்கினேன். ஓகே, ரெண்டாவது குழுக்கு போலாமா? எனக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் பணி கிடைத்தது. முதல் குழு கேளுங்க. 1990களில் தொடக்கத்தில் துணை நடிகராக தமிழ் திரையுலகில் நடிக்க
2: தொடங்கினேன்.
1: அதன் பின் வந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் பணி கிடைத்தது. ஓகேங்களா? அதாவது இவர் வந்து 1990களுக்கு முன்னாடியே வந்து சில சிறு வேடங்கள்லையுமே வந்துட்டு தமிழ் திரையுலகில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. 1990களில் வந்துட்டு பெரும் படங்களில் வந்து இவர் நடிச்சிருப்பார். துணை நடிகராகவே வந்து நடிக்க தொடங்கினார். ஓகேங்களா? ஸோ அடுத்த குழுவுமே வந்துட்டு நம்ம போயிடலாமா? ஓகே, இந்த ரெண்டு குழுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? ஓகே. ஸோ வந்துட்டு இவர் லாஸ்ட் குழு வந்து ரொம்பவும் முக்கியமான குழு. இவர் வந்து இந்த குழுவை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவர் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர், அன்றும் இன்றும் என்றும் மனதில் நிற்கக்கூடிய ஒருவர். நான் யார்? மூணு குழு முடிஞ்சிருச்சு, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் தான் சொல்லிட்டேனே, அவர் அன்றும் இன்றும் என்றும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை நடிகர். நகைச்சுவை நடிகர் நான் சொல்லிட்டேன். ஓகே, கண்டுபிடிக்க முடியல உங்களால. இல்ல, நாகேஷ் இல்ல. சரி, பரவாயில்ல, ரொம்ப ட்ரை பண்ணீங்க. மீண்டும் கண்டிப்பா இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு இருக்கு, மீண்டும் நீங்க இணையலாம்.
0: ரொம்ப நன்றி. கார்மில் உங்க கொஸ்டின் கேன்சல் பண்றதுக்காக இன்னொருத்த கூட லைன்ல ரெடியா இருக்காரு,
1: அவங்ககிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து.
1: வணக்கம் சத்யநாராயணன், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு சார். அது வந்து விவேக்.
1: விவேக், ஓகே, எப்படி கண்டுபிடிச்சீங்க?
3: நீங்க தலைமை சேர்த்து சொன்னீங்கல்ல.
1: ஓகே, அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டீங்க. செகண்ட் க்ளூலயே கண்டுபிடிச்சிட்டீங்க.
3: எங்க மனைவி அங்க பணம் குடிச்சிட்டு தான் அதனால அவங்க சொன்னாங்க.
1: ஓகேங்க, ஓகே, சூப்பர் சூப்பர்.
3: நன்றி, நன்றி சார்.
1: ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.

0: நாகா நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேர்கூடல்ல என்ன வந்தாச்சு அவற்றுக்கு பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ,
1: திருப்பூர்லேருந்து பாலன்.
0: ஓகே, உங்களுக்கான கொஸ்டின் இப்பா. நான் ஒரு கிரிக்கெட் வீரன், ஹரியானாவை சேர்ந்தவன். நான் ஹரியானா ஹரிக்கேன் என்று அழைக்கப்படுவேன். எனக்கு கப்பில் டீ குடிக்க ரொம்ப பிடிக்கும். நான் யார்? நாங்களான ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஓகே, ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நன்றி. ஓகே, அடுத்த ஒரு டிசனர் வருவாருன்னு நினைச்சேன், சரி வரல. நீங்க சொல்றீங்களா? நான் ஹரியானாவை சேர்ந்த கிரிக்கெட் வீரன். நான் ஹரியானா ஹரிக்கேன் என்று அழைக்கப்படுகிறேன். எனக்கு கப்பில் டீ குடிக்க ரொம்ப பிடிக்கும். ஒரு லிசனர் வந்துட்டாங்க, நீங்க ஆன்சர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்மிக்கு நம்ம அந்த லிசனர் கேட்டுடலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து? ஓகே, நான் கேட்ட க்வெஸ்சன் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதா?
2: சொல்லுங்க.
0: நான் ஹரியானாவை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரன்.
2: சரிங்க.
0: நான் ஹரியானா ஹரிக்கேன் என்று அழைக்கப்படுகிறேன். எனக்கு கப்பில் டீ குடிக்க ரொம்ப பிடிக்கும்.
2: ஹலோ,
0: ஹலோ, கேக்குதுங்களா? சூப்பரான உங்களுக்கு க்ளூ கிடைச்சிருக்குல்ல. கேட்ட உடனே நீங்க ஆன்சர்
2: சொல்லிருக்கணும்.
0: சரி, ஓகேங்க, ட்ரை பண்ணீங்க, ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு லிசனர் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: நான் சென்னையில இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: ஓகே, இப்போ நாங்க கேட்ட க்வெஸ்சனுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா?
3: தெரியுங்க மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க.
3: கபில் தேவ்.
0: கபில் தேவ். சூப்பருங்க, சூப்பர் ஆன்சர் சொல்லிட்டீங்க.
3: நன்றிங்க
0: மேடம். நன்றி, நன்றிங்க, நன்றிங்க.
3: இன்னொரு க்வெஸ்சன் கேக்குறீங்களா?
0: இன்னொரு க்வெஸ்சன் கூட உங்களுக்கு வேணுமா?
3: அது விடுகதை எல்லாம் கேட்டிங்களா மேடம்?
0: ஆமாங்க,
3: அது மாதிரி சொல்றேன்.
0: அதே மாதிரி கேட்டா நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க இல்லையா, அதனால தான் கேக்குறீங்க.
3: ஆமா,
0: இது கூட வந்து ஒரு விடுகதை மாதிரியே தான், ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். இதை கேட்கலாமா? நான் April 24, 1973 பிறந்தவன். நான் மும்பையில் பிறந்தவன். உலக புகழ் பெற்ற விளையாட்டில் அதிக சதம் அடித்து சக்க போடு போட்டவன். நான் ஒரு இந்தியன். நான் யார்?
3: சச்சின் டெண்டுல்கர்.
0: நான் கேட்ட ரெண்டு க்வெஸ்சனுக்குமே ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ.
3: Thank you.

0: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில். நேரம் 4:42. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: வணக்கம் சண்முக சுந்தரம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் நலமா இருக்கோம். சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி கேட்டீங்களா?
1: ஆமா, எதிரும் புதிரும்.
0: ஓகேங்க, கண்டுபிடிச்சேன். நாங்கள் ஒரு 3 க்ளூ கொடுப்போம். நான் யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
1: முயற்சிக்கிறேன்.
0: ஓகேங்க. நான் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாங்கோவிலில் பிறந்தேன். உங்களோட ஃபர்ஸ்ட் க்ளூ, நான் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாங்கோவிலில் பிறந்தேன். யாருன்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதுங்களா? ஓகே. ஸோ என்ன அடுத்து? ஆமாம், அதுவும் நான் அடுத்த க்ளூவில் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ என்னோட அடுத்த க்ளூக்கு போகலாமா?
1: ஆ, போகலாம்.
0: ஓகே, என்னோட அடுத்த க்ளூ என்ன அப்படின்னா, 1977 ஆண்டில் இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் திரைப்படமான 16 நிலையில நான் வந்து உதவியாளராக பணியாற்றி இருக்கிறேன்.
1: ஓ, சரி.
0: ஸோ அதுதான் என்னோட வாழ்க்கையை நான் துவங்கிய தருணம். ஓகே, இப்போ கெஸ் பண்ண முடிஞ்சதா நான் யாருன்னு?
1: நடிகரா?
0: ஆமாம், நடிகர் தான். நடிகர், உதவியாளர் எல்லாமே சொல்லலாம். பன்முகத்தன்மை கொண்டவர். ஓகே, கெஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்த க்ளூவுமே போயிடலாமா? லாஸ்ட் க்ளூ. ஓகே, உங்களுக்கான கடைசி க்ளூ என்ன அப்படின்னா, ஓர் இயக்குனராக நான் இயக்கிய முதல் திரைப்படம் சுவர் இல்லாத சித்திரங்கள், 1979 ஆண்டு வெளியானது.
1: சரிங்க சார்.
0: ஓகே, இப்போ யாருன்னு
1: கண்டுபிடிங்க. நடிகர், இயக்குனர் பாக்யராஜ்.
0: ஓகே, அருமையா கண்டுபிடிச்சீங்க.
2: அந்த சுவர் இல்லாத சித்திரம் அப்படின்றதுமே டக்குன் வாயில வந்துருச்சு இல்லைங்களா?
1: ஆமாதா, நீங்க முதல் குறிப்புல எனக்கு சரியா தட்டு போடல. அதுக்கப்புறம் அந்த பாரதி ராஜாட்ட இயக்குனரா உதவி
2: இயக்குனர்,
1: அதுலதான் நான் வந்து கணிச்சேன். அதுக்கப்புறம் இந்த சுவர் இல்லாத சித்திரங்கள் சொன்னோடனே தீர்க்கமா பாக்யராஜ் ஐயா தான் நான்.
0: கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி, கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்காக எங்களோட கிளாப்ஸ்.
1: திரைக்கதை மன்னன் பாக்யராஜ்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
2: தேங்க்யூ.

0: நிலையத்தில் நேரம் 4:50. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். ஓகே ஆஷா, அடுத்த கேள்வி, அடுத்த நேயர்.
1: நேயர் கூட இருக்கார் லைன்ல. நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம் இருக்கேன் கர்மகில், கேட்கட்டுமா?
0: கண்டிப்பா.
1: ஓகே, ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கற்பாடையிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், நீங்களும் நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கு மேம். எப்படி இருக்கு நீங்க ஊட்டியில கிளைமேட்லாம்?
1: ஊட்டியில கிளைமேட் அப்படி ரொம்ப மழை தான், குளிர் தான். அங்க எப்படி இருக்கு?
2: ஓகே மேம்.
1: அங்க எப்படி இருக்கு கிளைமேட்லாம்?
2: இங்கெல்லாம் பயங்கரமான குளிராக இருக்கு மேம். மழை வர மாதிரி இருக்கு, ஆனா இன்னும் மழை வரல.
1: அங்க மழை வரல, இங்க மழை வந்துருச்சு.
2: எஸ் எக்ஸாக்ட்லி, கரெக்டா சொன்னீங்க.
1: இப்ப கார்முகில் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேக்குறாரு, நீங்க அதுக்கான ஆன்சர் சொல்லலாம்.
2: கண்டிப்பா.
0: ஓகே சந்திரசேகர்
2: சொல்லுங்க கார்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா,
2: ஓகே
0: ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மும்பையை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர்
2: சச்சின் டெண்டுல்கர்.
0: ஓகே, ஆனா வந்துட்டு அது தவறான விடை. மும்பை அப்படினாலே சச்சின் டெண்டுல்கர் கிடையாது. ஒரு வலது கை பேட்ஸ்மேன், வலது கை ஆட்டம் ஆடக்கூடியவர். ஓகே, இது ரெண்டாவது க்ளூ. ரெண்டாவது க்ளூலயே கண்டுபிடிங்க, கெஸ் பண்ணுங்க. மும்பையோட கிரிக்கெட் வீரர், மகாராஷ்டிரா கிரிக்கெட் பிளேயர் சொல்லியிருக்கோம். இவருமே வந்து ஒரு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
2: ரோஹித் சர்மா தான்.
0: ஓகே, ரோஹித் சர்மா அப்படின்னு இருக்கீங்க.
2: ஓகே,
0: ஓகே, கரெக்டான விடை தான். ரொம்ப ரொம்ப நன்றி.
2: இவர் இல்லைன்னா அவரும் நினைச்சேன்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி.

0: கே கார்முகில் இப்போ வந்து நம்ம எதிரும் புதிரும்மோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இல்லையா. இப்போ ஒரு லிசனர் கூட இருக்காரு, அவங்க நம்ம பேசிட்டு இந்த நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: The number you have dialed is invalid.
0: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ ஆசாமன், வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து? ஓகே, உங்களுக்காக ஒரு க்வெஸ்சன் கேட்கிறேன். உலகில் அதிக மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டவன் நான். நான் வந்து உலகில் அதிக மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டவன்.
2: மொழியை பத்தி வருங்களா?
0: மொழியை பத்தி இல்ல, மொழி பெயர்க்கப்பட்டவன். ஒரு புக்கு புத்தகம்னு வச்சுக்கலாம்.
2: பைபிள்.
0: கேட்ட உடனே ரொம்ப சூப்பரா வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கே ஆன்சர் சொல்லிட்டீங்க.
2: ஹலோ
0: ஹலோ,
2: நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் அதுதாங்க.
0: அப்படிங்களா, அதனால தான் ரொம்ப அழகா வந்து ஃபர்ஸ்ட் க்ளூலயே வந்து ஆன்சர் சொல்லிட்டீங்க இல்லையா. ஓகே, ரொம்ப சூப்பர், தேங்க் யூ.
2: நன்றி
0: கர்மிகள். ரொம்ப அழகாக வந்து லிஸ்னஸ் எல்லாமே வந்திருந்தாங்க, ஆனாலும் வந்து நம்மக்கிட்ட நிறைய லிஸ்னஸ் லைனில் வந்தாலுமே அவங்க கூட பேச முடியல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு டைம் இல்லை. இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணியும் நம்மளால் பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வருத்தப்பட்டு கூட இருக்கலாம். எதுவுமே உடனுக்குடனே கிடைக்கிறத விட காத்திருந்து கிடைக்கிறது உண்மையான சுகம் இருக்கு இல்லையா. அதனால் அடுத்த நிகழ்ச்சி, அதாவது நாளைக்கு அவங்களுடைய ஆசை நிறைவேறும் அப்படின்ற என்னோட நம்பிக்கையோட இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.

0: நேர்லே, இத்துடன் இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இணைந்திருங்கள் இது ஊட்டி எஃப்எம் 101.8.
1: இதுவரை
0: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தது நான் உங்கள் கார்முகில்,
1: நான் உங்கள் ஆஷா.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காஃபி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தவேக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வீன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 5:02.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: நேர்கள் இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. நேர்களே, நிகழ்ச்சியின் முதல் பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்துக்காக ஏஎம் ராஜா, பி பானுமதி இணைந்து பாடியது. எஸ் தட்சிணாமூர்த்தி அவர்களோட இசையில, ஏ மருதகாசி அவர்களோட வரிகள்ல. அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படம் 1955 ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். டி ஆர் சுந்தரம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன், பி பானுமதி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. தென்னிந்தியாவின் முதல் முழுநீள வண்ணப்படமாக இப்படம் அமைந்தது. இந்த படத்தில் அப்போ நடிக்க எம்ஜிஆர் அவர்களுக்கு சம்பளமாக 12,500 ரூபாய் வழங்கப்பட்டது என்பது கூடுதல் தகவல்களாகும். இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம், அமீர் காசிம் கான் என்ற அரசனிடம் அகப்பட்டிருக்கும் பாக்தாத் நடன அழகி மார்சியானாவை காப்பாற்றும் அலிபாபா மற்றும் அலிபாபா வீட்டில் அடைக்கலம் புகும் மார்சியானா அலிபாபாவை விரும்பி திருமணம் செய்கிற அந்த நிகழ்வு. தொடர்ந்து ஒரு நாள் மரம் வெட்ட அலிபாபா செல்லும் பொழுது கொள்ளையன் அபு ஹுசைனின் ரகசிய குகையை பார்த்து விடுகிறான். அந்த குகையை பயன்படுத்தி அந்த குகையின் கடவுச்சொல்ல பயன்படுத்தி அந்த குகையை திறந்து அங்கே இருக்க நகைகளையும் செல்வங்களையும் எடுத்து ஏழை மக்களுக்கு இலவசமாக கொடுக்கிறான். அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்டு, அந்த ரகசிய வார்த்தை யாராலுமே இன்றுமே மறக்க முடியாது. அண்டாக்கா கசம் அபு காஹுகும் திறந்திடு சீசீல். உங்களுக்காக அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

நம்ம நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குடியிருந்த கோயில் திரைப்படத்திற்காக ஒலிக்க கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் அவர்களோட குரல்ல, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில, வாலி அவர்களோட வரிகள்ல. குடியிருந்த கோயில் திரைப்படம் 1968 வெளியானது. இது ஒரு இந்திய தமிழ்மொழி உளவு திரைப்படம். அப்போவே வந்து ஒரு ஸ்பை திரைப்படமாக வந்துட்டு இந்த திரைப்படம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த படத்தோட கதை சுருக்கம் அப்படின்றது, சிறுவயதிலேயே பிரிந்து போகும் இரட்டையர்களை சுற்றி இந்த கதைக்களம் வருது. அவர்களில் ஒருவன் குற்றவாளியாக வளர மற்றொருவன் அவனை கைது செய்யும் பாணியில் ஈடுபடுகிறான். இதுதான் இந்த படத்தோட முக்கிய கதைக்களமாக இருக்கு. இந்த திரைப்படத்திலிருந்து இப்போது நம்ம ஒரு பாடல் கேட்கலாம்.

புதை பொழியலாம். அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே.

0: நேர்களே, 1967 ஆம் ஆண்டு வெளிவந்த பி நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த காவல்காரன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா இணைந்து பாடிய அந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில ஒலிக்க கேட்டோம்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இத நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
3: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
4: பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
5: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

வரவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

கேட்ட பாடல் 1967 வெளிவந்த தமிழ் திரைப்படமான பாமா விஜயம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா, எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய அந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகளில் ஒலிக்க கேட்டோம். 1967 வெளிவந்த இந்த திரைப்படத்தை கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்தில் நாகேஷ், முத்துராமன் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் இந்த திரைப்படத்திற்காக பாடல்களை எழுதியிருந்தாரு.

சிலை வடிப்பான் எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான் அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும் அவள் நினைவாலே என் காலம் செல்லும் நான் பார்த்ததில்

ஒழித்த பாடல் 1966 வெளிவந்த அன்பேவா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா இணைந்து பாடியது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில, வாலி அவர்களோட வரிகளில். இந்த திரைப்படத்தை ஏசி திரிலோகச்சந்தர் அவர்கள் இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்தின் கதை, ஓயாத உழைப்பிலிருந்து ஓய்வெடுக்க சிம்லாவிலுள்ள தனது மாளிகைக்கு வரும் பாலு அது சிலருக்கு தங்குமிடமாக வாடகைக்கு விடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து, அது என்னவென்று கண்டுபிடிப்பதற்காக தன்னை யாரென்று வெளிப்படுத்திக் கொள்ளாது தானும் வாடகைக்கு தங்க வந்தவன் போல நடிக்க, அங்கு இருக்கும் கீதா என்னும் இளம்பெண்ணுக்கும் அவனுக்கும் ஏற்படும் மோதல்கள், ஒருவரையொருவர் ஏமாற்றும் சம்பவங்கள், இவற்றை பின்தொடரும் காதல் ஆகியவற்றை நகைச்சுவை மிளிர இந்த திரைப்படத்தில் சித்தரிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்திலிருந்து தான் ஒரு பாடல் கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 5:31. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது, வாடா மலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு.

நேர்களே, ஒழித்த பாடல் ஆசைமுகம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்களோட குரல்ல ஒழிக்க கேட்டோம். ஆசைமுகம் திரைப்படம் 1965 December 10 வெளிவந்த திரைப்படமாகும். பி புள்ளையா இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளியானது.

ஒழித்த பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியது விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில. இந்த திரைப்படம் 1964 கே சங்கர் அவர்கள் இயக்கியது, பி எஸ் வீரப்பா தயாரித்த தமிழ் திரைப்படமாகும். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் தேவிகா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் 1964 ஜூன் 12 அன்று வெளியிடப்பட்டது.

ஒளித்த பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்துக்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களோட குரல்ல ஒழிக்க கேட்டோம், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில. காதலிக்க நேரமில்லை திரைப்படம் 1964 வெளியான மாபெரும் வெற்றி பெற்ற தமிழ் காதல் மற்றும் நகைச்சுவை திரைப்படமாகும். ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், காஞ்சனா, டி எஸ் பாலையா, முத்துராமன், நாகேஷ் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் இன்றளவும் தமிழ் சினிமாவின் எவர்கிரீன் கிளாசிக் படங்களில் ஒன்றாக கருதப்படுது. இதன் பாடல்கள் மற்றும் நகைச்சுவை காட்சிகள் மிகவும் பிரபலமானது.

ஒலித்த பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்துக்காக பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா இணைந்து பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகளில். சர்வர் சுந்தரம் திரைப்படம் 1964 வெளியானது. தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான உன்னத நகைச்சுவை நாடக திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படத்தை கே பாலச்சந்தர் எழுதிய புகழ்பெற்ற நாடகத்தை அடிப்படையாக கொண்டு கிருஷ்ணன் பஞ்சு என்ற இரட்டையர்கள் இத்திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. பழம்பெரும் தயாரிப்பாளரான ஏ வி மெய்யப்பன் தனது ஏவிஎம் புரொடக்ஷன் நிறுவனம் மூலமாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம், கிராமத்திலிருந்து சென்னைக்கு வரும் சுந்தரம் ஒரு உணவகத்தில் சர்வராக பணியாற்றுறாரு. அந்த ஹோட்டல் முதலாளியின் மகள் ராதாவை அவர் காதலிக்கிறாரு. அவளது அன்பை பெறவும் சினிமாவில் சாதிக்கவும் தனது நண்பன் ராகவனின் உதவியுடன் பெரும் முயற்சி செய்து ஒரு வெற்றிகரமான முன்னணி நடிகராக மாறுறாரு. ஆனால் சுந்தரத்திற்கு தெரியாது, அவரது நண்பன் ராகவனும் ராதாவும் ஒருவரையொருவர் காதலித்து வருவது. கதையின் முக்கிய திருப்பமாக இந்த கட்டம் அமையுது. இறுதியில் சுந்தரம் எடுக்கும் தியாக முடிவு நெஞ்சை தொடுவதாக இந்த படத்தில் இருக்கும். நாகேஷின் நடிப்பு சார்லி சாப்ளின் பாணியில் நகைச்சுவையையும் சோகத்தையும் கலந்து நாகேஷ் வழங்கிய நடிப்பு அவரது திரையுலக வாழ்க்கையே மாற்றியமைத்தது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் கவிஞர் வாலி எழுதிய அவளுக்கென்ன அழகிய முகம் மற்றும் போனால் போகட்டும் போடா ஆகிய பாடல்கள் இன்றும் காலத்தில்

0: படகோட்டி திரைப்படம் 1964 வெளியானது. இந்த திரைப்படம் டி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் ஜி என் வேலுமணி தயாரிப்பில் உருவான வணிக ரீதியாக மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படமாகும். இதன் கதைக்களம் இருவேறு மீனவ கிராமங்களுக்கு இடையே உள்ள பகையையும் அதை தன் சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு நிலப்பிரபுவின் சூழ்ச்சியையும் மையமாக கொண்டது. ஒரு கிராமத்தின் தலைவனான மாணிக்கம் எதிர்த்தரப்பு தலைவனின் தங்கையை காதலிக்கும் போது ஏற்படும் திருப்பங்களே இந்த கதை. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் கவிஞர் வாலி எழுதிய இத்திரைப்படத்தின் பாடல்கள் அனைத்தும் இன்றும் ரசிகர்களின் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்றுள்ளன. நேயர்களே, கேட்ட பாடலுடன் இன்றைய பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: உங்கள் ஊட்டி FM 101.8 இல்

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: நேர்களினை
0: கேட்கலாம் இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை. இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெடதகமுழு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், பயிர்களில் நீர் மேலாண்மை குறித்து விவசாயி ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை, வி ஸ்ரீகிருஷ்ணா முரளி அவர்களின் வயலின் இசை, திருச்சூர் சி நரேந்திரன் அவர்களின் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நேர்களே, இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். நேர்களே, இனி நாளைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை கேட்கலாம். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி, பயனுள்ள மரங்கள் நடுவதால் பொதுமக்களுக்கும் இயற்கைக்கும் ஏற்படும் நன்மைகள் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ. பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டும் சரியான முறை குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் டாக்டர் ஏஞ்சல் அவர்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம், இந்திய தண்டனை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள். நாளை காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் பிளே கிரவுண்ட், தொடர்ந்து அறிவோம் பகிர்வோம், மெய்யெழுத்துக்களை உச்சரிக்கும் முறை குறித்து ஆர் கல்பனா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 திரைகாணம். 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சாய்ப்பால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:30 குவா குவா வாத்துகள், குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. 11:00 செய்தி சுருக்கம். 11:02 நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம், தலைப்பு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்னேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. பிற்பகல் 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம், பணியர் பாடல்கள். 2:30 மேட்னி டைம், ஒருபட பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேர்களே, இன்று மற்றும் நாளைய நாளுக்கான நிகழ்ச்சி நிறைவினை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
2: This is Akashvani, the news read by Shagun Chopra. The government has reiterated that the Indus Waters Treaty remains in abeyance in response to Pakistan's continued sponsorship of cross-border terrorism. Briefing media in New Delhi this evening, spokesperson of the Ministry of External Affairs, Randhir Jaiswal, said India's position on the Indus Waters Treaty is consistent. He said Pakistan must credibly and irrevocably renounce its support for cross-border terrorism. On Teesta River Comprehensive Management and Restoration Project, Mr. Jaiswal said India's development assistance for projects in Bangladesh is based on a mutually agreed roadmap and is regularly reviewed. The Defence Acquisition Council has approved capital acquisition proposals worth 52,000 crore rupees to enhance combat readiness of defence forces. The proposals for which approval has been given include procurement of anti-unmanned aerial vehicles, electronic warfare system Akash Tarang, man-portable anti-tank guided missile systems, medium-range surface-to-air missile weapon system, very short-range air defence system, among others. Union Minister for Agriculture and Farmers Welfare Shivraj Singh Chauhan has directed the constitution of a high-level expert committee under the Indian Council of Agricultural Research to examine the challenges being faced by Totapuri mango growers in Andhra Pradesh. The decision follows the Union Minister's recent visit to Andhra Pradesh, during which farmers informed the minister that prices of the Totapuri mango variety, which is cultivated extensively for the processing industry, have declined significantly in recent months. Mr. Chauhan said safeguarding the income and livelihoods of Totapuri mango growers is a priority for the government. The Ministry of Information and Broadcasting has directed the Broadcast Audience Research Council to stop publishing television ratings across both news and non-news genres until its license is renewed under the Television Ratings Policy 2026. The government has ordered the removal of the BAT BMS, Epoch iIron, and Lossy-Gee apps from the Google Play Store and Apple App Store with security concerns. The action followed after allegations that the applications were being used to remotely disable e-vehicles, including e-rickshaws. Finance Minister Nirmala Sitharaman has said the India-France strategic partnership is well placed to drive the next phase of sustainable, resilient and innovation-led growth. Addressing the India-France Business Roundtable in Paris, she said the global economy is undergoing rapid transformation due to technological advances, supply chain diversification, energy transition and geopolitical developments. India has stepped up its humanitarian assistance to earthquake-hit Venezuela under Operation Amistad. Sharing pictures of the ongoing medical relief efforts on social media, the Ministry of External Affairs said the Army Field Hospital continues to provide medical care to affected communities in Venezuela. The Indian Embassy in Venezuela has said India's humanitarian relief efforts in the South American nation have received widespread acclaim from the public for its professionalism and quality of service. The India Meteorological Department, IMD, has issued red alert for heavy to very heavy rainfall over Gujarat, Konkan, Goa, Madhya Maharashtra, Odisha and West Madhya Pradesh till tomorrow. It has also predicted thunderstorms accompanied by lightning over Chhattisgarh, East Madhya Pradesh, Uttar Pradesh and Vidarbh. Benchmark domestic equity indices ended with modest gains today, extending their rising streak for the third straight session. The Sensex rose 262 points to close at 77,764. The Nifty also added 95 points to settle at 24,271. In the FIFA World Cup, Australia will take on Egypt in a round of 32 match at Arlington, US tonight. In other round of 32 matches, Argentina will face Cabo Verde at Miami Gardens, while Colombia will clash with Ghana at Kansas City Stadium tomorrow morning. Switzerland, Spain, Portugal, Belgium, the United States, England, Mexico, France, Norway, Canada, Morocco, Brazil and Paraguay have already advanced to the round of 16. In the round of 32 matches this morning, Switzerland defeated Algeria 2-0 in Vancouver, while Portugal beat Croatia 2-1 in Toronto. Spain defeated Austria 3-0 at Los Angeles Stadium in US. And that is the end of this news bulletin.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:10. நேரலினை கேட்கலாம். விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள்.

ஒலித்த பாடல் குழந்தை இயேசு திரைப்படத்திற்காக கேட்டோம். கேட்ட பாடலுடன் இன்றைய விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதியாணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு தமிழக அரசு ஊக்கமளிக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 60% எம்ஓயு சைன் பண்ணதுல 25% வந்து இங்க இல்லவே இல்ல, கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே நடக்கவே இல்ல. அந்த மாதிரி இல்லாம 100% எம்ஓயு கிரவுண்ட் பிரேக்கிங் பண்றதுதான் எங்களோட மோட்டிவ். சோ 25% அவங்க சைன் பண்ணதுல எதுவுமே நடக்காம இருந்தது. இந்த தடவை வி வாண்ட் டு டு இட் 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு கிரீன் எனர்ஜி அந்த ஒரு சிஸ்டம் நம்ம இங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்க வந்து படிச்சுட்டு இருக்கோம்.
3: முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்கவைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்துத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
3: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
6: மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
3: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆயுதப்படை காவலர்களுக்கு பேரிடர் காலங்களில் பொதுமக்களை எவ்வாறு காப்பது என்பது குறித்த 3 நாள் செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட பயனாளிகளை சரிபார்க்கும் பணி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி

0: இணை 147 143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் ஸ்வாகுமிலாங் தியோத்ரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதி ஆட்டத்தில் பாவனா ஹர்வீந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கொலிதின் நொவியரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் சீத்தல் தேவி, ஹர்வீந்தர் சிங் ஆகியோரும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ் திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் யாவ் ரேஷுவான் ஜியாங் ஈயி இணையை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டம். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6 மணி.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இதுபற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
4: 1800-425-0 111.
3: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
4: 9498-34-5350.
5: நாகப்பட்டின ஜனாயலாக நமஸ்காரம். இது ஊட்டி எஃப்எம் 101.8. ஜனாவோ சந்தோ 641 இஜுமணி கெட்டா நங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தோக்க படுகுமழி பாடல்கள் வந்தரா இல்லையா? ஜனாவோ சந்தோ 641 நீங்க டியூன் மாத்துக மறிபடி. ஈ ஜாமதோகே எத்த பாட்டு, சுவாமி பாட்டு, சந்தோஷவாத பாட்டு, துக்க பாட்டு எல்லாவே கலந்த ஒன்று பாடல் கதை தான் ஈ 10 நிமிஷம் வந்தரா. ஈ ஜாமதாக பப்ப கதை எல்லாம் நங்க கேத்து அப்பர் ஜனா ஏற்றா இக்கதையவே நங்க மருதுதுனா அத்தமாவுக்கு சாங்ஸ் எல்லாம் நீங்க காய் டெய்லி பிளே மாடியோ நீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தாக கவனமாடி கேத்து நடுவி. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: கேட்ட பாடலுடன் பெடத கமலு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிலையத்தில் நேரம் 7 மணி. நேயர்களை இனி கேட்கலாம் திரைகானம்.
1: எம்பாட்ட கேட்டா போதும் போதும் போதும், காதல் கொடி தன்னால் ஏறும்
2: ஏறும் ஏறும்.

ஒழித்த பாடல் ஜல்லிக்கட்டு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்பிரமணியம் மனு இணைந்து பாடியது இளையராஜா அவர்களோட இசையில. கேட்ட பாடலுடன் திரைகாணம் நிறைவுற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: நிமிடம் ஆகாஷ்வாணி ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சி மூர்த்தி.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் செலுத்தும் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி மாதந்தோறும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த ஜூன் மாதத்திற்கான உண்டியல் எண்ணும் பணி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பரம்பரை அறங்காவலர்கள் முன்னிலையில் கோவிலில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணும் பணி நடைபெற்றது. எண்ணிக்கையின் முடிவில் ரொக்கமாக 85.43 லட்சமும் 280 கிராம் தங்கமும் 276 கிராம் வெள்ளியும் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், குழுக்கள் தங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்காக சிறு தொழில்கள், வியாபாரம் செய்ய தனிநபர் கடன், குழுக்கடன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடனுதவி வழங்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டும் கடன் தரப்படும். 18 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் தனிநபர் திட்டத்தில் சிறு வர்த்தகம், வணிகம், விவசாயம், அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள், மரபு வழிசார் தொழில்கள் செய்ய 25 லட்சம் ரூபாய் வரை குறைந்த வட்டியில் கடன் பெறலாம். இதேபோல் குழுக்கடன், சிறு தொழில், வணிகம் போன்றவற்றிற்கு 25 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம். பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நல அலுவலகம் என அமைப்புகளும் உள்ளோரும் கடன் பெறலாம். கூடுதல் விவரங்களுக்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 4வது தளத்தில் செயல்படும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை அணுகவும். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தட்கோ மூலம் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பிளாஸ்டிக் செயலாக்க இயந்திரம் இயக்கும் மெஷின் ஆபரேட்டர் பிளாஸ்டிக் ப்ராசஸிங் கோர்ஸ் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியின வகுப்பினர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 முதல் 35 வயதுக்கு உட்பட்டோர் பயிற்சியில் சேரலாம். சென்னை மாவட்டத்தில் 4 மாதங்கள் பயிற்சி வழங்கப்படும். பயிற்சி காலத்தில் இளைஞர்களுக்கு உதவித்தொகையாக மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. பயிற்சியில் தேர்ச்சி பெறுவோருக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனம் மூலமாக வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும். மாத ஊதியம் 18,000 முதல் 22,000 ரூபாய்க்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். விருப்பமுள்ளவர்கள் தட்கோ www.tahdco.com என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். மேலும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக 6வது தளத்தில் உள்ள மாவட்ட தட்கோ அலுவலகத்தை நேரில் அணுகவும். கிறிஸ்துவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர், பணியாளர்கள், நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. கிறிஸ்துவ இனத்தைச் சேர்ந்த 18 முதல் 60 வயது நிறைவு பெற்றவர்கள், வேதியஸ்தர்கள், சிஸ்பிள்ளைகள், பாடகர்கள், கல்லறை பணியாளர்கள், கிறிஸ்துவ அனாதை இல்லங்கள், தொழில்நோயாளி மறுவாழ்வு இல்ல பணியாளர்களுக்கு மாத ஊதியம் இல்லாத பணியாளர்கள் வாரிய உறுப்பினர்களாக பதிவு செய்து உதவி பெறலாம். www.tnwb.tn.gov.in என்ற இணையதள முகவரியிலும், கூடுதல் விவரத்திற்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலகத்தை அணுகலாம் என ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உளமாக்கலுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகையாக 50,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டு, தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் பேஸ் இமாம்கள், அலிமாக்கள், அரபு ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உளமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தற்பொழுது மேற்படி திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 30/6/2026 15 நாட்கள் நீட்டிக்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் படிவினத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறு மரபினர் நல அலுவலகத்தில் வரும் 15/7/2026 உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார்.
0: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி சி மூர்த்தி. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கல்வி ஆவணங்களை எளிமையாக சரிபார்க்க இது உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திராவில் தோட்டாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆய்வு செய்து களைவதற்காக உயர்நிலை குழு ஒன்றை அமைக்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவுறுத்தியுள்ளார். இந்த குழு சமர்ப்பிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி வகுப்பினை இன்று கொல்கத்தாவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். சட்டப்பேரவைகளில் விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நலனை கருத்தில் கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆதார் கைபேசி செயலியை பயன்படுத்தி இலவசமாக மின்னஞ்சல் முகவரியை மாற்றிக்கொள்ளலாம் என்று தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 6 மாதங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த வசதியை பயன்படுத்தி 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது மின்னஞ்சல் முகவரியை மாற்றம் செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மையான காற்று ஆரோக்கியமான தில்லி இயக்கம் 8,300 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக வங்கி உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு அமைப்புகளின் நிதியுதவியுடன் இந்த இயக்கம் தொடங்கப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் கவலை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமது கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதவுள்ளதாகவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு வரும் திங்கட்கிழமை புறப்பட்டுச் செல்ல உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமரின் இந்த பயணம் அந்நாடுகளுடனான நல்லுறவை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் மாம்பழ உற்பத்தியில் 26% உத்தரப்பிரதேசம் கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாம்பழ விழாவை இன்று லக்னோவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாநிலத்தில் உள்ள 9% வேளாண் நிலங்களில் மட்டுமே மாங்கனி சாகுபடி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க தொழில்நுட்பங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை உயர்த்துவதில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாகாலாந்தில் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கான 16 திட்டங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃபியூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். கொஹிமாவில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் இத்திட்டங்களை தொடங்கி வைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டங்களில் 12 திட்டங்கள் மாநில அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படுவதாகவும், எஞ்சிய 4 திட்டங்கள் கேலோ இண்டியா இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிசோரமில் பார்வை திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. ஐசாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி லால்ரின் புய் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கல்வி வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் தனியார் பங்களிப்புடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்திற்கு 3 கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி திருமதி சுனிதா காந்தம், திரு அலப்பட்டி கிரிதர், திரு புருஷோத்தம் குமார் சிண்டலபுடி ஆகியோர் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். குவெட்டாவிலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து டனாசர் அருகே பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும், 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக்குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளி கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங், டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா, ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளி கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின் நோவிரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி, பாயல் நாக் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி

0: ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் சீனாவின் யா ருஜியான் ஜியாங் யீயி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5,000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
5: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
6: 1800-4250-111.
5: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
6: 9498-34-5350.
1: நேர்களே, இனி விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 17-20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 10-12 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை, மின்னல், புயல் மற்றும் கனமழை, இடி மின்னல் புயல் போன்றவை எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட் பயிரில் துருயி மேலாண்மை, விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரன்ட்ரானி லிப்ரோல் என்ற குறுணை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணிலிட வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு மற்றும் 2.5 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் இடைவெளி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வாழை 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும்

0: பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30 முதல் 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதாநிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மான்கோசப் 2 கிராம் 1 லிட்டர் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் 2.5 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். தேவையற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். இடியுடன் கூடிய மிதமான மழை மற்றும் மழைக்கால நோய்களால் கால்நடைகள் பாதிக்கப்படலாம். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். நேர்களே, விவசாயிகளுக்கான அறிவிப்பு நிறைவு பெற்றது. நிலையத்தில் நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8.
2: தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் பயிர்களில் நீர் மேலாண்மை குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் பயிர்களில் நீர் மேலாண்மை குறித்து முத்திரை பாலடா பகுதியைச் சேர்ந்த விவசாயி சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சி சசிகுமார். முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்க பேரு என்ன பண்றீங்க சார்?
1: ஏபி சண்முகம். முத்திர கிராமத்துல விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க?
0: முத்திர கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க
1: சார்? நம்ம ஒரு 15 வருஷமா பண்றோம்.
0: என்னென்ன வகையான காய்கறிகள்லாம் பயிரிடுறீங்க
1: சார்? கேரட்டு, பீட்ரூட்டு, பூண்டு, கிழங்குங்க, கோசு.
0: இப்ப எல்லா பயிர்களுக்கும் வந்துட்டு இப்ப நீர் மேலாண்மை அப்படியே நீர் அப்படிங்கறது ஒரு ஆதாரம் இல்லீங்களா? எல்லா பயிருக்கும் வந்துட்டு நம்ம இப்ப நம்ம கூட மனுஷனுக்கு கூட வந்து தண்ணி இல்ல அப்படின்னா அவ்வளவுதான், ஒரு நாள் ரெண்டு நாள்லயே அவன் அவனோட வாழ்க்கையே வந்து போயிரு. தண்ணி குடிக்காம சாப்பிடாம கூட இருந்தலாம், தண்ணி குடிக்காம வந்து நம்ம இருக்க முடியாது. அந்த மாதிரி பயிர்களுக்கும் அந்த மாதிரிதான் நீர் அவசியம். சரிங்களா? அப்ப அந்த நீர் அவசியத்தை பயிர்களுக்கு நீர் அவசியத்தை பத்தி சொல்லுங்க.
1: இப்ப நீர் வந்துட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம ஐயாவும் காலத்துலலாம் வந்துங்க இந்த ஓஸ் வந்து கையில் வச்சு இந்த ஜெரி வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு வந்து ஸ்ப்ரிங்க்ளர் வந்துச்சுங்க. அது வந்து உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, தண்ணி வந்து செலவு ஜாஸ்தியாகுங்க ஸ்ப்ரிங்க்ளரு. அந்த இது வந்துங்க, இது வந்து ஒரு நிதானத்துக்கு வந்து நம்ம ஓஸில் கையில் வச்சு அடிச்சுட்டு இருப்போம். அதுக்கு பின்னால் வந்து ஸ்ப்ரிங்க்ளர் வந்துச்சுங்க. அது வந்து ஒரு 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரம் வைப்பாங்க. அதுக்கு பின்னால் வந்து இது பட்டர்ஃப்ளைங்க. பட்டர்ஃப்ளை வந்துனாக்கா தண்ணி ரொம்ப செலவு ரொம்ப கம்மிங்க. செலவு ரொம்ப கம்மினாக்குங்க. உங்களுக்கு வந்து கிழங்குனாக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படி வைப்பேங்க. இப்போ கேரட்டுக்கெலாம் வந்துச்சுனாக்கா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி வைப்பேங்க. தண்ணி வந்து கம்மியாக இருந்தால் போதுங்க.
0: ஸ்ப்ரிங்க்ளர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருந்துச்சு.
1: ஆமாம்.
0: இதோட பயன்பாடு சொல்லுங்க. ஏன் இந்த பயன்பாடு குறைஞ்சது அதை பற்றி சொல்லுங்க.
1: பயன்பாடு வந்து தண்ணி வந்து அதிகமாக வேணுங்க. அதுக்கு கழட்டி கழட்டி மாட்டுறக்கு வந்து ஸ்ப்ரிங்க்ளர் வந்து வேலை ஜாஸ்திங்க. அதுக்கு வந்து அந்தளவுக்கு இல்லைங்க. இது இப்போது பட்டர்ஃப்ளை மாட்டணும்னாக்கா உங்களுக்கு வந்து அப்படியே திருப்பி திருப்பி விட்டோம்னாக்கா ஒரு ஆள் இருந்தால் போதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணியும் செலவு கம்மிங்க. இது ஸ்ப்ரிங்க்ளர்னாக்கா ஓரோரமாக வச்சோம்னாக்கா கொஞ்சம் காடு ஜாஸ்தி வெளியே வேஸ்ட் ஆகுங்க. அது இப்போ ஸ்ப்ரிங்க்ளர்னாக்கா உங்களுக்கு கழட்டி கழட்டி மாட்டிட்டு இருக்கணும், அது ரெண்டு பேர் வேணும். இது வந்து பட்டர்ஃப்ளைனாக்கா ஒரு ஆள் திருப்பி விட்டு அப்படியே இருந்துக்கலாங்க. அறுபடை ஒன்றரை வரைக்கும் ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு விட்ரும். அப்புறம் வந்து இப்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஸ்ப்ரிங்க்ளர்னாக்கா அது 2-3 டைப் இருக்குதுங்க. ஸ்ப்ரிங்க்ளர்னாக்கா கொஞ்சம் ஒரு 20 அடிக்குங்க, 20 அடிக்கு வைக்கலாங்க. இது வந்து எப்படின்னாக்குங்க ஒரு 8 அடிக்கு வைக்கலாங்க ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைங்க. அது திருப்பி போட்டோம்னாக்கா கொஞ்சம் ஒரு ஆள் இருந்துச்சுனா போதுங்க. அப்படியே திருப்பி திருப்பி போட்டோம்னாக்க போதுங்க. பயிருக்கு வந்து இப்போது பட்டர்ஃப்ளை தாங்க. ஸ்ப்ரிங்க்ளரு அந்த ஜெரிங்கிறது வந்து அது கொஞ்சம் மொத்தமாகவே அது வந்து யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அந்தளவுக்கு தண்ணி வந்து எல்லாம் போர் போட்டாங்க. இப்போ போர் போட்டு எல்லாம் தண்ணி வந்து ஒரு சில இடத்துல விலைக்கு வாங்கி அடிக்கிறாங்க. அது நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க இந்த பட்டர்ஃப்ளைனாக்க கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க.
0: ஓகே, இப்போ இந்த பட்டர்ஃப்ளை முறை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள்
1: சார். பட்டர்ஃப்ளைங்கிறது வந்து உங்களுக்கு ஆரம்ப காலத்துல இல்லைங்க, இப்போ தான் வந்து ரீசனாக இதாக இருக்குதுங்க. ஒரு 4-5 வருஷமாகங்க. அப்புறம் 4-5 வருஷமாகும் போது உங்களுக்கு தண்ணி வந்து சேமிக்கிறது ரொம்ப சிக்கனமாக இருக்குதுங்க. பட்டர்ஃப்ளைனாக்க உங்களுக்கு வந்து ஒரு 2 வே இருக்குதுங்க, 4 வே இருக்குது. அது வந்து என்னென்னாக்கோ தண்ணி நல்லா ப்ரெஷர் அடிச்சுனாக்கா உங்களுக்கு வந்து கரண்ட்டு மோட்ரு அந்த மாதிரி மோட்டர் வந்துட்டு பிரச்சனை இல்லைங்க. இது வந்து மோட்ரு 5 HP 10 HP மோட்ரு வச்சோம்னாக்கா உங்களுக்கு ஒரு 20 பட்டர்ஃப்ளை ஓடுங்க, ஒரு 30 பட்டர்ஃப்ளை ஓடுங்க, ஒரு 15 நிமிஷம் ஓடுச்சுனா போதுங்க, அப்படி திருப்பி விட்டுக்கலாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு 8 அடிக்கு ஒன்றுங்க, ஒரு 8 அடிங்க இல்லைங்க, ஒரு 16 அடிக்கு அப்படியே வந்து பண்ணி திருப்பி விட்டுக்கலாங்க.
0: கேரட்டுக்கு வந்துட்டு சரி நீர்ப்பாசன முறை அப்படின்னா வந்து அதை பற்றி கொஞ்சம்.
1: கேரட்டுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் விடலாங்க. அதுக்கு மேலே விட்டோம்னாக்கா கொஞ்சம் கிழங்காரம் 20 நிமிஷம் விடலாங்க, ஒரு 20 நிமிஷம் விடலாங்க கேரட்டுக்கு. அப்புறம் முளைச்சு போனாலும் ஒரு 15 நிமிஷம் விடலாங்க.
0: நீர்ப்பாசன முறையில்
1: சரி
0: கேரட்டுக்கு வந்து என்ன வகையான நீர்ப்பாசன முறை நல்லா இருக்கும், இதை வந்து எப்படி நம்ம செய்யலாம் அதை பற்றி சொல்லுங்க.
1: ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் விடலாங்க. அப்புறம் கொஞ்சம் பெருசாகும் போது வந்துங்க ஒரு 1.5 மணி நேரம் விடலாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கேரட் வந்துங்க ஒரு விரல் சைஸ் ஆகுது இல்லைங்களா, அப்போ வந்து என்ன பண்ணணும்னாக்கா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆயிருங்க கேரட்டு. அப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே பண்ணுறக்குங்க. அப்புறம் ஒரு 20 நிமிஷம் விடலாம். அப்புறம் கேரட் வந்து நல்ல ஸ்டேஜ் ஆகும்போதுங்க ஒரு 1.5 மணி நேரம் விடலாம்.
0: ஒரு அறுவடைக்கு தயாராகும் போது வந்து
1: ஒரு 1.5 மணி நேரம்
0: தண்ணி வந்து அதிகமாக
1: தேவைப்படும்.
0: இப்போ கிழங்குக்கு எப்படி நீர்ப்பாசன முறை இருக்கு
1: சார்? கிழங்குக்கு அப்படித்தாங்க. ஆரம்பத்தில் வந்து அது கிழங்குல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கலாங்க. கிழங்குல எப்படின்னாக்கா ஒரு 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரம் வைக்கணுங்க. அப்புறம் கொஞ்சம் நல்ல ஸ்டேஜ் ஆகும்போதுங்க 1 மணி நேரம் கூட வைக்கலாம். 1 மணி நேரம் வச்சாக்கா கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ஈல்டாகும், ஈரப்பதாகும்.
0: அதே மாதிரி வந்து பீட்ரூட்டுக்கு வந்து எப்படி வந்து நீர் மேலாண்மை கொடுக்கணும், அது வந்து இந்த மாதிரி நீர் மேலாண்மை வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய தண்ணியும் இருக்கக்கூடாது, கம்மியும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பீட்ரூட்டுக்கு வந்து எப்படி நீர் மேலாண்மை இருக்கணும்?
1: பீட்ரூட்டுக்கு இது சேம் தாங்க கேரட் மாதிரி. பீட்ரூட்டுக்கு வந்து எவ்வளவு தண்ணி கொடுத்தாலும் ஒன்றும் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாதுங்க, கொஞ்சம் நல்லா எவ்வளவு ஈரம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாகுங்க. பீட்ரூட்டுக்கு வந்து பயப்படவே தேவையில்லைங்க. பீட்ரூட்டுக்கு வந்து எப்படின்னாக்க ஒரு கிழங்கு மாதிரியே தாங்க, ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வைக்கலாங்க. பீட்ரூட்டுக்கு வந்து டேமேஜ் ஆகுங்கிற ஒரு பயம் கிடையாதுங்க, அந்தளவுக்கு வைக்கலாம்
0: அந்தளவுக்கு. பட்டர்ஃப்ளை நீர்ப்பாசன முறை யாரோ ஒருத்தர் விவசாயி வந்து அதை பயன்படுத்தணும் அப்படின்னு இது வரைக்கும் வந்து அவர் ஸ்ப்ரிங்க்ளர் போட்டிருப்பாரு.
1: சரிங்க,
0: ஸ்ப்ரிங்க்ளர்ல நீர் நிறைய வீணாகுது அப்படின்னு நினைச்சிட்டு சரி அவர் வந்து இந்த பட்டர்ஃப்ளை நீர்ப்பாசன முறைக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து என்னென்ன வகையான முறைகள் எல்லாம் கையாளணும், எப்படி வந்து தோட்டத்தை வந்து அவர் பக்குவப்படுத்தணும் அதை பத்தி சொல்லுங்க
1: சார். இதே தாங்க ஓஸ் வந்து இந்த ஒரு சின்ன ஓஸ் வந்துங்க இப்ப வந்துங்க இப்போ ஓஸ் வந்துங்க இப்போ பட்டர்ஃப்ளை வந்து இது இது வாங்கணுங்க நம்ம வந்து 20 mm அது வாங்கும்போதுங்க இப்போ நம்ம வந்து லென்த்து வந்து உங்களுக்கு 20 அடி ஓஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 3/4 ஓஸ் வெட்டிக்கணுங்க. 3/4 ஓஸ் வெட்டும்போது அந்த பட்டர்ஃப்ளை ஓஸ் வந்து ஒரு 3/4 இது வெட்டிக்கணுங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும்னாக்கு 3/4 இதுக்கு வந்து ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைங்க 4-way போட்டுக்கணுங்க. 4-way போடும்போது உங்களுக்கு என்னென்னா ப்ரெஷர் நல்லா ஜாஸ்தி வரும். ப்ரெஷர்னாக்க 5 HP மோட்டருக்கு வந்து ஒரு 3/4 இதுக்கு வந்துச்சுனாக்க ஒரு 30 பட்டர்ஃப்ளை ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், அது அந்தளவுக்கு திருப்தி போட்டுக்கலாங்க. ஒரு 20 நிமிஷம் ஓட்டும்போதுங்க 3/4 ஓச வேட்டி போடும்போது உங்களுக்கு நல்ல நீர்ப்பாசனம் நல்லா ஆகிக்கிங்க. அப்புறம் வந்து ஏதாவது கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுனாக்க 2-way போட்டுக்கலாங்க. 2-way போடும்போதுங்க உங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அப்போ இது வந்து ஒரு 20 பட்டர்ஃப்ளை அப்படியே திருப்பிக்கலாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிக்கும். நம்மளுக்கு நல்லா அந்த சர்க்கிள் எல்லாம் வைங்க, கொஞ்சம் என்னென்னாக்கோ ப்ரெஷரை ஓடுங்க. என்னென்னாக்கோ இல்லாமதாக்கோ கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாச்சுனாக்க வட்ட வட்டமாக வந்து சென்ட்ரல் நலையாதுங்க. உங்களுக்கு வந்து ஒரு 20 திருப்பி விட்டோம்னாக்க நல்லா ப்ரெஷர் நல்லா ஓடுங்க.
0: இதுவரை நீர் மேலாண்மை குறித்து முத்திரைப்பாடா பகுதியைச் சேர்ந்த விவசாயி சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சி சசிகுமார். இனி தொடர்வது கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிறைவாக தகவல் களஞ்சியம். அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. அங்கக பூச்சி மேலாண்மை என்பது நஞ்சில்லா பயிர் பாதுகாப்பு முறையாகும். அவற்றால் சுற்றுச்சூழல், மண், நீர், விலங்கினம், மனிதனம் மற்றும் பறவையினங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. அங்கக பண்ணைகளிலேயே கிடைக்கப்பெறும் எளிதான மலிவான இடுபொருட்களை கொண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்துவதால் பணவிரயம் பெரிதும் தவிர்க்கப்படுகின்றது. அங்கக பண்ணைகளில் பூச்சிகளை கூர்ந்து கண்காணித்து கீழ்காணும் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிப்பது அவசியம். அவை முறையே பொருளாதார சேத நிலையை கணக்கிட்டு பூச்சி மேலாண்மை முறைகளை கையாளுதல், பயிர் சுழற்சி, ஊடுபயிர், பொறிப்பயிர், கவிர்ச்சி பயிர் போன்ற உழவியல் தொழில்நுட்பங்களை கடைபிடித்தல், எதிர்ப்பு திறன் தாங்கும் திறன் பெற்ற பயிர் ரகங்களை தேர்வு செய்து பயிரிடுதல், வண்ண ஒட்டும் பொறி, விளக்கு பொறி, இனக்கவர்ச்சி பொறி போன்றவற்றை பயன்படுத்தி பூச்சிகளை கண்காணித்தல் மற்றும் கவர்ந்து அழித்தல், பூச்சிகளுக்கு எதிரான ஒட்டுண்ணி, இறைவிழுங்கி போன்ற நன்மை செய்யும் பூச்சிகளை ஊக்குவித்தல், பூச்சிகளில் தொற்று நோயை ஏற்படுத்தி அவற்றினை அழித்திடும் நுண்ணுயிர்களை பாதுகாத்தல், பூச்சி விரட்டி பயிர்களை பயன்படுத்தி சேதத்தை குறைத்தல், பறவை தாங்கிகளை ஏற்படுத்தி பூச்சி மற்றும் எலிகளின் எண்ணிக்கையை குறைத்தல். பயிர் சுழற்சி. அங்கக வேளாண்மையின் முதுகெலும்பாக பயிர் சுழற்சி கருதப்படுவதால் பூச்சி கட்டுப்பாட்டிலும் இவற்றின் பங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. பயிர் சுழற்சியால் மண் பண்படுவதுடன் மண்ணின் வளம் மேம்படுகிறது. வளமான மண்ணில் வளரும் திடமான பயிர்களில் பூச்சிகளின் தாக்கம் குறைந்தே காணப்படும் என்பது அறிவியல் சார்ந்த உண்மை. பயிர் சுழற்சி முறைகளில் வெவ்வேறு வகையான பயிர்கள் பயிரிடுவதால் ஒரு பருவ பயிரில் தோன்றும் பூச்சிகள் அடுத்தடுத்த பருவ பயிரிலும் தொடர்வது தவிர்க்கப்படுகின்றது. ஊடுபயிர். ஒரு நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் முக்கிய பயிர்களின் ஊடே ஒன்றுக்கும் மேற்பட்ட பயிர் வகைகளை ஊடுபயிராக பயிரிடுவது தொன்று தொட்டு கடைபிடிக்கப்படும் நடைமுறையாகும். பருவநிலை மாற்றங்களினாலும் சந்தைப்படுத்துவதில் ஏற்படும் விலையேற்ற தாழ்வுகளினாலும் ஏதாவது ஒரு பயிரில் லாபம் கிட்டும் என்ற நோக்கில் கடைபிடிக்கப்படும் ஊடுபயிர் முறை பூச்சிகளை கட்டுப்படுத்துவதிலும் பெரும் பங்காற்றுகின்றது. ஊடுபயிர் முறையில் ஒரு பயிரில் தோன்றும் பூச்சிகளுக்கு மற்ற பயிர்கள் ஒவ்வாததாக அமைவதால் பூச்சிகளின் பரவும் திறன், வாழ்க்கை பருவம், சேதநிலை போன்றவற்றில் மாற்றம் ஏற்பட்டு பயிர் பாதுகாக்கப்படுகின்றது. பொறிப்பயிர், கவர்ச்சி பயிர். ஒரு பூச்சினம் ஒன்றுக்கு மேற்பட்ட பயிர் வகைகளில் தோன்றினாலும் ஒரு குறிப்பிட்ட வகை பயிர் அவற்றால் மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கும். அவ்வாறு பூச்சிகளால் பெரிதும் விரும்பப்படும் பயிரினை வரப்புகளிலோ முக்கிய பயிர்களின் ஊடே ஒரு சில வரிசைகளில் பயிரிட வேண்டும். பூச்சிகள் முதலில் இந்த பொறிப்பயிர்களை தேர்ந்தெடுத்து உண்ணும். அப்போது நாம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொறிப்பயிர்களில் மட்டும் கடைபிடித்து பூச்சிகளை அழித்து அவை முக்கிய பயிர்களுக்கு பரவி சேதப்படுத்துவதை குறைத்துவிடலாம். எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்கள். தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பயிர் ரகங்கள் இயற்கையிலேயே பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறனை பெற்றுள்ளன. இன்றளவும் நம் வேளாண் ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட பல பயிர் ரகங்கள் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறனையும் தாங்கும் திறனையும் பெற்றுள்ளன என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. அவ்வாறான பயிர் ரகங்களை அங்கக விவசாயிகள் தேர்ந்தெடுத்து பயிரிட்டால் பூச்சிகளின் சேத திறனை குதைத்திட வழிவகுத்திடலாம். வண்ண ஒட்டும் பொறி. காற்றினால் எளிதில் அடித்து செல்லப்படும் சிறிய உடலமைப்பினை கொண்ட பூச்சிகள் பலவித வண்ணங்களால் கவரப்படும் குணம் உடையவையாகும். வண்ண அட்டைகளின் ஒட்டும் பசை தடவப்பட்டு பூச்சிகள் கட்டுப்பாட்டிற்காகவும் பூச்சிகளின் நடமாட்டத்தினை கண்காணிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றது. பூச்சிகளை கண்காணிக்க ஏக்கருக்கு 5 என்ற அளவில், அவற்றை கட்டுப்படுத்திட ஏக்கருக்கு 25 என்கின்ற அளவிலும் ஒட்டும் பொறிகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. ஒட்டும் பொறிகளின் அடிபாகம் பயிர்களின் நுனிபாகத்தில் பொருந்துமாறு வயல்களில் பொருத்த வேண்டும். விளக்கு பொறி. விளக்கு பொறி பூச்சிகளை கண்காணித்திடவும் கவர்ந்து அழித்திடவும் அங்கக வேளாண்மையில் பயன்படுத்தப்படுகின்றது. சாதாரண விளக்கு பொறி, புற ஊதா கதிர்கள் விளக்கு பொறி, சூரிய ஒளி மூலமாக இயங்கும் விளக்கு பொறி என பல்வேறு வகையான பொறிகள் சந்தைகளில் கிடைக்கின்றன. இவற்றினை கொண்டு துளைப்பான்கள் மற்றும் இலையை உண்ணும் புழுக்களின் அந்துப்பூச்சிகள், வண்டுகள் போன்ற பூச்சி இனங்களை கவர்ந்து அழித்திடலாம். விளக்கு பொறிகளை இரவு 7 மணி முதல் 11 மணி வரை மட்டுமே பயன்படுத்திட வேண்டும். இனக்கவர்ச்சி பொறி. இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தி பயிர்களில் பூச்சிகளின் வரத்தினை கண்டறிந்து அவற்றின் சேதத்தை காலத்தை கணக்கிட்டு தகுந்த பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ளலாம். இனக்கவர்ச்சி திரவம் ஒரு வகை பூச்சி இனங்களால் சுரக்கப்பட்டு சுற்றுச்சூழலில் வெளிப்பட்டு அதே இனத்தை சார்ந்த மற்ற பூச்சிகளை கவர்ந்து பூச்சிகளின் இன சேர்க்கையை திசை திருப்ப செய்து அவற்றின் பெருக்கத்தை கட்டுப்படுத்திட உதவுகிறது. பச்சைக்காய்ப்புழு, புகையிலை, வெட்டுப்புழு, வைர முதுகு பூச்சி போன்ற பூச்சிகளுக்காக பயன்படுத்தப்படும் இனக்கவர்ச்சி பொறிகளை இதற்கு உதாரணமாக கூறலாம். உயிரியல் முறை பூச்சி மேலாண்மை. பயிர்களில் தீங்கு செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைத்திருக்கும் பொருட்டு இயற்கை தந்த நன்கொடை பூச்சிகளின் இயற்கை எதிரிகள் இவ்வாறு உயிருள்ள இயற்கை உரங்களை கொண்டு தீங்கு செய்யும் பூச்சி இனங்களை கட்டுப்படுத்துவதற்கு உயிரியல் முறை பூச்சி மேலாண்மை என்று பெயர். உயிரியல் காரணிகளை இறை விழுங்கிகள், ஒட்டுண்ணிகள், நுண்ணுயிர்கள் என்று மூன்று வகையாக பிரிக்கலாம். இறை விழுங்கிகள், இவற்றை கொன்றுண்ணிகள் என்றும் அழைப்பர். இவற்றை விட உருவில் சிறிய பூச்சிகளை அதிக எண்ணிக்கையில் உண்ணும் திறன் படைத்தவை. நாம் அன்றாடம் பார்க்கும் தட்டான், ஊசி தட்டான் போன்றவை இறை விழுங்கி வகையை சார்ந்தவைகளாகும். ஒட்டுண்ணிகள், குளவி மற்றும் ஈ இனத்தைச் சேர்ந்த சில பூச்சிகள் மற்ற பூச்சிகளில் வளர்ந்து தன் இனத்தை பெருக்கிக் கொள்ளும் குணம் படைத்தவையாகும். இவற்றை ஒட்டுண்ணிகள் என்று அழைப்பர். ஒட்டுண்ணிகள் உருவி சிறியதாக இருக்கும். இரையை தேடிச் சென்று அவற்றுள் முட்டையிட்டு பூச்சிகளை அழிக்கும் திறன் படைத்தவையாகும். நுண்ணுயிரிகள், நுண்ணுயிரிகள் பூச்சிகளில் நோயை ஏற்படுத்தி அழித்திடும் நுண்கிருமிகள் ஆகும். பூஞ்சை, பாக்டீரியா, வைரஸ் போன்றவை இவற்றுள் அடங்கும். விவேரியா, வெர்சிலிடியம், மெட்டாரைசம் வகையைச் சேர்ந்த பூஞ்சை இனங்களும் பேசிலஸ் வகையைச் சார்ந்த பாக்டீரியாக்களும் நியூக்ளியர் மற்றும் கிரானோலிசிஸ் வகையைச் சார்ந்த நச்சுயிர்களும் பூச்சி கட்டுப்பாட்டில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. பூச்சி இனங்கள் தத்துப்பூச்சி, வெள்ளையி, தண்டு துளைப்பான் மற்றும் இலையை உண்ணும் பூச்சிகளை கட்டுப்படுத்திடும் திறன் வாய்ந்தவையாகும். பாக்டீரியாக்களில் பேசிலஸ் வகையை புழுக்களை அழிப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றது. பச்சைக்காய்ப்புழு, புகையிலை, வெட்டுப்புழு, சிவப்பு கம்பளிப்புழு, எலுமிச்சை வண்ணத்துப்பூச்சி, காவடிப்புழு போன்றவை இந்த வகை பாக்டீரியாக்களால் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலான புழுக்களை அழிப்பதில் நச்சுயிரி பெரும் பங்கு வகிக்கிறது. இவற்றால் பாதிக்கப்பட்ட புழுக்களால் வேகமாக நகர முடியாது. புழுக்கள் உண்ணும் உணவும் தன்மை இழந்துவிடும். தாக்கப்பட்ட புழுக்கள் வெண்மையாகி பின்னர் கருமை நிறத்தினை அடைந்து பயிர்களின் உச்சியிலிருந்து தலைகீழாக தொங்கும். தாவரப்பூச்சிக்கொல்லிகள், பூச்சிகளின் எண்ணிக்கையை அபரிவிதமாக பெருகிடும் போதும் அருகாமையில் உள்ள வயல்களில் இருந்து பரவிடும் போதும் பூச்சிகளின் தன்மை மற்றும் அளவினை பொறுத்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு மாற்றாக தாவர பூச்சிக்கொல்லியை அங்கக பூச்சி மேலாண்மையில் பயன்படுத்தலாம். இவற்றை நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு பயன்படுத்தி வந்துள்ளனர். வேம்பு, நொச்சி, எருக்கு, ஆடா தோடா, அரளி, தும்பை, சோற்றுக்கற்றாழை, புங்கம், இழுப்பை, சீதாப்பழம் போன்றவை சிறந்த பூச்சிக்கொல்லியின் தன்மையினை பெற்றுள்ளன. இவை எளிதில் கிடைப்பதாலும் விவசாயிகள் எளிதில் பயன்படுத்த முடிவதாலும் அங்கக பூச்சி கட்டுப்பாட்டில் பெரும் பங்கு வகிக்கின்றன. வேப்பங்கொட்டை கரைசல், 5 கிலோ வேப்பங்கொட்டையை நன்றாக இடித்து 100 லிட்டர் தண்ணீரில் 2 நாட்கள் ஊற வைத்து வடிகட்டி தெளிக்கலாம். இவை இலைப்பேன்கள், அசுவினி போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் இலையை உண்ணும் புழுக்களையும் கட்டுப்படுத்த பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன. தாவர எண்ணெய்கள், வேம்பு, புங்கம், இழுப்பை போன்ற தாவர எண்ணெய்கள் பூச்சிகளை விரட்டவும் கொல்லவும் அங்கக வேளாண்மையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி எண்ணெய் என்ற விகிதத்தில் கலந்து பயிர்களில் நன்கு படும்படி தெளித்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். பொதுவாக எண்ணெய் தண்ணீரில் கலக்காமல் மேலே மிதக்கும், எனவே இவற்றை தண்ணீரில் கலப்பதற்கு சோப்பு திரவம் அல்லது காதி சோப் பயன்படுத்தப்படுகின்றது. அங்கக வேளாண்மையில் பூச்சி மேலாண்மை முறைகளை சீராக ஒருங்கிணைத்து கடைபிடிப்பதன் மூலம் பூச்சிகளினால் பயிர்களுக்கு ஏற்படும் இழப்பை தவிர்த்து நிறைவான விளைச்சலை பெறலாம். தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள்.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி சி சசிகுமார்,
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதி ஆணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவர் வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்கவைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்து துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும் 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத்தும் 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதாவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஷீதல் தேவி ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங் டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதி ஆட்டத்தில் பாவனா ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின் நொவீரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி பாயல் நாக் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் தோமன்குமார் ஷியாம் சுந்தர் சுவாமி இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:05. நேர்களை இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். நேர்களே, இனிமையான இன்னிசை பாடல்களான 70கள் 80கள் பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்க 8300-0019-1018 என்ற எண்ணுக்கும் 04-23 என்ற இணைப்பு எண்ணை பயன்படுத்தி 29-66781 என்ற எண்ணுக்கும் 8300-0019-1018 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அனுப்பலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சார், நான் சென்னையிலேருந்து ராஜேஷ் சார்.
2: வணக்கம் ராஜேஷ், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்?
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ராஜேஷ். சொல்லுங்க, எனக்கு என்ன பாடலோட வந்திருக்கீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு?
3: கண்டிப்பாக சார், திரைப்படம் பார்த்தீங்கன்னா முரட்டுக்காலை பாடல் பார்த்தீங்கன்னா இந்த பூவிலும் வாசம் உண்டு, அந்த பாடலுங்க சார்.
2: ஓகேங்க, கண்டிப்பாக அருமையான பாடல் ஒன்று கேட்டிருக்கீங்க. உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: நன்றிங்க சார், நன்றிங்க சார்.

0: முரட்டுக்காலை திரைப்படத்துக்காக அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: அழகான இரவு வணக்கங்களோட அன்புடன் நான் ராஜு, டிசன்மேஷ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ராஜு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சகோதரமே.
0: சொல்லுங்க ராஜு, இன்னைக்கு என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: எனக்கு ஆனந்த குமியில இருந்து எப்பம் பிரண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும் ஆர்ஜர் குடும்பத்தாருக்கும் தங்களுக்கும் சேர்ந்து காற்றளித்தவர்கள் வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
0: ஓகே ராஜு, கண்டிப்பா உங்களுக்காக மற்ற எல்லா நேயர்களுக்காகவும்.
1: ஓகே,
0: கண்டிப்பா உங்களுக்காகவும் நம்ம நேயர்களுக்காகவும் ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டேன் செய்யப்படுங்க.
1: நன்றி, நன்றி.

ஒழித்த பாடல் ஆனந்தகும்பி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா இணைந்து பாடியது இளையராஜா அவர்களோட இசையில. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருக்காங்க. தோட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி கேட்டிருக்காங்க, என்ன பாடல் அப்படின்னா, நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

நேர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் ஆனந்தன் சங்கீதா கணபதி, ஊட்டி எடக்காடு பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப் வழியாக பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திற்காக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல்

0: கேஜே யேசுதாஸ் அவர்களோட குரல்ல அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரத்தை பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம் ராமகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடலோட வந்திருக்கீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு?
1: ஒரு நல்ல பாடல் வந்து பயணம் படத்திலிருந்து தென்றலுக்கு என்றும் வயது 16 என்ற பாடல்.
0: கண்டிப்பா உங்களுக்காக மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் கொடுத்துடலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.

0: இனிமேனா ஒரு பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் தான் சார்.
0: வணக்கம் சத்யநாராயணன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன படம்?
1: நூறாவது நாள் சார் படம். பாடல் வந்து விழிகளே மணி அந்த படம்.
0: ஓகேங்க, கண்டிப்பா உங்களுக்காக மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் கொடுத்துடலாம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை எங்களுக்கு அனுப்பலாம். 8300019101038 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாகவும், தொலைபேசி வழியாக 04232969667 என்ற எண்ணுக்கும், 8300019101038 என்ற எண்ணுக்கும்.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாட்ஸ்அப் வழியாக பாம்பே கேசிலிருந்து சாந்தகுமார், மார்க்கெட் எஸ்ஆர்கே ராமகிருஷ்ணன், மசனக்குடி சபாபதி, டிஆர் பாசர், ஸ்ரீனிவாசன் இணைந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா, நதியை தேடி வந்த கடல் திரைப்படத்திற்காக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஊட்டியிலேருந்து ராஜ்குமார் சார்.
0: சொல்லுங்கள் ராஜ்குமார், என்ன பாடலோடு வந்திருக்கீங்க நீங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு?
1: எனக்கு இளைய நிலா பொழிகிறது, இதயங்களை நினைக்கிறது சாங்.
0: ம், ஓகேங்க, கண்டிப்பாக.
1: பயணங்கள் முடிவதில்லை.
0: ஓகேங்க, கண்டிப்பாக உங்களுக்காக மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றி.

0: நிலையத்தில் நேரம் 8:45. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேரத்தை பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அறிவிப்பாளர் அறிவித்த பொன்னான நேரத்தில் நான் நலமாகவே இருக்கிறேன். ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
0: வணக்கம் எம்பி ரவிச்சந்திரன், இன்னைக்கு என்ன பாடலோட வந்திருக்கீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு?
1: அன்பு அறிவிப்பாளரே, இந்த இரவு வேளையிலே ஒரு சுகமான பாடல், ஒரு சுவையான பாடல். கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேரும். இந்த இரவு நேரத்தில் அந்த மலர் கணைகளை நீங்கள் பரிமாறுங்கள் எங்களுக்கு.
0: கண்டிப்பா, உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் அந்த 7 நாட்கள் திரைப்படத்துக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: இரவு இனிதாகட்டும். நன்றி, வணக்கம்.

நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் கோக்கல் பகுதியிலிருந்து சம்பத்குமார் கேட்டிருக்காரு. என்ன பாடல் அப்படின்னா, மௌனராகம் திரைப்படத்துக்காக ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டேன் சார் பண்ணுங்க.

எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரல்ல, இளையராஜா அவர்களோட இசையில அருமையான அந்த பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப் வழியாக இனிய இரவு வணக்கம் நினைத்தானே இணைக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காரு என்ன பாடல் அப்படின்னா, சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திற்காக ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேர்களே, கேட்ட பாடலுடன் இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: Good evening. This is Akashvani, and I'm Shagun Chopra with the news at 9. The headlines. Government says India's waters treaty remains suspended. Pakistan must renounce support to cross-border terrorism. India on track to achieve $1 trillion export target this year, says Commerce Minister Piyush Goyal. Prime Minister Narendra Modi to visit Indonesia, Australia and New Zealand on a six-day tour beginning Monday. Defence Acquisition Council clears procurement proposals worth 52,000 crore rupees to enhance combat readiness. Government to seek explanation from Meta on Instagram ads promoting child sexual abuse. France reports nearly 9,000 deaths during record-breaking heat wave last week. And in FIFA World Cup, Australia to take on Egypt in a round of 32 match at Arlington in US tonight. Another news in detail. The government has reiterated that the Indus Waters Treaty remains in abeyance in response to Pakistan's continued sponsorship of cross-border terrorism. Briefing media in New Delhi this evening, spokesperson of the Ministry of External Affairs, Randhir Jaiswal, said India's position on the Indus Waters Treaty is consistent. He said Pakistan must credibly and irrevocably renounce its support for cross-border terrorism.
1: India's position on the Indus Waters Treaty is consistent. IWT stands in abeyance in response to Pakistan's continued cross-border terrorism. Pakistan must credibly and irrevocably abjure its support for cross-border terrorism.
0: On Teesta River Comprehensive Management and Restoration Project, Mr. Jaiswal outlined India's approach to development assistance to Bangladesh.
1: India's development assistance for projects in Bangladesh is based on a mutually agreed roadmap, which is regularly reviewed. Our views on the Teesta River project have been previously conveyed to the Bangladesh side. We will factor all related developments in our overall approach to the Teesta issue.
0: Replying to a query, Mr. Jaiswal informed that India has raised concerns with Venezuela over reports alleging removal of vital organs from an Indian seafarer's body and has sought an urgent investigation. Gujarat ATS has arrested 8 people associated with the banned terrorist organization Jaish-e-Mohammed. Banaskantha, Navsari and Patan Police of Gujarat and Devas Police in MP made the arrests after joint raids in these districts. According to the ATS, all the accused were in touch with Pakistani handlers Abdullah and Muhammad Umar. They were also working to translate the literature of the banned terrorist organization Jaish-e-Mohammed into Gujarati and spreading its ideology. A total of 254 pieces of literature, including the flag of Jaish-e-Mohammed, were recovered from the accused. Commerce and Industry Minister Piyush Goyal today said that India is on track to achieve $1 trillion export targets for the year, with nearly 15% of the annual exports already recorded in the first quarter. Addressing the Board of Trade meeting in New Delhi, Mr. Goyal noted that this will require goods exports to rise from about $440 billion to around $530 billion and services exports to increase from roughly $421 billion to about $470 billion.
2: Our aim is to grow in the current year. We were $863 billion last year. We want to grow to $1 trillion export this year. And to reach $1 trillion, our goods export will have to increase from $440 to about $530. $90 billion increase. That is 17% growth in goods. Services will have to grow from $421 to about $470. That is how we'll reach $1 trillion.
0: Later, speaking to the media on the sidelines of the meeting, Mr. Goyal said that free trade agreements with 38 developed countries have opened new opportunities for Indian exports and strengthened the country's access to global markets. Prime Minister Narendra Modi will be on a six-day visit to Indonesia, Australia and New Zealand from Monday. Briefing media in New Delhi this evening, Secretary East in Ministry of External Affairs, Rudrendra Tandon, informed about Prime Minister's program in Indonesia from 6th to 8th of this month.
3: In Indonesia, the main place of engagement is the capital, Jakarta, but the Prime Minister will also be visiting the cultural center or historic city of Yogyakarta, where he will go to the Prambanan Temple complex, where India is planning to work with Indonesia, which is, by the way, a World Heritage Site designated by UNESCO. So India and Indonesia will be collaborating on the conservation work there.
0: The Secretary E said during the second leg of his visit to Australia, Mr. Modi will participate in the third India-Australia annual summit in Melbourne.
3: In Melbourne, the Prime Minister will participate in the third India-Australia annual summit process. The conversations will also cover emerging areas of our bilateral relations, in particular the critical minerals, the cyber security domain, supply chain resilience, emerging technologies and so on.
0: On the third and last leg of his three-nation visit, Mr. Modi will be in New Zealand from 10th to 11th of July. This is Akashvani giving you the news. For quick news updates round the clock, follow us on our X handle at AIR News Alerts. And for details of stories and more, log on to our website www.newsonair.gov.in and download News on AIR app. Prime Minister Modi will visit Rajasthan and Gujarat tomorrow. In Rajasthan, the Prime Minister will inaugurate the terminal building of Jodhpur Airport and launch the modified Uran scheme in Jodhpur. Thereafter, he will travel to Balotra to dedicate, inaugurate and lay the foundation stone for development projects worth approximately 1.06 lakh crore rupees in petrochemicals, urban transport, renewable energy and power transmission. During Gujarat visit tomorrow, in a major boost to the India Semiconductor Mission, the Prime Minister will inaugurate the CG semi-outsourced semiconductor assembly and test facility at Sanand. The Defence Acquisition Council has approved capital acquisition proposals worth 52,000 crore rupees to enhance combat readiness of defence forces. Our correspondent gives us the details.
4: The proposals approved under the chairmanship of Defence Minister Rajnath Singh will enhance the combat capabilities of the Army, Navy and the Air Force. The approval has been given for the procurement of anti-unmanned aerial vehicles, electronic warfare system Akash Tarang for the Indian Army to provide effective anti-UAV protection to the Army formations. The Council has also approved procurement of man-portable anti-tank guided missile systems, medium-range surface-to-air missile weapon system and jet-based kamikaze drone system. For the Indian Navy, the approval was given for the procurement of multi-influence ground mine, naval shipborne unmanned aerial system and the setting up of land-based testing facility for electric propulsion system. For the Indian Air Force, the approval was accorded for the procurement of fixed-wing based high-altitude pseudo-satellite with Dipendra Kumar, Suparna Saikya, Akashwani News, Delhi.
0: Union Home Minister Amit Shah and Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan today reviewed the situation regarding below normal rainfall and its impact in certain parts of the country due to El Nino. During the meeting, Mr. Shah said that the government is continuously monitoring the situation regarding below normal rainfall and potential drought conditions in certain parts of the country due to El Nino. He directed the Ministry of Agriculture and all related ministries to remain vigilant and coordinate with state governments to advise farmers on the appropriate crops to sow. Mr. Chauhan has directed the constitution of a high-level expert committee under the Indian Council of Agricultural Research to examine the challenges being faced by Totapuri mango growers in Andhra Pradesh. The decision follows the Union Minister's recent visit to Andhra Pradesh, during which farmers informed him decline in the prices of mango variety, which is cultivated extensively for the processing industry. Ministry of Panchayati Raj organised a national workshop of State Panchayati Raj Ministers in New Delhi today to deliberate on the recommendations of the 16th Finance Commission. Talking to the media, Union Minister of Panchayati Raj, Rajiv Ranjan Singh, said, the 16th Finance Commission has proposed 80% basic grants for panchayats and 20% performance-based grants. The ministry said that 2.76 lakh rural local bodies are covered under the recommendations of the 16th Finance Commission. Electronics and IT Minister Ashwini Vaishnav has directed ministry officials to summon Meta on the matter of Instagram ads promoting child sexual abuse material in India. The ministry will seek explanation from Meta on the issue. Earlier today, a team from Meta met Ministry of Electronics and IT officials following the notice summoning them on the issue of rollout of the usernames feature on WhatsApp in India. Sources said ministry officials sensitized them about the government's concern relating to the feature. They said as the timeline for furnishing the detailed explanation on the usernames feature is for 3 days, Meta will submit their final reply as per the schedule. The Ministry of Information and Broadcasting has directed the Broadcast Audience Research Council to stop publishing television ratings across both news and non-news genres until its license is renewed under the Television Ratings Policy 2026. The government has ordered the removal of the BAT BMS, Epoch iION, and Losigy apps from the Google Play Store and Apple App Store over security concerns. The action followed after allegations that the applications were being used to remotely disable e-vehicles, including e-rickshaws. Ukrainian President Volodymyr Zelensky today called for protection of Ukraine's skies following the overnight Russian strikes at various parts of the country. 30 people were reportedly killed and around 100 injured in these strikes. In a social media post, the Ukrainian president shared visuals of the aftermath of the Russian strikes in the capital city of Kyiv as emergency and rescue operations are underway. Mr. Zelensky accused Russia of committing a war crime. Russia's defense ministry said in a statement that the bombardment was in response to Ukraine's long-range strikes on its civilian infrastructure. France has reported a sharp rise in deaths during the hottest week of last month's record-breaking heat wave. According to Public Health France, nearly 9,000 deaths were recorded between June 22nd and 28th, about 29% higher than the previous week, indicating at least 2,000 additional deaths. The agency said the figures remain incomplete and the final toll is expected to be higher. Authorities reported significant increases in deaths at private homes, hospitals and care homes, with the Paris region recording the steepest rise. Back home, the southwest monsoon has further advanced into some more parts of Gujarat, Rajasthan and Haryana and remaining parts of Madhya Pradesh today. The IMD has issued a red alert for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall over Gujarat, Konkan, Goa, Madhya Maharashtra, Odisha and West Madhya Pradesh for tomorrow. Meanwhile, heavy rain continued in several parts of Maharashtra today, affecting normal life and disrupting road connectivity in many districts. More from our Mumbai correspondent.
5: Today, several parts of Maharashtra received rainfall, with coastal areas seeing highest amount of rains. Water level rose in rivers of districts of Raigad, Ratnagiri, Sindhudurg and also in Kolhapur. According to IMD, rainfall is expected to intensify in the state from tomorrow till 7th July. Heavy to very heavy rain is likely at several places, while isolated areas over Konkan and the adjoining Ghat regions of Maharashtra may receive extremely heavy rain. Thunderstorms are also likely over parts of Madhya Maharashtra, Marathwada and Vidarbha. The IMD has advised fishermen not to venture into the sea till July 7th due to winds and rough sea conditions. Sangeeta Godbole, Akashwani News, Mumbai.
0: On to sports. In the FIFA World Cup, Australia will take on Egypt in a round of 32 match at Arlington in US tonight. In other round of 32 matches, Argentina will face Cabo Verde at Miami Gardens, while Colombia will clash with Ghana at Kansas City Stadium tomorrow morning. In the Wimbledon Tennis Championships, American Jessica Pegula and Naomi Osaka of Japan have reached the round of 16 in women's singles. Osaka defeated Daria Kasatkina 6-1, 6-3 in just 65 minutes in round of 32 match. Jessica dominated Spain's Buzas Maniero in a 6-1, 6-3 victory. In men's singles, third round of matches, world number one Jannik Sinner is currently facing US player Jensen Brooksby, while Daniil Medvedev is taking on Jan Lennard Struff of Germany. In another third round fixture, Serbian Novak Djokovic is taking on Arthur Rinkonesh of France. Benchmark domestic equity indices ended with modest gains today, extending their rising streak for the third straight session. The Sensex rose 262 points to close at 77,764. And now, before we end the bulletin, the headlines once again. Government says Indus Waters Treaty remains suspended. Pakistan must renounce support to cross-border terrorism. India on track to achieve $1 trillion export target this year, says Commerce Minister Piyush Goyal. Prime Minister Narendra Modi to visit Indonesia, Australia and New Zealand on a six-day tour beginning Monday. Defence Acquisition Council clears procurement proposals worth 52,000 crore rupees to enhance combat readiness. Government to seek explanation from Meta on Instagram ads promoting child sexual abuse. France reports nearly 9,000 deaths during record-breaking heatwave last week. And in FIFA World Cup, Australia to take on Egypt in a round of 32 match at Arlington in US tonight. That is all in the news at 9. Good night.
6: நேரம் 9:15.
7: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
6: வணக்கம் நேயர்களே, இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சின்ன வயசுல நமக்கு ரயில் பயணங்கள் அப்படின்னாலே நம்மளால மறக்கவே முடியாது. என்ன விதமான நினைவுகள் வந்து ஒரு ரயிலை நினைச்சா நமக்கு தோணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, சத்தம் போட்டுட்டு போன நீராவி என்ஜின் ரயிலு, அதுக்கப்புறமா டீசல்ல போனது, மின்சாரத்துல போனது, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெட்ரோ ரயில் பாக்குறோம், வந்தே பாரத் பாக்குறோம். சோ நம்ம ரயில்வே துறை வந்து அவ்வளவு தூரம் இன்றைக்கு வரைக்கும் அதி நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியே வந்து வளர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். கடந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வே துறையின் சாதனை வந்து ஒரு உலக நாடுகளுக்கு சமமான முறையில இருக்குது. குறிப்பா தென்மண்டல ரயில்வேயை பார்த்தீங்கன்னா, நிறைய மாற்றங்கள், நிறைய பாதைகளை வந்து அவங்க அகலப்படுத்தியிருக்காங்க. மெட்ரோ ரயில் நிறைய வந்திருக்கு. நமக்கு வந்து எவ்வளோ சுலபமாக வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், அதை எப்படி எவ்வளோ லெகுவாக நம்ம போக முடியும் அப்படின்ற ஒரு அம்சத்தை வலியுறுத்தி மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு இன்றைக்கு தெற்கு ரயில்வேயின் தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி திரு எஸ் என் நரேன் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம்.
6: இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மாநிலமாக இருக்கு தமிழகம். இந்த தமிழகத்துல இருந்து காஷ்மீர் வரைக்கும் சரி, இல்லை இந்த பக்கம் பாம்பே, அந்த பக்கம் வந்து கொல்கட்டா, இல்லை வடகிழக்கு மாநிலங்கள், இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் போறதுக்கு நிறைய ரயில்கள் சென்னையில இருந்து போயிட்டு இருக்கு. ஸோ மொத்தமாக ஒரு சாதனையை படைக்கக்கூடிய ரயில்வே துறை நம்மளோட துறையா இருக்கு. பொதுவா வந்து பெண்கள் பயணம் செய்யும் போது அவங்களுக்கு கூடுதலான ஒரு வசதி தேவைப்படுது. ஏன்னு கேட்டா, அவங்க வந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். அவங்க கூட எடுத்துட்டு போற லக்கேஜ் முதற்கொண்டு, குழந்தைங்க முதற்கொண்டு, வயதான பெண்களுக்கும் வந்து அந்த மேலே ஏறுறது அதெல்லாம் கஷ்டம். ரயில்ல போகும்போது என்ன மாதிரியான வசதிகள் இருக்கு பெண்களுக்கு, அப்புறம் குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு?
8: ரயில்வே பாத்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் பூரா இந்தியாலையுமே சரி, எல்லா மாநிலங்களிலும் நெட்ஒர்க் ரீச் ஆயிருக்கு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வந்தே பாரத் ரயில்கள், இந்த வந்தே பாரத் ரயில்கள் வந்து இந்திய ரயில்வேயின் நவீன முகமாக திகழ்கின்றன. சாதாரண விரைவு ரயில்களுடன் ஒப்பிடும்போது இவை அதிக வேகம், மேம்பட்ட வசதி மற்றும் சிறந்த பயண அனுபவத்தை வழங்குகின்றன. தமிழகத்தில் முக்கிய நகரங்களை விரைவான, வசதியான மற்றும் நவீன ரயில் சேவையுடன் இணைக்கும் வகையில் தற்போது 8 ஜோடி வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதில் சென்னை மைசூர், சென்னை கோயம்புத்தூர், சென்னை திருநெல்வேலி, சென்னை நாகர்கோயில், சென்னை விஜயவாடா, கோயம்புத்தூர் பெங்களூரு, மதுரை பெங்களூரு உள்ளிட்ட வழித்தடங்களில் இயக்கப்படும் இந்த ரயில்கள் பயண நேரத்தை கணிசமாக குறைத்து உலக தரத்திலான பயண அனுபவத்தை வழங்கி வருகின்றன. தொழிலதிபர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் தினசரி பயணிகள் என பல்வேறு தரப்பினரிடையே இந்த சேவைகள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. 2026 நிதியாண்டில் தமிழகத்துக்கு வரலாறு காணாத வகையில் 7,600 கோடி ரூபாயாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல கடந்த 12 ஆண்டுகளில் சுமார் 1,300 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதை தவிர தமிழ்நாட்டில் மட்டும் 97% எலக்ட்ரிஃபிகேஷன் எட்டப்பட்டுள்ளது. அதே போல் தமிழ்நாட்டில் ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ச்சிக்கு இணையாக பயணிகள் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை உயர்த்தும் நோக்கில் அம்ருத் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 75 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் ரயில்வே பாதுகாப்பு படை தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. முக்கிய ரயில்களில் RPF பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் ரயில் எஸ்கோர்ட் குழுக்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். பெண்கள் பெட்டிகளிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. பயணிகளுக்கு உதவுவதற்காக முக்கிய ரயில் நிலையங்களில் மே ஐ ஹெல்ப் யூ உதவி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன.
6: இந்த மே ஐ ஹெல்ப் யூல வந்து பாஷை தெரியாம கூட இங்க வரலாம் இல்லையா? அவங்க வந்து எப்படி அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது? ரயில் நிலையத்துல
8: எந்த ஸ்டேஷனை பார்த்தீங்கனாலும் மே ஐ ஹெல்ப் யூ போர்டு வந்து அந்த ஸ்டேஷன்ல பிரதானமான இடத்துல எங்கெங்கெல்லாம் பேசஞ்சர்ஸ் கூடுவாங்க அந்த மேஜர் இடத்துல தான் அங்க அமைக்கப்பட்டிருப்பாங்க. அதில் RPF ஸ்டாஃபும் உட்கார வச்சிருப்பாங்க, இல்ல கமர்ஷியல் ரயில்வே ஸ்டாஃபும் உட்கார வச்சிருப்பாங்க. சோ தட் அவங்க எதுவா இருந்தாலும் அவங்களால செய்ய முடியல, உடனடியாக ஹெல்ப் பண்ண முடியல, அவங்க உடனே கண்ட்ரோலில் கேட்டு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. மேலும் அவங்களுக்கு திடீர்னு எமர்ஜென்சி ஏதாவது ஹெல்ப் தேவை, ஒரு கிரீவன்ஸ் இருக்குது அப்படின்னா ரயில் மதத் ஆப் இல்லாட்டி வெப்சைட்ல போய் புகார் மற்றும் கோரிக்கைகளை உடனடியாக பதிவு செய்யலாம். அதே மாதிரி முக்கிய ரயில் நிலையங்கள்ல சிசிடிவி கண்காணிப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் அல்லது சம்பவங்கள் குறித்து உடனடியாக ஆர்பிஎஃப் அல்லது ரயில்வே ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிப்பதும் பயணிகள் பாதுகாப்பு மேலும் உறுதிப்படுத்தும். அதே மாதிரி முக்கிய ரயில் நிலையங்களில் பெண்களுக்கான உதவி மற்றும் வழிகாட்டல் வழங்கும் விமன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் செயல்பட்டு வருகின்றன. மேலும் மேரி சஹேலி என்ற சிறப்பு முயற்சியின் மூலம் தனியாக பயணம் செய்யும் பெண் பயணிகளை ஆர்பிஎஃப் பெண் காவலர்கள் பயணத்தின் தொடக்கம் முதல் இலக்கு நிலையம் வரை கண்காணித்து தேவையான உதவிகளையும் பாதுகாப்பு ஆதரவையும் வழங்குகின்றனர்.
6: பெண்கள் வந்து தனியா டிராவல் பண்ணும்போது அவங்க வந்து புக் பண்றதுலயே அதை வந்து சொல்லணுமா, எப்படி அதை வந்து செய்யறது?
8: ஆர்பிஎஃப் ஸ்டாஃப் வந்து எப்பயுமே ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க. சோ தே வில் கீப் மானிட்டரிங் எங்கெங்கெல்லாம் ஸ்பெஷலா லேடிஸ் கோச் இருக்கிறவங்க, லேடி பேசஞ்சர்ஸ் அவங்க இருக்கிற ஸ்பெஷலா மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க.
6: இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது உள்கட்டமைப்பு பத்தி சொன்னீங்க. நம்ம அரசாங்கம் வந்து ரயில், விமானம், அப்புறமா வந்து பேருந்து, இது எல்லாமே வந்து போர்ட் சென்டர்ட், போர்ட் லெட் டெவலப்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா, துறைமுகத்துக்கு எல்லாம் வந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்றாங்க. நான் சொல்றது சரக்கு ரயில்களுக்கு சொல்றேன் நான். அது புதுசா வந்து நம்ம தமிழ்நாட்டுல என்ன சார் பண்ணியிருக்காங்க?
8: இப்போ வந்து மேஜர் போர்ட்ஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்கேருந்து இருக்கிற கனெக்டிவிட்டி, அங்கே இருக்கிற ஃப்ரீட் மூமெண்ட்டுக்கு என்னென்ன போர்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி என்னென்ன ஹெல்ப் அவங்களுக்கு வேணும், எப்படி நம்ம வந்து போர்ட்டில் வர கமாடிட்டிஸ் வந்து ரயிலில் எடுத்துட்டு ஃப்ரீட்டை கேரி பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து ரெகுலராக நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப சென்னை போர்ட், தூத்துக்குடியின் போர்ட்டில் வந்து ஸ்பெஷலாக ரயில்வே சைடிங்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து டேரெக்டாக வந்து சரக்கு வந்த உடனே ரயிலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதை பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இன்னும் தீவிரமாக அதை வந்து எல்லா கமாடிட்டிஸையும் வந்து ரயிலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எஃபர்ட் போட்டு இருக்கோம்.
6: இப்ப ஆன்மீக சுற்றுலா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதிகமா பிரபலம் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த ஆன்மீக தலங்கள் எல்லாம் வந்து இணைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சோ தமிழ்நாட்டுல வந்து அந்த மாதிரி என்ன விதமான திட்டங்கள் இருக்கு?
8: ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸோ இல்லை ஹாலிடேஸோ இல்லை நார்மல் ஃப்ரெஷ் சீசன்லையோ நம்ம வந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருந்தோம். சதர்ன் ரயில்வே தமிழ்நாடு அண்ட் கேரளா இருக்கிற ஸ்பெஷல் ட்ரெயின்ஸில் மேக்ஸிமம் ஆக்குபென்சி நம்ம சதர்ன் ரயில்வேல தான் இருந்திருக்கு. அதாவது ஆவரேஜ் ஆக்குபென்சி ஆல் ஓவர் தி கண்ட்ரி வந்து அரௌண்ட் 900 பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரெயின். ஆனால் நம்மளோட சதர்ன் ரயில்வே ஓட்டின ஸ்பெஷல் ட்ரெயின்ஸில் 1300 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின். ஸோ இது வந்து என்ன குறிக்குதுன்னா மக்கள் வந்து நம்மளோட ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இன்ட்ரொடக்ஷனை வந்து ரொம்ப நல்லா வரவேற்று அதை எல்லாருமே ஹை ஆக்குபென்சியில் வண்டி ஓடுதுன்னு அர்த்தம். ஸோ people are having taking trains as a possible most transportation route to reach their destinations.
6: ரயில் நிலையங்கள்ல வந்து நம்ம முதல்ல பாக்குற வசதி என்னன்னா பிளாட்ஃபார்ம் பார்க்குறோம், அதுக்கப்புறமா வந்து லெவல் கிராசிங் அது பார்க்குறோம். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து அந்த பழைய காலத்து பிளாட்ஃபார்ம் தான் இன்னமும் நிறைய இடங்களில் இருக்குது. அதுக்காக வந்து அம்ரித் பாரத் திட்டம் அப்படின்றத மத்திய அரசு பண்ணியிருக்காங்க, நிறைய தமிழ்நாட்டிலையும் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
8: தமிழ்நாட்டில் வந்து ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ச்சி இணையாக பயணிகள் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை உயர்த்தும் நோக்கில் அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 75 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து வருகின்றன. இந்த நிலையங்களில் மேம்பட்ட காத்திருப்பு அறைகள், லிஃப்ட், எஸ்கலேட்டர், மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள், இலவச வைஃபை, டிஜிட்டல் தகவல் காட்சிகள் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் தேர்வு செய்யப்பட்ட 75 ரயில் நிலையங்களில் 24 ரயில் நிலையங்களின் பணிகள் நிறைவடைந்து மாண்புமிகு பிரதமரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 51 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருகின்றன. இதைத் தவிர பல முக்கிய ரயில் நிலையங்களில், எக்ஸாம்பிள் சென்னை எக்மோர், அதில் வந்து ₹842 கோடி மதிப்பிலான ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல் மதுரை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ₹414 கோடி, காட்பாடி ரயில் நிலையத்தில் 260 கோடி மதிப்பீட்டில் மேஜர் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டேஷன்ஸை பேசஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. இந்த டோட்டல் 77 ஸ்டேஷன்ஸ் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமில் அரௌண்ட் 3,300 crores காஸ்ட்டில் இதெல்லாம் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது.
6: ஸோ முந்தி வந்து நம்ம ஒரு ட்ரெயின் டிக்கெட் நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு நிறையா க்யூவில் போய் நிற்கணும், அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அதை இன்டர்நெட்டில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து மொபைல் மூலமாகவும் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் இந்த டிஜிட்டல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு சார் ரயில்வேல?
8: டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வே பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. பயணிகள் டிக்கெட் முன்பதிவு, ரயில் தகவல், புகார் பதிவு உள்ளிட்ட பல சேவைகள் ஒரே இடத்தில் பெறும் வகையில் ரயில் ஒன் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் ஒன் ஆப் இப்போ வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இருக்கிற எல்லா பேசஞ்சரும் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணி டிக்கெட் எடுக்கிறது, அன்ரிசர்வ் டிக்கெட்லேருந்து ரிசர்வ் டிக்கெட்லேருந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட் ஆர்டரிங் அதில்

0: அவங்க யூஸ் பண்றாங்க. அதே போல் ஐஆர்சிடிசி இணையவழி முன்பதிவு சேவை மூலம் பயணிகள் எளிதாக டிக்கெட் முன்பதிவு செய்து வருகின்றனர். முக்கிய ரயில் நிலையங்களில் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டிக்கெட் பரிசோதகர்களுக்கு ஹேண்ட் ஹெல்ட் டெர்மினல் வழங்கப்பட்டுள்ளதால் டிக்கெட் செக்கிங் அதே மாதிரி காலியிட ஒதுக்கீடு விரைவாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுகிறது.
1: சோ இப்போ வந்து பயணத்துல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும் போது அதை புகார பதிவு பண்றதுக்கும் வசதி இருக்காதுல்ல?
0: அப்சல்யூட்லி, ரயில் மதத் ஆப்ல நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது வெப்சைட்டும் ரயில் மதத் வெப்சைட்லயும் போயிட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம் உங்க கிரீவன்சஸ். அதே மாதிரி பாதுகாப்பை வளப்படுத்தும் வகையில் ஸ்டேஷன் நிலையங்களில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்பு மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு வசதிகள் நிறுவப்பட்டுள்ளன.
1: சோ பயணிகள் வந்து அவங்க டைமிங், அவங்களோட பிளாட்ஃபார்ம் நம்பர் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பெரிய லெவல்ல டிஜிட்டல்
0: ரயில் ஒன் ஆப் மூலமா எல்லாம் பாத்துக்கலாம். நம்ம ரயில் ஒன் ஆப்ல இதெல்லாம் அவைலபிள்.
1: தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புது ரயில்கள் பத்தி சொல்லுங்க சார்.
0: போன வருடம் மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் 23 புது ட்ரெயின் சர்வீசஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் நியூ ட்ரெயின்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் உட்பட ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் மக்களின் தேவைக்காக. அதே மாதிரி கடந்த 12 வருடங்களில் நம்ம வந்து 1300 கிலோமீட்டர் ட்ராக்கு வந்து போடப்பட்டிருக்கு.
1: முன்பதிவு எல்லா ட்ரெயினுமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்கு.
0: ஆமாம்,
1: இங்க தமிழ்நாட்டில் மட்டும். அதை எப்படி நீங்க டேக்கிள் பண்றீங்க? நீங்க அதை இந்த எஸ்பெஷலி ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது
0: ரஷ் சீசன்ல வந்து நாங்க ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்றோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸோட ஆக்குபென்சி சதன் ரயில்வேல மட்டும் இந்தியாவில் இருக்க அதர் ரயில்வே ஜோன்ஸோட நம்ம தான் அதிகமான ஆக்குபென்சி, ஹையஸ்ட் ஆக்குபென்சி பை சதன் ரயில்வே தான். ஆவரேஜா பாத்தீங்கன்னா 1300 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின். அதாவது போன வருஷம் மட்டுமே நம்ம வந்து 2513 ட்ரிப்ஸ் அக்ராஸ் 229 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டிருக்கோம். அதை தவிர்த்து 1762 சர்வீசஸ் ஆஃப் அன்ரிசர்வ் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டிருக்கோம். 32.9 lakh பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் 1312 பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரிப்பில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல் இண்டியா ஆவரேஜ் வந்து 894 தான்.
1: பல மாநிலங்களை சேர்ந்தவங்க இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இல்ல ஒரு திருவிழா அவங்களுக்கு வரும்போது
2: எக்ஸாக்ட்லி
1: நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்றீங்க இல்லையா?
0: ஆமா. அதே மாதிரி இப்ப என்ன புதுசா பண்ணிருக்கோம் போன வருஷத்துல இருந்து, இப்ப லேட்டஸ்டே ஒருத்தர் வந்து மெட்ராஸ் டு திருச்சி ராக்ஃபோர்ட்ல புக் பண்ணிருக்காரு, ஆனா அது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. சோ பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்றோம் மெட்ராஸ் திருச்சி ரூட்லயே. சோ எந்தெந்த பேசஞ்சருக்கு அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல நார்மல் ட்ரெயின்ஸ்ல புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் நாங்க ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறோம், இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம், சோ நீங்க இதுல வேணா புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான ரீசன். எஸ்எம்எஸ் கொடுத்துருவாங்க கன்சர்ன் பேசஞ்சர்
1: புக் பண்ணிருக்காங்களோ அவங்க.
0: இந்த எஸ்எம்எஸ் ஃபெசிலிட்டி இருந்ததனால தான் வந்து நம்ம சதன் ரயில்வேல ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஆக்குபென்சி ஹஸ் பீன் 1300.
1: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய, அதாவது ஒரு ரயில் போற பாதை எல்லாம் வந்து அகல பாதை பண்ணிருக்கீங்க, ரெண்டு வழி தடங்கள்ல வந்து இன்னும் கூட கொஞ்சம் வழிபாதைகளை ஏற்படுத்திருக்கீங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க 2014 ஆண்டுலேருந்து சார்?
0: அரவுண்டு 1300 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் நியூ ரயில்வே லைன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். நியூ லைன்ஸ், காஜ் கன்வர்ஷன், டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்ரப்ளிங் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ லைன்ஸ் காஜ் கன்வர்ஷனில் பழனி பொள்ளாச்சி செக்ஷன், பொள்ளாச்சி பாலக்காடு டவுன் செக்ஷன், செங்கோட்டை நியூ அரியன்காவு செக்ஷன், பொள்ளாச்சி போதனூர் செக்ஷன், திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை காரைக்குடி செக்ஷன், மதுரை தேனி திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி, தேனி போடி நாயக்கனூர், சின்னசேலம் பொறுப்படை குறிச்சி, காரைக்கால் பேராளம் செக்ஷன் இதெல்லாம் நியூ லைன்ஸ் காஜ் கன்வர்ஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்ரப்ளிங்கில் வந்து கள்ளக்குடி பழங்கநத்தம் அரியலூர் செக்ஷன், அத்திப்பட்டு இன்னூர் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன், திண்டிவனம் பேரணி, திண்டிவனம் ஒலக்கூர் தொழுப்பேடு நிறைய செக்ஷன்ஸ் டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்ரப்ளிங் பண்ணியிருக்கோம்.
1: 5 வயசுக்கு குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அரை டிக்கெட் வாங்குவோம், இப்பயும் அந்த கான்செப்ட் இருக்குதா சார்?
0: ஸோ 5 வயசுக்கு இல்லை, இப்போ உங்களுக்கு சீட்டு தேவையில்லைன்னா ட்ராவல் வந்து ஃப்ரீ. ஒருவேளை உங்களுக்கு செப்பரேட் சீட் தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் அடல்ட் ஃபேர் சார்ஜ் பண்ணுவோம். அதே மாதிரி 5 to 11 இயர்ஸ்க்குள்ளே இப்போ உங்களுக்கு செப்பரேட் சீட் தேவையில்லை அப்படின்னா 50% ஆஃப் த டிக்கெட், ஹாஃப் 50% ஆஃப் தி ஃபேர் சார்ஜ் பண்ணுவோம்.
1: இவ்வளோ நேரம் வந்து 2014 ஆண்டுலேருந்து ரயில்வே துறையில் எவ்வளவு சாதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தமிழ்நாடுன்னு சொல்லும்போது கனெக்டிவிட்டி, அதாவது அடுத்த மாநிலங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறாங்க. புது ட்ரெயின்ஸும் நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. மொத்தமாக நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க நம்மளோட சாதனைகளை பற்றி?
0: ரயில்வேஸ் நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 aspects இருக்குது. ஒன்று ஸ்டேஷனு, இன்னொன்று ட்ரெயின்ஸு, 3வது ட்ராக்கு, ஓஹெச்சி எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ இந்த 3 sectionலையும் வந்து அசாத்தியமான மாற்றங்கள் இந்த கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கு. ரயில்வேஸில் மேஜர் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸில் இருந்து, புது வந்தே பாரத் ட்ரெயின்ஸில் இருந்து, ட்ராக் ரினியூவல்ஸ், டபுளிங், குவாட்ரப்ளிங் ஆஃப் ட்ராக்ஸில் இருந்து, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து அசாத்தியமான மாற்றங்கள் ரயில்வேல நடந்து கொண்டிருக்கிறது.
1: இவ்வளவு நேரம் எங்களோட நிலையத்துக்கு வந்து ரயில்வே துறையின் சாதனைகள், குறிப்பாக தமிழ்நாடு தொடர்பான விஷயங்களை குறித்து நீங்க பகிர்ந்து கொண்டதுக்காக

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஸ்ரீ கிருஷ்ணா முராரி அவர்களின் வயலினிசை இடம்பெறும். திரிசூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக சித்தி விநாயகம், சண்முகப்பிரியா ராகம், ரூபகத்தாளம், முத்துசாமி தீட்சிதர் கிருதி.

இன்றைய அரங்கிசையில் ஸ்ரீ கிருஷ்ணா முராரி அவர்களின் வயலின் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திருஷூர் ஸ்ரீ நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து எதிரநில சித்தி என தொடங்கும் சங்கராபரண ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசையில் ஸ்ரீ கிருஷ்ணா முராரி அவர்களின் வயலின் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். த்ரிஷூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து கருணை தெய்வமே எனத் தொடங்கும் சிந்தபைரவி ராகம் ஆதிதாளம், மதுரை டி ஸ்ரீனிவாசன் இயற்றியது.

இதுவரை அரங்கிசையில் ஸ்ரீ கிருஷ்ணா முராரி அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். திரிஷூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம்.

ஒலித்த அந்த பாடலுடன் காற்றோட கலந்திடுவா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.5°C, குறைந்தளவு வெப்பநிலை 29.5°C, பதிவான ஈரப்பதம் 61%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.2°C, குறைந்தளவு வெப்பநிலை 29.6°C, பதிவான ஈரப்பதம் 50%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37°C ஆகவும், குறைந்தளவு வெப்பநிலை 28 முதல் 29°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை சுழல் விளக்கு. தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. மூத்தோர்களின் எலும்பு பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி? முடநீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4:00. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:02-8:30 திரை கானம். 9 மணிக்கு அரங்கிசை. டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் M.K. அனந்தலட்சுமி அவர்கள் வயலின். எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிற்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். 11:02 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா முதல் பகுதி. நடத்துபவர் T.K. பத்மநாபன் அவர்கள். பங்கேற்போர் ஸ்வர்ணகுப்தா, வி தர்ஷினி, ரவி ஜாத்தர் ஜீவன், ஜி புவனப்பிரசித்தா, T.D. துளசி நாயகி, ஹஜுல் அடிஃபா. இன்றைய இளைஞர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள்? சிகரத்தையா, சிக்கலையா? பட்டிமன்றம் நடுவர் எஸ் ஜோதிகா. சிக்கலையே அணியில் எஸ் விஷால், ஆர் ராஜா. சிகரத்தையே அணியில் இ சங்கீதா, ஏ அருணா. நண்பகல் 12:10 சங்கீத சாரல். திருவான்மியூர் எம் பாலசுப்பிரமணி குழுவினரின் நாகசுரை இசை. 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமைமிகு பாரதம். உத்தரமேரூர் கல்வெட்டுக்கள் உரை சித்திரம், எழுதியவர் ஜே இளஞ்செழியன். 2:15 திரை கானம். நாளை மாலை 5:30 திரை கானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7 மணிக்கு திரை கானம். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் B.R. சிவகுமார். பண்ணைச்செய்தி. நாளை இரவு 7:30 உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்போர் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி. காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன், பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் ஆகியோர். 8:05-9:15 திரை கானம். 8:45 த ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் சேஞ்சிங் லைஃப்ஸ் ஆங்கில நிகழ்ச்சி. ஜார்ஜ் பெர்னாட்ஷா அவர்களின் கண்ணோட்டம் குறித்த இலக்கிய உரை வழங்குபவர் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் ஸ்னேகா அவர்கள். 10 மணிக்கு அகில பாரத இசையில் பண்டிட் அர்னாப் சட்டோபாத்யாய் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.